0: பேசிக்கிட்டு இருக்கேன்ல.
1: கந்தன் கருணை என்ற படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948. ஆஷாத மாதம் 17 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057. பராபவ வருடம் ஆணி மாதம் 24 நாள். 2026 வருடம் ஜூலை மாதம் 8 நாள் புதன்கிழமை. குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து அமைவதில்லை, பெற்றுக்கொண்டவரின் மன நிறைவை பொறுத்தே அமைகிறது. குறள் எண் 105 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.
1: உதவி வரை தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து.
0: உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து அமைவதில்லை, பெற்றுக்கொண்டவரின் மன நிறைவை பொறுத்தே அமைகிறது. குறள் எண் 105 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

0: மேலும் சில மணி தொழில்களில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான NLC யின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும்.

0: என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக்கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஹாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வணக்கப்புகள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:35 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழை அமுதே வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தினசரி நிகழ்வுகள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று மனம் விட்டு பேசுவதின் மகத்துவம் என்னென்ன. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். 11:02 மணித்திருநாடு மெக்லியோட்கஞ்ச் இமாச்சல பிரதேசம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க நீங்கள் பின்பற்றும் வழிகள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டம். 1:10 நலம் தானா சிறிய பழக்கங்கள் தரும் பெரிய ஆரோக்கியம். 1:55 நலம் தானா சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம். 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கிய சாரல். 10:00 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில மணி துளிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நாகாப்போம். யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. நாம் ஒருவருக்கொருவர் நல்லுறவு கொள்ள பிறர் மனம் நோகாதவாறு நற்சொற்களை பேச வேண்டும். எப்படி நற்சொற்களையே பேசி நல்லவர்களாகவே இருப்பது என்ற கேள்வி எழுவது இயற்கையே. ஏனெனில் நமக்கும் ஆத்திரம், கோபம், அழுகை, ஏமாற்றம் போன்ற முரணான உணர்வுகள் எழக்கூடிய சாமானிய மனிதர்கள்தானே. இத்தனை உணர்வுகளையும் சகித்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு எங்கனம் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு நாம் பேசுவது என்பதே நமக்கான சவால். இந்த சவாலை சமாளித்தால் நாளது சிறக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன்பு நாம் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அந்த வெள்ளைத்தாளில் நாம் பேசிய ஒவ்வொரு முரணான, கடினமான, பிறர் மனம் நோகும்படியாக பேசிய சொற்களை பட்டியலிட வேண்டும். அமைதியாக நிதானமாக யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சொற்களால் யாரையெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறோம் என்பது புலனாகும். இது போன்ற தவறுகளில் நாம் நம் மனத்தோடு மட்டுமே போராடினால் மனிதர்களோடு போராட தேவை ஏற்படாது. ஏனெனில் அரையடி நாக்கு ஆறடி மனிதனை சாய்க்கும் வல்லமை கொண்டது. எதிரில் நிற்கும் மனிதனை மகத்தானவனாக்கும் கலை நம் நாவில்தானே உள்ளது. இனிய சொல் அறத்தின் அடையாளமல்லவா? எனவேதான் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற என்கிறார் வள்ளுவர். அதாவது பணிவும் இன்சொல்லும் மனிதனுக்கு அழகிய அணிகலன்கள் என்பதை வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். பிறர் மனம் நோகாத வகையில் இனிமையாக பேச வேண்டும் என்பதனை அவ்வை நயம்பட உரை என்கிறார். மொழிவது அறமொழி என்

0: நம் ஔவையின் நீதி நமது பேச்சு அறநெறியுடனும் பயனுடனும் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இப்படி நல்ல பேச்சுக்களை பேசுவதில் நமக்கு என்ன கடினம் வந்துவிடப் போகிறது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றல்லவா? நல்ல இனிமையான சொற்கள் இருக்க ஏன் காய்க்கு ஒப்பான கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கேட்பது நமக்கான கேள்விதானே? ஒருவரின் தவறை உணர்த்த தகாத சொற்கள்தான் ஆயுதமா என்ன? அவர்களுக்கு புரிய வைக்க மௌனத்தாலும் இயலுமே. அமைதியாக அவர்களை கடந்து சென்று விட்டால் அல்லது அவர்கள் அமைதியான பின் நாம் எடுத்துரைப்பதன் வழியாக அவர் தம் தவற்றை நாம் உணர்த்தவியலும். அந்த நாள் அவர் வாழ்வில் மறக்க ஒண்ணா நாளாக, மீண்டும் அந்த தவற்றை செய்யவிடாத நாளாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம். நம்முடைய நாளின் மகிழ்ச்சியும் நம் எதிரில் நிற்பவரின் நாளின் மகிழ்ச்சியும் நாவடக்கத்தில்தான் உள்ளது என்பதை நாம் அறிந்துணர வேண்டும். சிந்தனையாளர் சாக்ரட்டிஸிடம் ஒருவர் மற்றொருவரை பற்றி செய்தி சொல்ல வேகமாக வந்தபோது சாக்ரட்டிஸ் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டாராம். ஒன்று, சொல்ல வந்த செய்தி உண்மையா? இரண்டு, அது நல்ல செய்திதானா? மூன்று, அச்செய்தி பயனுள்ளதா? ஆக இந்த மூன்றிற்கும் ஆம் என்ற பதில் வந்தவரிடமிருந்து வந்தால் அது சரி, இல்லை என்றால் அவர் அதை சொல்லவே வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். நாவடக்கத்தின் சிறப்பிற்கு இதை போன்ற எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்துக்குரியவருக்கு பதில் எழுதுவாராம் கடிதம் வழியாக. ஆனால் அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து விடுவாராம். காரணம், கோபத்தில் சொன்ன சொல்லும் எழுதிய வார்த்தையும் உறவை அழித்துவிடும் என்பதால். ஆக நாவை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மௌனமாக எதுவும் பேசாமல் இருப்பதல்ல. இதை இந்த இடத்தில் இவ்வளவுதான் பேச வேண்டும், அதை இப்படித்தான் பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசுவதே அறிவார்ந்த செயல். வள்ளுவம் கூறும் சொல்வன்மையும் அடக்கமுடைமையும் நம் அன்றாட வாழ்வில் வாசித்து நேசித்து கடைபிடித்து நாவை காத்தால் நாளது சிறக்கும், இந்நாள் நன்னாளாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஒவ்வொரு செயலை செய்து முடிக்கும் போதும் நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்வதே நம் உயர்வுக்கான அடையாளம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:22 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யாரையும் துன்புறுத்தாமல், யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நம் லட்சியத்தை உழைப்பால் அடைவதே முன்னேற்றமாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. மனதில் தோன்றுவதையெல்லாம் யாரோ ஒருவரிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றில்லை. அவ்வாறு சொல்வதன் மூலம் நம் செயல்கள் தடைபடும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விமலா டைட்டஸ் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. முயற்சியும் முறையான பயிற்சியும் இருந்தால் எல்லாம் சாதகமாகும். நிகழ்ச்சியின் நிறைவாக எம்.ஏ. உஸ்மான் குரலில்.

0: இதுவரை கேட்டது வணக்க பூக்கள். தொடர்வது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரீர்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனிவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: துளசியில் சிறந்த ரகங்கள் என்ன, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை தேவை, விதை நேர்த்தி செய்வது எப்படி, நாற்றங்கால் அமைப்பது எப்படி, நிலத்தை எவ்வாறு தேர்வு செய்வது, தயார் செய்வது, எப்படி நடவு செய்வது போன்ற அனைத்து சாகுபடி தொழில்நுட்பங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்வோம். முதலில் துளசியில் வந்து எந்த ரகத்தை தேர்வு செய்வது? ஐயா, எல்லா துளசியும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஆனால் வணிக ரீதியாக சாகுபடி செய்ய சில ரகங்கள் நாம் வந்து வச்சுருக்கோம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ராம துளசி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா அதிக விலையை வந்து கொடுக்கும், நிறைய கிளைகள் பிடிக்கும், துளசி தேநீர்லாம் கொடுக்குறாங்க, துளசி டீலாம் கொடுக்கும், அதுக்கு வந்து ஏற்றது இந்த ராம துளசி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இலை கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இருக்கும், மருத்துவ மதிப்பு வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகம். பெரும்பாலும் மருந்து உற்பத்தி செய்கிற ஆயுர்வேத நிறுவனங்கள் வந்து இந்த கிருஷ்ண துளசியை விரும்பி வாங்குவாங்க. அதற்கு அடுத்தாக்கில் சிஏஎம் ஏஒய்யு அப்படின்னு ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது அதிக அத்தியாவசிய எண்ணெய் கொடுக்கும், துளசி ஆயில் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆயிலுக்கு ஏற்ற ரகம் இந்த ஷிம் ஏஒய்யுங்கிற ரகம். வாசனை எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இந்த ரகம் ஏற்றது. ஏற்றுமதி

0: சந்தையில் நல்ல வரவேற்பு வந்து கொடுக்கறது. குறிப்பாக 1 ஏக்கரில் சாகுபடி செஞ்சோம்னா இந்த சிம் ஏஓஏ ரகம் வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோகிராம் வரை எண்ணெயை வந்து கொடுக்கும். இது மற்ற ரகங்களை விட வந்து நல்ல கூடுதல் லாபம் தரக்கூடியது வந்து. அதே மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னா, மழைக்காலத்திலும் எண்ணெய் தரம் வந்து இந்த இதில் நல்லாவும் இருக்கும். அதுக்கடுத்தாக்கில் சிம் சாயுமயா அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, இதுவும் நிறைய கிளைகள் வரும், தொடர்ச்சியாக அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வணிக சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. ராம துளசி, கிருஷ்ண துளசி, சிம் ஏவையோ, சிம் ஷாமு இப்படிங்கிற ஒரு 4 ரகங்களை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சார், ரகங்கள்லாம் சொல்லிட்டீங்க, விதை எங்கே வாங்கலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? தரமான விதை இல்லை என்றால் நல்ல மகசூல் கிடைக்காது. விதைகளை நீங்கள் எங்கே வாங்கலான்னா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வாங்கலாம், தோட்டக்கலை துறையில் வாங்கலாம், மருத்துவ மூலிகை ஆராய்ச்சி நிலையங்கள் வாங்கலாம், அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற விதை விற்பனை மையங்கள் ஆகிய இடங்களில் வந்து நீங்கள் வாங்குவது நல்லது. அறிமுகம் இல்லாதவர்களிருந்து விதை வாங்குவதை முற்றிலும் வாங்க நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். ஸோ விதை வந்து ரொம்ப முக்கியம். 1 ஏக்கர் நான் போடலான்னு நினைக்கிறேன், எவ்வளோ சார் வேணும்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக துளசியை விதைக்கணும் இருந்துச்சுன்னா 1/2 கிலோ விதை போதுங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு நாத்தங்கால் போட்டு நாட்டு உற்பத்தி பண்ணி செஞ்சோம்னு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 250-300 கிராம் விதை வந்து போதுமானது. ஆனால் நாற்றங்கால் முறை தான் ரொம்ப சிக்கனமானது. அதாவது 1 ஏக்கருக்கு சும்மா அப்படியே தூவி விட்டிங்கன்னா 1/2 கிலோ விதை தேவைப்படுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாத்தங்கால் போட்டு அந்த நாற்றை எடுத்து நட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த விதையை வந்து விதை நேர்த்தி வந்து செய்ய வேண்டும். பல விவசாயிகள் வந்து இதை வந்து தவிர்த்து விடுகிறார்கள், அது ரொம்ப பெரிய தவறு. விதைகளை வந்து உயிர் உரங்களுடன் நேர்த்தி செய்தால் முளைப்பு திறன் அதிகரிக்கும், பிற்காலத்தில் வரக்கூடிய நோய் தாக்குதல்களும் வந்து குறையும், வேர் வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கும். குறிப்பாக அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை பயன்படுத்தி இந்த துளசி விதையை விதை நேர்த்தி செய்யலாம். தேவைன்னா ட்ரைகோடர்மா கொண்டு கூட விதை நேர்த்தி செய்ய வந்து நல்லது. இப்போ நாத்தங்காலை எப்படி அமைக்கணும், இதுதான் நம்மளுடைய துளசி சாகுபடியின் வெற்றியின் ஒரு அடித்தளமாகும். 1 செண்டு நாற்றங்கால் 1 ஏக்கருக்கு போதுமானது. நல்ல மணல், செம்மண், மக்கிய துளுரம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு நல்ல ஒரு மேட்டு மாதிரி பகுதி அமைச்சு அதில் விதையை வந்து மணலோடு கலந்து விதைச்சிட்டு பூவாலில் கொண்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டுனா 30 நாளில் அருமையான நாற்றுகள் வந்துடும். அதை எடுத்து நீங்கள் வந்து நட்டு விடலாம். அதற்கடுத்தாக்கில் நிலம் எப்படி தயார் செய்ய வேண்டும். நீங்கள் துளசி சாகுபடி நிலத்தை 2 அல்லது 3 முறை நன்று உழ வேண்டும். 1 ஏக்கருக்கு நல்ல ஒரு டிராக்டர் அல்லது 8-10 டன் தொழு உரத்தை வந்து கடைசி உழவில் போட்டு நல்லா உழுது விடணும். நீர் தேங்கக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. துளசியில் வந்து நீர் தேங்கினா வேறு அழுகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் நிலத்தை வந்து சமமான அளவில் வந்து ப்ளோ பண்ணிடணும். எல்லாம் பண்ணிட்டேன் சார், எப்போ சார் நடவு செய்யலாம்? மழை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நட்டோம்னா நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா துளசி சாகுபடியில் சொட்டு நீர் பாசனம் கூட பண்ணுறாங்க. சொட்டு நீர் பாசனம் பண்ணுறவங்க ஆண்டு முழுவதுமே இதை நீங்கள் வந்து நடவு செய்யலாம். எவ்வளோ இடைவெளியில் நட வேண்டும், 40 சென்டிமீட்டருக்கு 40 சென்டிமீட்டர், எப்படின்னா 1.5 அடிக்கு 1.5 அடின்னு வச்சுங்க. அதிக எண்ணிக்கையில் நெருக்கி நெருக்கி செடியெல்லாம் நடக்கூடாது. காற்றோட்டம் குறைஞ்சிச்சின்னா இதுக்கு வந்து நோய் பாதிப்புகள் வந்து வரும். நல்ல நாற்று, நல்ல இடைவெளி, நல்ல விதை, இந்த 3 சரியாக இருந்தால் துளசி சாகுபடியில் வெற்றி பாதி உறுதி.
1: இதுவரை துளசி சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 74 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக

0: ₹1,350 கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக ₹1,525 அதிகபட்ச விலையாக ₹2,000 வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக ₹2,650 கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.

0: இன்னும் சில மணி துளிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதி

0: மன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அறவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படை தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை, விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம்

பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
6: நான் பேராசிரியர் சுதாகர் சிவசுப்பிரமணியம், மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றிட்டு வரேன். இப்போ உலக நாடு ஃபுல்லாகவே நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஆட்டிசம் குழந்தைங்க பிறப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெனட்டிக்ஸா அல்லது இது என்வரான்மெண்டல் பொல்யூஷன் ரீசனா, இதுக்கு என்ன காரணம் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்க பிறப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து சோசியல் ஆக்டிவிட்டி இருக்காது, நிறைய படிக்க முடியாது அவங்களால. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ பேச மாட்டாங்க, பிற குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாட மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க. இப்படி ஒரு குறைபாடு உள்ள பிரச்சனையை தான் ஆட்டிசம்னு சொல்கிறோம். இதை நெதர்லாண்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த நாடு ஃபுல்லாக ஆட்டிசம் குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாடு ஃபுல்லாக எங்கே குடிதண்ணீரில் நிறைய லித்தியம் அயான் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தாங்க. எடுக்கும்போது எந்த ஊர்லலாம் ஆட்டிசம் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் குடிநீரில் அதிகமாக லித்தியம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், லித்தியம் நம்ம உடம்புக்குள்ள குடிதண்ணீரில் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியல, அந்த குழந்தை கரெக்டாக உருவாக முடியல, அதில் பிரச்சனையே வருது, அதனால் ஆட்டிசம் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் வந்து மனோன்மணியம்

0: சுந்தரநாத் யூனிவர்சிட்டிலையும் பண்ணணும், ஆனால் மண்புழுவை வச்சு பண்ணணும். அப்போ ஒரு உண்மை தெரிஞ்சுது, சாதாரணமாக இருக்கிற மண்புழுக்கு லித்தியம் அயான் கொடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அது நார்மலாக தான் இருக்குது. ஆனால் மண்புழுவோட தலையை வெட்டிட்டோன்னு வைங்க, மண்புழு இறந்து போகாது, உயிரோடு தான் இருக்கும். ஒரு 3 வாரத்தில் அந்த மண்புழு தலையை மறுபடியும் வளர்த்து மறுபடியும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடும். வெட்டப்பட்ட தலை மீண்டும் வளர்ற டைமில் இந்த லித்தியமை 2 வாட்டிக்கு மேலே இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா அந்த மண்புழுவால் அந்த தலையை மீண்டும் முழுமையாக வளர்க்க முடியல. ஆக இதுலேருந்து என்ன தெரியுது, வளர்ந்த ஒரு ஆள் லித்தியம் சேர்ந்த வாட்டரை நம்ம குடித்தோன்னா நம்மளுக்கு ஒன்றாகாது. ஆனால் கருவுற்ற தாய்மார்கள் அந்த குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் லித்தியம் அவங்க உடம்புக்குள்ளே போச்சுன்னா அந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகளை இது பாதிக்குது. நெதர்லாண்டில் பண்ண அந்த ஆராய்ச்சியும் மனோன்மணியம் சுந்தர்நாத் யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த ஆராய்ச்சியும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அப்போ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, லித்தியம் அயான் எங்கே இருக்குது, ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது, வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் அந்த பேட்டரியில் இருக்குது, காரில் உள்ள பேட்டரியில் இருக்குது, பைக்கு இந்த மாதிரி பேட்டரியில் இருக்குது, வாட்ச் போட்டிருந்தீங்கன்னா அதில் உள்ள பேட்டரியில் இருக்குது. அப்போ பேட்டரிகளை தூக்கி போடும்போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பழைய பேட்டரிகளை முறைப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். தேர்ந்து போச்சுன்னா பேட்டரி தூக்கி அப்படி வீட்டுக்கு வெளியில் தூக்கி எறிகிறது, ஏதாவது ஆத்தங்களை குறத்தங்களில் தூக்கி போகிறது, ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணியாச்சுன்னா எதிர்கால சந்ததிகள் சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். மண்புழு வச்சு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணோம். இந்த ஆராய்ச்சி ரொம்ப சுவையானது. என்ன பண்ணோன்னா, இந்த மண்புழுவில் மரபணு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு இருக்குல்ல, சோடியம் குளோரைடு, அந்த உப்பை 120 மில்லிமோலார் கான்சன்ட்ரேஷனுக்கு அதை தயார் பண்ணி பயன்படுத்துவோம். ஸோ அதை ஒரு பொண்ணு என்ன பண்ணான்னா, உப்பு 10 மடங்கு அதிகமாக தயாரிச்சிட்டா அப்படின்னா என்ன பண்ணணும், 1.2 மோலார் வந்துடும். அவ்வளவு சோடியம் குளோரைடை தவறுதலாக மண்புழுக்கு ஊசி போட்டாச்சு. தலை பக்கத்தில் இந்த சோடியம் குளோரைடை இன்ஜெக்ட் பண்ணுறா. ஒரு 1/2 மணி நேரத்தில் என்ன பண்ணுது, அது அந்த வாலை கட் பண்ணி விட்டுது. எனக்கும் நான் இதுவரை இதை கேள்விப்படலை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த வால் எடுத்து சோதனை பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தா, அவள் கூடுதலாக இன்ஜெக்ட் பண்ண அந்த சோடியம் குளோரைடு எல்லாமே எதில் இருக்குன்னா மண்புழு கட் பண்ணி தூக்கி போட்டதில் அந்த வாலில் இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கு, அந்த மண்புழு என்ன பண்ணுது, ஸோ தலையிலேருந்து இந்த சோடியம் குளோரைடு எல்லாம் வால் பக்கத்துக்கு தள்ளுது. மண்புழு தள்ளி மொத்தத்தையும் வாலில் சேர்க்குது. வாலில் சேர்த்து என்ன பண்ணுது, அந்த வாலை கட் பண்ணி விட்டுருது. ஸோ இப்படி பண்ணுறதுனால மண்புழு இந்த தேவையில்லாத கெமிக்கலை உடம்புலேருந்து வெளியில் தள்ளுறதுக்கு முடியுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.

நேரம் காலை 7:02 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணியின் நிகழ்ச்சிக்காக. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.

நடுத்தர சிறு தொழில்களை பற்றி தினந்தோறும் ஒரு தொழிலை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். பரவலாக தென் மாவட்டங்களில் எல்லா கிராமங்களிலும் முக்கிய இடங்களிலும் ரெடிமேட் துணிகள் தயாரிப்பு, அதாவது ஆயத்த ஆடைகள், சிறு குழந்தைகளுக்கான கால் சட்டைகள், சட்டைகள், பெண்களுக்கான நைட்டி, அவர்களுக்கான உடைகள், பாவாடைகள் போன்ற பல்வேறு பொருட்கள் அவ்வப்போது நன்றாக விற்று தீர்ந்து விடக்கூடிய பொருட்களை இப்போது பலர் தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். இது லாபகரமாக இருக்கிறது, அதிக முதலீடும் தேவையில்லை. இவற்றிற்கு தோராயமாக 4.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை ஆரம்ப முதலீடு தேவைப்படும். கண்டிப்பாக தொழில் முனைவோர் கட்டிங், டெய்லரிங், எம்ப்ராய்டரிங் சொல்லக்கூடிய இந்த 3 கலைகளையும் கற்று வைத்துக் கொள்வது நல்லது. இந்த நிறுவனத்தில் 10 முதல் 12 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கலாம். வருடத்திற்கு 25 முதல் 30 லட்சம் வரை வருவாய் ஈட்டக்கூடிய அருமையான துறையாகும் இது. திட்டத்தின் விவரங்களை பற்றி இப்போது நாம் அறிவோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்றால் மீதம் பணிபுரிவோர் 4 மணி நேரமாவது ஓடி என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச நேரம் வேலை எதிர்பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 100 முதல் 200 ஆடைகளை, மாதத்திற்கு 3000 முதல் 5000 துணிகளை உற்பத்தி செய்ய முடியும். இதற்கு குறைந்தபட்சம் 500 முதல் 1000 சதுரடி பரப்புள்ள இடம் வாடகைக்கு எடுக்க வேண்டும். இயந்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல இயந்திரங்கள் 15000 கிடைக்கிறது. 8 அலகுகள் வாங்கலாம், 1,25,000 ரூபாய். ஓவர்லாக் இயந்திரம் 3 அல்லது 4 நூலை பயன்படுத்தக்கூடியது, இது 22,000 முதல் 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும். பிளாட்லாக் இன்னர்லாக் இயந்திரம் 1 யூனிட், இது 30,000 முதல் 35,000 வாங்கலாம். துணி வெட்டும் இயந்திரம் 1 அலகு 15,000. கனரக நீராவி இஸ்திரி பெட்டிகள் 2 10,000. வெட்டும் மேசைகள், நாற்காலிகள் மற்றும் கருவி தொகுப்புகள் 25,000. ஆக மொத்தம் 2,25,000 ரூபாய்க்கு இயந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கும். மாதத்திற்கு குறைந்தபட்சம் 10 பேராவது நாம் வேலை கொடுக்க வேண்டும். அப்படி வெட்டுபவருக்கு, மேற்பாளையாளருக்கு ரூபாய் 15,000 முதல் 20,000 ரூபாய் சம்பளம். திறமையான இயந்திர இயக்குநருக்கு ஒருவருக்கு 10,000 முதல் 12,000 வரை சம்பளம். உதவியாளர் சரிபார்ப்பாளருக்கு 7,000 முதல் 10,000 ரூபாய் சம்பளம். ஆக மொத்த மாத சம்பளம் ரூபாய் 1,09,000 ரூபாய் வரை தேவைப்படும். இப்போது ஆரம்ப காலத்தில் மூலதனம், அதாவது துணிகள் வாங்க வேண்டும், பொத்தான்கள், நூல் போன்ற பல பொருட்களை நாம் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி வாங்குவதற்கு மினிமம் குறைந்தபட்சம் 1,5 லட்சமாவது முதலீடாக போட வேண்டும். பணியாளர்களுக்கு சம்பளம் 1,10,000 ரூபாய், வாடகை மற்றும் மின்சார கட்டணம் 15,000 ரூபாய், இதர செலவுகள் 10,000 ரூபாய். ஆக மொத்தம் மூலதனம் 2,85,000 ரூபாய் ஆகும். இந்த 2 லட்சம் மினிமம், இந்த 2,85,000 ரூபாய் இருந்தால்தான் மினிமம் 8 முதல் 12 மணி நேரம் மாதம் 26 நாட்கள் சிறப்பாக அந்த நிறுவனம் நடைபெறும். வருடத்திற்கு 36 லட்சம் வரை இதில் சேல்ஸ், விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவு 32 லட்சம், மீதி 4 லட்சம் ரூபாய் வரை இதற்கு வருட லாபமாக கிடைக்கும். ஆரம்பத்திலேயே அதனுடைய லாபமாக 40,000 முதல் 60,000 வரை கிடைக்கும். 50 முதல் 60% லாபம் இதில் ஈட்டலாம். கிராமப்புறங்களிலே வேலைக்கு நிறைய பேர் கிடைப்பார்கள். இதற்கு சிறு தொழிலாக பதிவு செய்துவிட்டால் அரசாங்கத்தினுடைய 20க்கு மேற்பட்ட கடனுதவி திட்டங்களிலே உடனுக்குடன் குறைந்த வட்டியிலே கடனுதவி கிடைக்கும். இந்த தொழில் செய்வதன் மூலம் தங்களுடைய பகுதிகளையே விற்பனை செய்யலாம், அல்லது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் போன்ற பெரிய ஊர்களில் உள்ள வியாபாரிகளுக்கு அனுப்பியும் விற்கலாம். பலர் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த இதுபோல் மொத்தமாக தயாரிப்பவர்கள் பம்பாய் வரை அவருடைய துணிகளை அனுப்புகிறார்கள். அங்கே தென் மாவட்டங்களில் தயாரிக்கக்கூடிய பெட்டி கோட்டுகள், அங்கே தயார் பண்ணக்கூடிய நைட்டிகள், சிறு குழந்தைகளுக்கான கால் சட்டைகள், சிறு குழந்தைகளுக்கான பேண்ட்டுகள் என்று ஏராளமான

ஆயத்த ஆடை பொருட்கள் தயாராகி தமிழ்நாடு முழுவதும் இதர மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. இங்கே நமது தமிழ்நாட்டில் இதற்குரிய மூலப்பொருள் குறைந்த விலையில் கிடைப்பதாலும், வேலைக்கு குறைந்த விலையில் பணியாளர்கள் உடனுக்குடன் கிடைப்பதாலும், எந்த பொருளும் எந்த மூலப்பொருளும் எப்போதும் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருப்பதாலும், தயாரித்த பொருளை உடனுக்குடன் காலையிலே தயாரித்தது மதியம் 12 மணி 1 மணிக்கு பேக்கிங் செய்யப்பட்டு ஆம்னி பஸ்ஸுகளிலும் லாரிகளிலும் ரயில் மூலமும் அனுப்பப்பட்டு அடுத்த நாள் மும்பாய், பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களுக்கு 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்துக்குள் போய் சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும், தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலுமே நூற்றுக்கணக்கான வகை ரெடிமேடு துணிகளை தயாரிப்பது லாபகரமாக தொழிலாக இருக்கிறது. காலம் செல்ல செல்ல புதிய இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள், ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் வாங்கினால் நிறைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.

0: மாவட்டங்களிலுமே நூற்றுக்கணக்கான வகை ரெடிமேடு துணிகளை தயாரிப்பது லாபகரமாக தொழிலாக இருக்கிறது. காலம் செல்ல செல்ல புதிய இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள், ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் வாங்கினால் நிறைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்கு யூனிஃபார்ம் தைப்பதற்கும் ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் மூலமும் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த பெரிய ரிஸ்க்கும் இல்லாத மூலப்பொருள்கள் 365 நாளும் கிடைக்கக்கூடிய, வருடம் முழுவதும் விற்பனை வாய்ப்பு இருக்கக்கூடிய அருமையான தொழில் இந்த துறை. இந்த கட்டிங், டெய்லரிங், எம்பிராய்டரி என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்த பெண்கள், குறிப்பாக நல்ல அனுபவப்பட்டவர்கள் இதை தொடங்கினால் நல்ல லாபம் கிடைக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 7:14 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தூத்துக்குடி மாவட்டத்தில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் தொடங்க இருக்கிறாங்க. அதாவது 1/7/2026 10/8/2026 வரைக்கும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக இந்த தடுப்பூசி முகாம் நடைபெற இருக்கு. கோமாரி நோயானது ஒரு வகை வைரஸ் அப்படின்னு நச்சு கிருமியால் ஏற்படுது. நோய் பாதித்த கால்நடைகளுடைய வாய் மற்றும் கால் பகுதியில் கொப்பளங்கள் ஏற்பட்டு அதிக காய்ச்சலோடு காணப்படும். இந்த நோய் காற்றின் மூலமாக எளிதில் பரவக்கூடிய ஒன்று. அதனால் இந்த நோய் பாதித்த கறவை மாடுகளில் பால் உற்பத்தி பெரிதும் குறைவது மட்டுமில்லாமல் மலட்டுத்தன்மை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நோய் நம்மளுடைய கால்நடைகளை தாக்காத அளவுக்கு இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் July 1 to August 10 வரைக்கும் இந்த தடுப்பூசி முகாம் நடைபெறுது. பயன்பெற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னும் சில மணி துளிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது.

0: பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர், அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாகின. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும், 16,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட்

அப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டம் இழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கம் ரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்ததாவதா தமிழே அமுதே நிகழ்ச்சி கேட்கலாம். வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
6: தமிழே அமுதே, சூரியன் தமிழ், இரண்டுமே மேலானது சிறந்தது உயர்ந்தது. இந்த இரண்டின் சிறப்புகளை ஒரே பாடலிலே சிறப்பாக தந்து நிற்கிறது தண்டியலங்காரத்திலே உள்ள ஒரு செய்யுள். ஓங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொழவிழங்கி ஏங்கொலி நீர் ஞாலத் திருளகற்றும் மாங்கபற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரிலா தமிழ் என்று அந்த பாடல் அழகாகச் செல்லும். ஓங்கல் என்று சொன்னால் மலை. இந்த ஓங்கல் என்ற சொல்லை இன்று யாரும் பயன்படுத்துவதில்லை. மலைக்கு பல பெயர்கள் உண்டு. ஞாயிறு, பொறுப்பு, வெப்பு, சிலம்பு, சிகரம், விலங்கல், அடுக்கம், கொடுமுடி, சேக்கை என்று எத்தனையோ பெயர்கள் இலங்குகின்றன. குன்று என்று சொன்னால் சிறிய மலையை குறிக்கிறது. வரை என்று சொன்னால் நீண்ட மலைத்தொடரை, பெரிய மலைத்தொடரை குறிக்கிறது. இப்படி மலைகளுக்கு இடையே தோன்றுகிறது சூரியன். தமிழும் மலையிலேதான் பிறக்கிறது. பொறுப்பிலே பிறந்து என்று சொல்லுவார்கள். மலையிலே பிறந்த தமிழ் ஓங்கல் இடைவந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி மற்றவர்களால் மேலோரால் வணங்கப்படுவது சூரியன். ஆதித்ய ஹிருதயம் என்று வடமொழியிலே ஒரு நூல் உண்டு. அதை தமிழிலே சொன்ன கவியரசு கண்ணதாசன் பாடல் ஒன்று, 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தருவாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் போர் உயிருக்கெல்லாம் துணைக்கரம் செய்வாய் போற்றி, தூயவர் இதயம் போல தொலங்கிடும் ஒழிகே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி என்று போற்றி போற்றி என்று மேலோரால் தொழப்படுகின்ற பெருமை மலைக்கு உண்டு. அதே நேரத்திலே தமிழுக்கும் உன் சீரிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவே என்று பாடினார் மனோர்மணியம் சுந்தரனார். ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட உலகம், இந்த உலகத்திலே சூரியன்

0: இருளை அகற்றுகிறது, ஒளியை தருகிறது. தமிழ் இருக்கிறதே, அதுவும் அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு என்ற ஒளியை தருகிறது என்பதை பார்க்கிறோம். ஏங்கோலினியை ஞானத்தை இருள் அகற்றும். ஆதலால் தான் மின்னேர் தனியாளி
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: இன்னும் சில மணி துண்ணிகள் இசிலமணி துளிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு பவர் ஷெடோன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிட்டா கஷ்டமா இருக்கும். அப்படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக முன்னறிவிப்பா உங்களுக்காக இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்ல போறேன். கடைநல்லூர் கோட்டத்திற்கு உட்பட்ட கடைநல்லூர் உபமின் நிலைய பகுதியில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு

நீ நடக்க இருக்கிறதுனால கற்பக காலையில் 9 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் முத்துகிருஷ்ணாபுரம், பேட்டை, மாவடிக்கால், குமந்தாபுரம், முத்துசாமிபுரம், வலசை, கருப்பநாதி, தார்காடு, போகநல்லூர், கண்மணியாபுரம், பால அருணாச்சலபுரம், கம்பனேரி, மங்களாபுரம், அச்சம்பட்டி, பொய்கை ஊர், ஊர்மேலழகியான், வேலாயுதபுரம், இடைக்கால், சிவராம்பேட்டை, கொடிக்குறிச்சி மற்றும் நயினாகரம் பகுதியில் இன்றைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீடன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் ரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா ஆங்கிலம் அறிவோம். வழங்குறாங்க கே கே தாமஸ், சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் லிஸ்னர்ஸ். இன்றும் கூட ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லா நேயர்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்குள்ள போவோம். முதல்ல வழக்கமா உள்ள ஒரு 4 வார்த்தை சொல்றேன். முதல் வார்த்தை சிம்பத்தி. சிம்பத்தினா அனுதாபம். அதுக்கு அதே மாதிரி இன்னொரு வார்த்தை எம்பத்தி. சிம்பத்தி எம்பத்தி அதே

மாதிரி சிக்னிபிகண்ட், முக்கியத்துவம். எம்பத்தி என்றால் பரிவு, அதாவது பட்சாதாபம், அதாவது சிம்பத்தி என்றால் அனுதாபம், எம்பத்தி என்றால் பரிவு, பனிதா பரி ரொம்ப ஒரு பட்சாதாபம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதான் எம்பத்தி. சிக்னிபிகண்ட் என்றால் முக்கியத்துவம், மேக்னிஃபிஷன் என்றால் அதி சிறந்த. அதில் ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். முத வரி சிம்பத்தி, தே எக்ஸ்பிரஸ் தேர் சிம்பத்தி டு த ஃப்ளட் விக்டம்ஸ், அதாவது அவர்கள் எக்ஸ்பிரஷன்னா வெளிப்படுத்தினாங்கன்னு அர்த்தம். தே எக்ஸ்பிரஷன் நம்ம விரைவு நினைப்போம், நாங்கள் வெர்பில் வரும்போது எக்ஸ்பிரஷன் வந்து விரை வெளிப்படுத்தினார்கள். தேர் சிம்பத்தி, அவர்களுடைய அனுதாபத்தை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்தார்களாம். இந்த சிம்பத்தி எம்பத்தியில் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சிம்பத்தின்னா இங்கிருந்தே அனுதாபத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு இருக்கிறது, ஆனால் எம்பத்தியை பாருங்க, அடுத்த லைனை பாருங்க, நேரிலே போய் பரிவு பட்சாதாபம், அது அது பரிவு, மிகுந்த ஒரு பரிவு காட்டுறது தான் எம்பத்தி. த டாக்டர் ட்ரீட்மெண்ட் த பேஷண்ட் வித் கிரேட் எம்பத்தி. நேரில் போய் செய்வாங்க பார்த்தீங்களா சில உதவிகள், அதாவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னா ஐயோ பாவம் இருக்கிறது எம்பத்தி சிம்பத்தி, அதில் நேரில் போய் சம்மந்தப்பட்டு அவருக்கு எல்லாமே பண்ணுறது எம்பத்தி. சரி, அடுத்தது சிக்னிஃபிகண்ட். சிக்னிஃபிகண்ட் இருந்த அந்த வார்த்தைகள் ஒரு லைன் பார்க்கலாம். Education is essential and essential and significant to human beings. அதாவது கல்வியானது அவசியம் மற்றும் முக்கியமானது. கல்வி வந்து அவசியமானதும் கூட முக்கியமானதும் கூட. கடைசியாக மேக்னிஃபிஷன்ங்கிற வார்த்தைக்கு ஒரு லைன் பார்க்கலாம். The sunrise in Kanyakumari is magnificent. அதாவது கன்னியாகுமரியில் உள்ள சூரிய உதயம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, அதி சிறப்பாக இருக்கிறது, அதி அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேக்னிஃபிஷன், மேக்னிஃபிஷன் பாருங்கள். அடுத்தபடியாக நான் சின்ஸ் ஃபார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சில உதாரணமான சென்டென்ஸ் போடலாம் என்று இருக்கிறேன். சின்ஸ் என்றால் எஸ்ஐஎன்சிஇ, சின்ஸ் என்றால் இருந்து, ஃபார் என்றால் ஆக. இது ரெண்டுமே சில குழப்பமா இருக்கு, எதுல சின்ஸ் போடலாம். ரொம்ப ஈஸி, சின்ஸை வச்சும் ஃபார் வச்சும் ஒரு மூணு லைன் உருவாக்கலாம், தலா மூணு லைன் உருவாக்கலாம்னு யோசிக்கிறேன். சின்ஸ் எதுக்கு போடணும்னா ஒரு துவக்க காலத்தை குறிக்கும், எந்த காலத்திலிருந்து ஒரு வேலை ஒரு செயல் ஆரம்பித்ததோ அதுக்கு தான் சின்ஸ். ஃபார்னா டியூரேஷன் ஆஃப் பீரியட், அதாவது அந்த எவ்வளோ காலம் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது. பாருங்க முதல் லைன் சொல்றேன், ராஜா ஹாஸ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் மார்னிங். ராஜா காலையில இருந்து காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ராஜா ஹேஸ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் மார்னிங், காலையிலே இருந்திருக்கார் பார்த்தீங்களா, அதனாலதான் ராஜா ஹேஸ் பீன் வெயிட்டிங்கிற மாதிரி போடுறாங்க. அடுத்த பதியாக இன்னொன்னு, வி ஹாவ் பீன் லிவிங் இன் பாளையம் கோட்டாய் சின்ஸ் 2001. நாங்க 2001 துவக்கம் தான், அந்த துவக்கத்துக்கு தான் அந்த சின்ஸ் போடணும். ராஜா சொன்ன மாதிரி இதுல வந்து வி ஹாவ் பீன் லிவிங் இன் பாளையம் கோட்டை சின்ஸ் 2001. மூணாவது பாருங்க, த சில்ட்ரன் ஹாவ் பீன் பிளேயிங் since 8 AM. காலையில 8 மணிலிருந்து சிறுவர்கள் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார் சொல்றேன் பாருங்க, இதே இதை வச்சு இந்த வெர்புகளை வச்சே பார் போடுறோம். அந்த அவரு காலையில காத்திருந்தார் பார்த்தீங்களா, அந்த லைனே உங்களுக்கு ஒரு குழப்பாம இருக்கிறதுக்கு அந்த லைனே போடலான் இருக்கேன். ராஜா ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் 3 hours பார்த்தீங்களா, ஒரு 3 மணி நேரங்கிறதுக்காக அது பார் போடுற, ஆக 3 மணி நேரங்களாக. ராஜா ஹாஸ் பீன் வெயிட்டிங் for 3 hours. அடுத்தபடியாக we have been living in பாளையங்கோட்டை for 25 years. நாங்க 25 வருஷமா அங்க பாளையங்கோட்டையில வசித்துக் கொண்டிருந்திருக்கிறோம். Children have been playing for 3 hours. அதாவது அவங்க 3 மணி நேரமா சில்ட்ரன் விளையாடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. I have been teaching grammar for 40 years. ஒரு duration of period. நான் 40 வருடமாக ஆங்கில இலக்கணம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கடைசியாக இரண்டு பழமொழிகள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். An empty vessel makes noise. An empty vessel makes noise. புரைகுடம் கூத்தாடும். புரைகுடம் கூத்தாடும். An idle brain is the devil's workshop. An idle brain is the devil's workshop. சோம்பேறியின் மூளை பிசாசின் பட்டறை. சோம்பேறியின்

0: மூளை பிசாசின் பட்டறை. மிக்க மகிழ்ச்சி. ஆங்கிலம் அறிவோம், அனைத்தையும் வெல்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம்.
1: நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட சிறப்பிச்சதுக்கு நன்றி. இதுவரை நேயர்கள் கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நேரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்திர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நய சால் கா உபஹார். 60 crore சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 lakh ரூபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஆர் பாத்திர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்டு பன்வாயே. அதிக ஜானகாரி கே லியே 1455555 பர் கால் கரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் மரணி நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு எந்தெந்த பகுதியிலெல்லாம் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்ல போறேன். பட்டுன்னு கரண்ட்டு போனால் மனசுக்குள்ள என்னமோ மாதிரி டப்புன்னு ஆயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக எப்பப்போ கரண்ட் கட் ஆகுது அப்படிங்கிறத நாம

தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு திசையன் விலை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் திசையன் விலை மகாதேவன் குளம், இடையன்குழி, அப்பு விலை ஆனைக்குடி, முத்துமுத்தான்மொழி, கரைசுத்து, உவரி, கூட்டப்பனை, கூடுத்தாளை, குட்டம், விமனங்குடி ஆகிய பகுதிகளில் இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பகுதியில் உள்ளவங்க கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்குகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 32 ரூபாய்க்கும், புடலங்காய் 16 ரூபாய்க்கும், பீக்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், தடியங்காய் 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 85 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 38 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம்

முருங்கைக்காய் 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 65 ரூபாய்க்கும், கோவக்காய் 75 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், கீரைகள் 15 ரூபாய்க்கும், இஞ்சி 225 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 36 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 50 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 150 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 36 ரூபாய்க்கும், மாதுளப்பழம் 240 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், பங்கனப்பள்ளி 70 ரூபாய்க்கும், கமலாரஞ்ச் 180 ரூபாய்க்கும் விற்பனையாகுது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. விழுதுகள் இப்போ உங்க ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போ ஒரே இடத்துல கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் தான் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியோடு செயல்படுத்தி

தமிழ்நாட்டு உரிமைகள் திட்டத்தின் கீழே இந்த மையங்கள் செயல்பட்டு வருது. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதா பெறதுக்கு இந்த திட்டம் உதவுது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலையும் வருவாய் கோட்ட அளவில் மொத்தம் 94 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட இருக்கிறாங்க. அதில் 38 மையங்கள் இப்போ செயல்பட்டு இருக்கு. இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருது. பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதா ஒரே இடத்துல பெறக்கூடிய வகையில இந்த மையங்கள் செயல்பட்டு வருது. யூடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்குது. மேலும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழே 568 வட்டாரங்களிலையும் வட்டார அளவிலான விருதுகள் சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருது. 188 வட்டார அளவிலான விருதுகள் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருக்கு. இந்த மையங்கள் மூலமா மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களோட வீட்டுக்கு அருகிலேயே வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமா 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் பணியாற்றிட்டு வர்றாங்க. அவர்கள் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிகாட்டி தொடர்ந்து வராங்க. இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களுக்கு இலவச உதவி எண் 1800-420-1111 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். பாடலை தொடர்ந்து ஆனந்த பூங்கா செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். செய்தி சுருக்கத்தை இந்த பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தாள்

உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள். நேர்களே, நேரம் காலை 8:03. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க இது வழக்கென்று வந்தால். நேர்களே, இன்றைய வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பயிரிடும் குத்தகைக்காரர் பற்றிய சட்ட சங்கதிகளுடைய தொடர்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க.

0: வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த பயிரிடும் குத்தகைதாரர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிரிடும் குத்தகைதாரர் என்பவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த 1955 ஆண்டின் தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டத்தை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டம், அதாவது இந்த சிறப்பான சட்டம், மொத்தம் 8 பிரிவுகளை மட்டுமே கொண்டது. இந்த சட்டத்தின்படி நிலத்தை பயிரிடும் குத்தகைதாரர் சுதந்திரமாக தனது விவசாய தொழிலை மேற்கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பு அரணை அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சட்டமாகும். இந்த சட்டம் பயிரிடும் குத்தகைதாரரை மட்டுமின்றி அவரது குடும்ப வாரிசுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் நலன்களையும் உள்ளடக்கியது. இந்த சட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், நிலத்தின் உரிமையாளரிடத்தில் பயிரிட அனுமதி பெற்றவர் குத்தகைதாரராக கருதப்படுவார். ஆனால் நிலத்தின் உரிமையாளர்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் குத்தகைதாரர் அவரது உடல் உழைப்பின் மூலம் அந்த நிலத்தில் நீடித்து கொண்டே இருப்பார். இதுதான் அந்த சட்டத்தின் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பம்சம். நிலத்தின் உரிமையாளர் மாறலாம், இப்போ இருக்கிற உரிமையாளர் வேறொருவரிடம் அதை விற்றுவிட்டு சென்று விடலாம். ஆனால் அது குத்தகைதாரர் அந்த மாறிக்கொண்டே அந்த உரிமையாளர் மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த குத்தகைதாரர் அவரது உடல் உழைப்பின் மூலம் அந்த நிலத்தில் நீடித்து கொண்டே இருப்பார். குத்தகைதாரரின் இறப்புக்கு பின்னர் அவரது வாரிசுகள் பருவம் செய்து கொண்டிருப்பார்கள். உரிமை யாரிடத்தில் இருந்தாலும் உடைமை பயிரிடும் குத்தகைதாரர் வசமே இருக்கும். இந்த சட்டம் குத்தகை ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. பயிரிடும் உடைமை பற்றியும் பயிரிடுபவரின் நலன் பற்றியும் மட்டுமே அதிகமாக சிந்திக்கிறதாக உள்ளது. குத்தகை ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. குத்தகை ஒப்பந்தம் வாய்மொழியாக கூட இருக்கலாம். இந்த சட்டத்தின்படி குத்தகை ஒப்பந்தத்தில் உள்ள குத்தகைதாரர் குத்தகை நிலத்தில் சொந்தமாக பயிரிட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த இதில் தான் ஒரு முக்கியமான விஷயங்கள். குத்தகை நிலத்தில் சொந்தமாக பயிரிட்டு கொண்டிருக்க வேண்டும். விவசாய மூலதனங்களை நிலத்தின் உரிமையாளரிடத்திலிருந்து பெற்று பயிர் செய்யக்கூடாது. தன்னுடைய சொந்த பொருட்களை கொண்டுதான் அவர் பயிர் செய்ய வேண்டும். குத்தகைதாரர் நிலத்தின் உரிமையாளருக்கு குத்தகை நலனை வழங்குதல் வேண்டும். சரியான பருவத்தில் அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். குத்தகை ஒப்பந்தம் முடிவுக்கு வரும்போது பயிரிடும் விவசாயி அந்த நிலத்தில் தொடர்ந்து சுவாதீனத்தில் இருந்தால் அவர் பயிரிடும் குத்தகைதாரராக கருதப்படுவார். பயிரிடும் குத்தகைதாரர் தனது உரிமையை மூன்றாம் நபருக்கு மாற்றம் செய்யக்கூடாது. ஆனால் தனது குடும்ப உறவுகளுக்குள் மாற்றம் செய்யலாம். மூன்றாம் நபர்களுக்கு மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. இந்த நிலத்தின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 2 உட்பிரிவு இயின்படி நிலத்தின் உரிமையாளர் என்பவர் பயிரிடும் நிலத்தில் இருந்தோ அல்லது பயிரிடும் நிலத்தின் ஒரு பகுதியில் இருந்தோ வெளியேற்றுவதற்கு உரிமை கொண்ட ஒரு நபர் ஆவார் என்று குறிப்பிடுகிறது. அதாவது வெளியேற்றுவதற்கு உரிமை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார், நிலத்தின் உரிமையாளரை. ஆகவே நிலத்திற்கான உரிமையை யார் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். உதாரணமாக ஒரு நிலத்தை சுவாதீன அடைமானம் பெற்றவர் கூட தன் அடமானத்திற்கு பெற்ற நிலத்தை குத்தகைக்கு விடலாம். ஆனால் அது விவசாய நிலமாக இருக்க வேண்டும். இந்த சட்டம் நிலத்தின் உரிமையாளர் என்ற பதத்தை வெளியேற்றுவதற்கு உரிமை கொண்ட ஒரு நபர் என்றே கூறுகிறது. ஆகவே ஒரு விவசாய நிலத்தின் உரிமை மாறிக்கொண்டே இருந்தாலும் குத்தகைக்கு இருப்பவர் நீடித்து கொண்டே இருக்கலாம் என்பதை இந்த வாசகம் உட்கடையாக வலியுறுத்துகிறது. அதாவது யார் உரிமையாளர்னே சொல்லலை, அது யார் வெளியேற்றுவதற்கு உரிமை படைத்தவரோ அவர் உரிமையாளர். அப்போ அந்த உரிமையானது மாறிக்கொண்டே போகலாம், ஆனால் குத்தகைதாரர் நீடித்து கொண்டே இருப்பார். இந்த பயிரிடு குத்தகைதாரர் வந்து எந்தெந்த சூழ்நிலையில் அவங்கள வெளியேற்றலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சில முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குத்தகை என்றாலே அந்த குத்தகையை நிலத்தின் உரிமையாளருக்கு செலுத்த வேண்டும், அது முக்கிய கடமை. அப்போது குத்தகை செலுத்த தவறுதல். இன்னொன்று, நிலத்திற்கு கேடு விளைவித்தல். அது வந்து விவசாய நிலமாக இருக்கும் பொழுது அந்த விவசாயத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அதற்கான மூலப்பொருட்களையே அங்கே பயன்படுத்த வேண்டும். நிலத்தை கேடு விளைக்கும் விதத்தில் ஏதாவது செய்யக்கூடாது. அதே போல் அந்த நிலத்தை விவசாய செயலுக்கன்றி நிலத்தை வேறு செயலுக்கு பயன்படுத்துதல். விவசாய நலனுக்காக வாங்கி கொண்டு விவசாய செயல்களை செய்வதற்காக கூறிக்கொண்டு அந்த நிலத்தில் வேறு செயலை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று, நில உரிமையாளரின் உரிமை மூலத்தை மறுத்தல். அதாவது நில உரிமையாளருங்கிறது இந்த நிலத்துக்கு நான் தான் சொந்தக்காரங்கிற மாதிரி அவரை வந்து அந்த நிலத்தின் உரிமையாளருடைய அவருடைய உரிமையை மறுக்கக்கூடாது இந்த பயிரிடும் குத்தகைதாரர். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஒரு

0: பயிரிடும் குத்தகைதாரன் செய்தால் அவரை அந்த குத்தகை நிலத்தை விட்டு வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சங்கதியாக இது பார்க்கப்படுகிறது. இன்னும் இந்த சட்டத்தில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன, இதனை தொடர்ந்து நாளைக்கு நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால். பயிரிடம் குத்தகைக்காரர் பற்றிய சட்ட சங்கதிகள் பற்றிய விளக்கம் கொடுத்தாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நேரலை நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக தாமரையின் பாடல் வரிகளில் பார்த்தசாரதி சைந்தவி குரல்களில் ஏராளமான இசையில் பாடல் இதோ.

பயிரிடும் குத்தகைக்காரர் பற்றிய சட்ட சங்கதிகள் பற்றிய விளக்கம் கொடுத்தாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். நேரலை நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக தாமரையின் பாடல் வரிகளில் பார்த்தசாரதி சைந்தவி குரல்களில் ஏராளமான இசையில் பாடல் இதோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நேரம் காலை 8:30. நேர்களை நீ கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: காயக சிகாமணி சங்கீத கலாநிதி முத்தையா பாகவதர் அவர்கள் ராஜபாளையம் அருகில் உள்ள புனல்வேலி என்னும் கிராமத்தில் 1877 பிறந்தவர். இவருடைய குடும்பம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஹரிகேசவநல்லூர் என்னும் கிராமத்தில் குடியேறியது. அன்று முதல் இவர் ஹரிகேசவநல்லூர் முத்தையா பாகவதர் என்று அழைக்கப்பட்டார். 1927 மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜா உடையார் அவர்களிடம் கச்சேரி செய்து மைசூர் ஆஸ்தான் வித்வானாக விளங்கினார். மைசூர் மகாராஜா அவர்களின் அனுமதியின் பேரில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரின் மீது கீர்த்தனைகளையும் கன்னட மொழியில் இயற்றினார். தொடர்ந்து ஹரிகேசவனர் முத்தையா பாகவதர் அவர்கள் ஆதிதாள வர்ணங்கள், அடதாள வர்ணங்கள், தான வர்ணங்கள், பதவர்ணங்கள், தருவர்ணங்கள், கீர்த்தனைகள் போன்றவைகளை இயற்றியுள்ளார். 1932 சென்னை மியூசிக் அகாடமியில் பிரின்சிபாலாகவும் பணியாற்றினார். அகாடமியினரால் சங்கீத கலாநிதி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. 1936 திருவனந்தபுரம் மகாராஜாவால் அழைக்கப்பட்டு மகாராஜா சுவாதி திருநாள் கீர்த்தனைகளை பிரபல்யப்படுத்துவதற்காக திருவனந்தபுரத்தில் சுவாதி திருநாள் மகாராஜா இசைக்கல்லூரி என்று ஒன்றை தொடங்கி அதிலும் முதல்வராக பணியாற்றி வந்திருக்கிறார். ஹரிகேசவநல்லூர் முத்தையா பாகவதர் அவர்கள் பல புதிய ராகங்களை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். விஜய சரஸ்வதி, ஹம்சகாமினி, ஹர்ணரஞ்சனி, பசுபதி பிரியா, புத மனோகரி, கமனப்பிரியா, குஹாஞ்சனி, ஹம்சதீபகம், கோகிலபாஷினி, அலங்காரி, வலசி, சாரங்கமல்கார், கௌடமல்கார், ஹம்சானந்தி, நிரோஷ்ட, மாயப்பிரதீபம், ஹரிநாராயணி, நாகாபூஷணி, வீணாதாரிணி, சக்கர பிரதீத்த, விஜயநாகரி, ஊர்மிகா, குருப்பிரியா போன்ற ராகங்கள். ஹரிகேசவநல்லூர் முத்தையா பாகவதர் அவர்களால் அறிமுகப்படுத்த ராகத்தில் திருச்சி பரதன் அவர்கள் பாடலை நெல்லை டி கே சுப்பிரமணியம் அவர்கள் அடித்த

என்று பாடியிருப்பார். மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் அவர்களின் சிஷியரான வாலாஜாபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் அவர்களின் சாகித்யத்தை விஜயநகரி ராகத்தில் ஆதிதாளத்தில் சரண்

0: இந்த வகையில் பல இசைக்கலைஞர்களும் முத்தையா பாகவதர் அவர்கள் அறிமுகப்படுத்திய ராகத்தில் விருத்தங்களாகவும் கீர்த்தனைகளாகவும் இசைத்து பாடியிருக்கின்றனர். முத்தையா பாகவதர் அவர்களுடைய கீர்த்தனைகள் அனைத்தும் இவருடைய முத்திரையாக ஹரிகேசவ என்று இணைத்து பாடியிருப்பார். ஹரிகேசவநல்லூர் முத்தையா பாகவதர் அவர்கள் 1945 சாமுண்டீஸ்வரி திருவடி நிழலை அடைந்தார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேதமும் நாதமும் உரை. வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பாடல். கோமாளி திரைப்படத்திலிருந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய பாடல் வரிகள்ல ஹிப்ஹாப் தமிழா இசையில கௌசிக் கிருஷ் பாடியிருக்காங்க, பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் காலை 8:40. இன்றைய குறுஞ்செய்தி.
2: மந்திரியாரே,
3: கோருங்கள் மன்னர் வேந்தே.
2: நகர்வளத்தில் காலை முதலே நகரில் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காட்சியும் காண கிடைக்கவில்லையே. பிரஜைகள், வாகன ஓட்டிகள் அனைவரும் திருந்தி விட்டார்கள் என்று நினைக்கிறேன்.
3: அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லையே மன்னா. யோசனை மன்னா, நாம் இப்போது நகர்பகுதியின் முக்கிய சாலையில் இருக்கிறோம். இப்போது பாருங்கள், தங்கள் கண்களில் எத்தனை காட்சிகள் சிக்குகின்றன என்று.
2: மந்திரியாரே, அங்கே பாரும், அங்கே பாரும். இரு சக்கர வாகனத்தை ஓட்டி செல்லும் இளைஞனுக்கு கழுத்து சுலுக்கி விட்டது. நாம் போய் உதவி செய்வோம்.
3: அவன்
2: என்ன மந்திரியாரி, இது சாலைகளில் வாகனங்களில் போகும் போது பாதி பேருக்கு மேல் இப்படிதான் செல்கிறார்கள். நல்லது செய்யலாம் என்றால் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லையே.
3: மன்னா, மொத்தத்தில் இதில் இருந்து தாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டில் சாலையை செல்லும் போது இருக்கும் போக்குவரத்து சிக்னலில் ஒளிரும் சிவப்பு விளக்கை மதிக்காமல் வாகனத்தை ஓட்டி செல்பவர்களுக்கு நிகழும் விபத்துகளை விட செல்போன் பேசியபடி இருசக்கர வாகனங்களும் கார்களிலும் பயணிப்பவர்களுக்கு ஏற்படும் விபத்துகள் 4 மடங்கு அதிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
2: ஓஹோ, இதை நீரே கண்டுபிடித்து கூறுகிறீர், அப்படித்தானே?
3: இல்லை மன்னா, இல்லை. டெல்லியில் இருக்கும் ஒரு IIT நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் தான் இந்த முடிவுகள் தெரிய வந்திருக்கின்றன.
2: அப்படி அவர்கள் என்ன கூறுகிறார்கள்?
3: அவர்களது புள்ளியியல் கணக்குப்படி 2021 செல்போனை பயன்படுத்தியபடி வாகனம் ஓட்டியவர்களில் 1040 பேர்கள் விபத்தில் உயிரை இழந்திருக்கிறார்கள்.
2: இவ்வளவு பேரா?
3: இது 2022
2: குறைந்து விட்டதா?
3: எங்கே மன்னா குறைவது. செல்போனை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழப்பு 1132 உயர்ந்திருக்கிறது.
2: கேட்கும் போதே என் மனது வலிக்கிறது மந்திரியாரே. இந்த உயிரிழப்பை தடுக்க என்னதான் வழியோ? செல்போன் அழைப்பில் வருவது யமனாக கூட இருக்கலாம் என்றெல்லாம் விளம்பரப்படுத்தி போக்குவரத்து காவல்துறையினர் போர்டு வைத்தாலும் நமது வாகன ஓட்டிகள் தீருந்திய பாடில்லை. பின்பு எப்படிதான் இந்த உயிரிழப்பை தடுப்பது?
3: மன்னா, முதலில் சுய ஒழுக்கம் வேண்டும். வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது அழைப்பு வந்தால் அதை எடுக்காமல் தவிர்த்து விடலாம்.
2: ஒருவேளை ஏதாவது முக்கியமான காலாக இருந்தால்
3: ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு செல்போன் பேசிவிட்டு பிறகு வண்டி ஓட்டலாம். செல்போன் பயன்படுத்தியபடி வாகனம் ஓட்டினால் 5000 ரூபாய் அபராதம் என்றெல்லாம் விதிமுறை விதித்திருந்தார்கள்.
2: ஆனாலும் யாரும் இதை ஃபாலோ செய்வதில்லை, அப்படித்தானே?
3: ஆம் மன்னா. ஆனால் ஜப்பான் நாட்டில் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா?
2: அங்கே என்ன செய்திருக்கிறார்கள்?
3: அங்கே சைக்கிள் ஓட்டுபவர்கள் கூட செல்போனை பயன்படுத்தினால் அபராதம் என்று விதிமுறை விதித்திருக்கிறார்களாம். சைக்கிளில் செல்லும் போது கூட செல்போனை பயன்படுத்தியபடி ஓட்டினால் கவன சிதறல் ஏற்பட்டு விபத்து நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள்.
2: பார்த்தீரா மந்திரியாரே, சைக்கிள் ஓட்டியபடி செல்போன் பேசினாலே அபராதம். ஆனால் நம்மூரில் மோட்டார் வாகனம் வைத்திருப்பவர்களோ கார் வைத்திருப்பவர்களோ கூட இதை ஃபாலோ செய்வதில்லை.
3: மன்னா, சீன நாட்டின் சுவாங்கிங் நகரில் இப்படி செல்போனுக்கு அடிக்ட் ஆனவர்களுக்கு செல்போன் பேசியபடியே சாலையில் நடந்து செல்வதற்கென்று ஒரு தனி நடைபாதை, ஒரு லேனையே ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள்.
2: ஏன் மந்திரியாரி, நமது நாட்டிலும் செல்போனில் பேசியபடி வாகனத்தை ஓட்டுபவர்களுக்கு தனி லேன் என்று வைத்தால் என்ன?
3: மன்னா, முதலில் இங்கே அவர்களுக்கு தரப்பட்டிருக்கும் சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றட்டும். அப்படி பின்பற்றினால் தானே அடுத்து இது போன்ற வசதிகளை செய்து தரலாம் என்று யோசிப்பார்கள்.
2: அதுவும் உண்மைதான் மந்திரியாரி. இதோ பார்த்தீரா, ஒற்றை கையில் இருசக்கர வாகனத்தை பேலன்ஸ் செய்து எப்படி ஸ்டைலாக ஓட்டி செல்கிறார். எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருக்கிறார்.

0: இவரை அரண்மனைக்கு அளித்து ஒரு பரிசை கொடுத்து விட வேண்டும்.
1: ஐயோ மன்னா, சரியாக தங்கள் கண்களை திறந்து பாருங்கள். ஒரு கையில் செல்போனை காதில் வைத்து பேசியபடி இன்னொரு கையினால் மட்டும் வாகன ஹேண்டில் பாரை பிடித்தபடி செல்கிறார் அவர். முதலில் அரண்மனை வைத்தியரை அழைத்து தங்களது கண்களை தான் செக் செய்ய வேண்டும். இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

0: நேர்களை நேரம் காலை 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனா நான் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சு போறேன், நீ அப்படியே இருக்கிறிய அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லி இருக்குது, உனக்கு தலையில கணம் இருக்கு அதனால அழிஞ்சு போறேன் அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்க இந்த பதில். தலையில கணம் உள்ளவங்க யாருமே சரியா இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணான்னா அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லெலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் ஒன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா, அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தா அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னு குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா, ஏளனமா அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக 3 தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒரு ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி இப்போ மறுபடியும் அதை நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னதுன்னு நினைக்கிற அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம்.

0: அதாவது அவங்க கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாரா இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டு இருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்களாம். அதுல உரமா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பத்தி அழகா 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாம நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நிகழ்ச்சி நேர்களை இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேச போறோம். நேர்களை நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் அறையன் 0462-256-1133. நேர்களை தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான NLCயின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அனைவருக்கும் மீண்டும் இனிமையான காலை வணக்கங்கள். நேர்களே, நேரம் காலை 9:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க, இது ஆனந்த பூங்காற்று. நேர்களே, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை வழங்குற மகிழ்ச்சியை வந்துட்டு நான் உங்க மீரா. பூங்காட்டு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் வளம் வந்துட்டுருக்கு, நிகழ்ச்சி அலங்கரிச்சிட்ருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன. பேசாமலே இருக்கிறத விட ஒரு விஷயத்தை வந்து மனசு விட்டு பேசும்போது நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்குங்க. மனசு விட்டு பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து உடைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கிற ஈகோ வந்து உடையலாம். நம்ம அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய

0: விஷயங்கள் என்ன அப்படின்னு முழுமையாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து மனம் விட்டு பேசும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேச போகிறீங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேர் யார் இந்த பேச போகிறாங்க பேசலாம். காலை வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர்.
0: சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: மிக்க நல்லம். சொல்லுங்க சார்.
1: மனம் விட்டு பேசியாச்சுன்னா தான் எந்த எல்லா பிரச்சனைக்கும் தொழிற்சி நடத்திருந்தேன். அதாவது யார் முதல்ல பேசணுங்கிற ஒரு ஈகோலயே நம்ம மக்கள் இருக்காங்க.
0: ஆமா ஆமா,
1: அப்படி இருக்க கூடாது. மனசு விட்டு பேசணும், நம்மளே அவரை கூப்பிட்டு பேசிடலாம், இல்ல போன போட்டு பேசிடலாம்.
0: ஆமா,
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க இங்கிருந்து?
2: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ.
0: வணக்கம். காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சந்தோஷத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொள், துக்கத்தை உன்னுடைய வயிற்றுக்கு ஒரு தான் இருக்குமா. அது மாதிரி பாத்தீங்கன்னா, மன விட்டு பேசினாம நம்ம பேசுறத உள்வாங்கி நம்ம காது சொல்லக்கூடிய வெளியே சொல்லக்கூடாத நபர்கிட்ட பேசணுமா.
0: பேசலாம்.
2: அப்படி எல்லாத்தையும் நம்ம மன விட்டு பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பூ வச்சு பொட்டு வச்சு சடை போட்டு அப்படி அலங்காரம் பண்ணி வெளியூர் வரைக்கும் அனுப்பி விட்டுறாங்க.
0: அதனால
2: நம்ம பெற்று ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமோ ஒரு துப்பமோ வீட்டு விஷயத்தை பேசணும். நம்ம பேச்சை உள்வாங்கிட்டு நம்ம காதத்துட்டு வெளியில சொல்லாத நபர்களை பார்த்து சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு பாதகமா இருக்குமா, இல்லாட்டி அது சாதகம் இல்லாம பாதகமா மாறி.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க சார். நன்றி
2: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைப்பார் அடுத்த நேர். காலை வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து யார் பேசுறீங்க? ஆளியார். ஓகே, இந்திரா சொல்லுங்கம்மா.
3: நன்றி.
0: மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். இது ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நேரமாயாச்சு 9:07 மடம். ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தலாம். பாட்டு வந்துட்டே இருக்கு. எங்களுக்காக அருள் படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பாடல் பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, வசுந்தரா தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களை நேரம் காலை 9:13 ஆயிற்று. நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க, இது ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம். அடுத்த நேயர் யாரு பேச போறாங்க?
4: வணக்கம். வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் சொல்றது யார்? இங்கிருந்து
4: நாகர்கோயில் கலிங்க ரகுமான். நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: வாழ்த்துக்கள். மனம் விட்டு பேசுவதில் மகத்துவம் என்ன? உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் மனம் விட்டு பேசியாச்சும் உண்டுமானா, தன்னுடைய மனக்குறைகள் எல்லாம் தீர்ந்துருமா? நிறைய பேரு மனம் விட்டு பேசுறதே இல்லைம்மா. பெரும் கவலைகளை மனசுல வச்சு நோயாளிகளா தாமா இருக்கிறாங்க. தன்னுடைய பிரச்சனை என்னங்கறத மனம் விட்டு 4 பேர்த்த பேசும்போது தீர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும்.
3: கண்டிப்பா.
4: என்ன பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், நெருங்கிய வட்டாரங்கள்ல அதனுடைய தீர்வுகளை கேட்டு நான் வந்து பயன்படுறதுனால நான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறேம்மா. ஆகையினால மனம் விட்டு பேசி நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம்ங்கிறதாம்மா என்னுடைய முடிவு. வாய்ப்பளி நன்றி. அம்மா
3: நன்றி. நன்றி சார், அருமையா சொன்னீங்க. நன்றி. மனம் விட்டே நிறைய பேர் பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லப்போனா பேசுறதே இல்லைங்க, நிறைய பேர் பேசுறதே கிடையாது. வாழ்க்கை வந்து அப்படி போயிட்டு இருக்கு. என்னைக்கு நம்ம மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படிங்கிறத உண்மை. பேசலாம். அடுத்த நேயர் யாருங்க? இந்த வணக்கம் பேசலாம். காலை வணக்கம்.
5: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமதம் மூலரெட்டி. மேடம்
3: நல்லமா இருக்கீங்களா சார்?
5: மேடம் நீங்க உங்க குரல கேட்டாலே எங்களுக்கு மனசு ரொம்ப பாவம் குறைஞ்சிட்டு மேடம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில
3: நன்றி. நன்றி.
5: மனசு விட்டு பேசணுங்க மேடம்.

0: சாரத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கூட, ஒரு உடம்பு சரியில்லை நமக்கு, நம்ம மனைவி கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ நம்ம சொன்னாதான் நமக்கு அந்த கஷ்டங்கள் அவங்க என்னன்னு பாப்பாங்க. நம்ம ஒண்ணுமே சொல்லாம இருந்தேன்னு வச்சுட்டீங்களா, அது மனசுல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோகத்தை ஏற்படுத்திடும். நம்ம யார்கிட்டயும் சொல்லி நமக்கு என்ன ஆக போகுதுன்னு, ஒரு வேலை செய்த இடத்துல எப்ப அதை செய்ய செய்யும் சொல்லும் போது வந்து சரி ரைட்டு நம்ம அண்ணன் வந்து கரெக்டா சொல்லுறாப்புதான் நம்ம அதுல ஒரு கருத்து இருக்குமாங்க. கண்டிப்பா மனசுக்குள்ள வச்சு விடாம இருந்தா உங்ககிட்ட ஒரு நிகழ்ச்சியில பேசினாலுமே பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, வாய் விட்டு பேசுறோம்ல மேடம்.
1: கண்டிப்பா
0: அதுக்குதான் ரொம்ப நன்றிங்க மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி சார், நன்றி நன்றி. நேரம் காலை 9:15. மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன பேசலாம். காலை வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். புன்னகையோடு வளம் வருகின்ற நீராவிற்கு தேனி மாவட்டம் கிண்ணம்புளம் சசிகலா பேசுறேன்.
1: சசிகலாம்மா வாங்க சொல்லுங்க.
2: மனம் விட்டு பேசினால இப்ப மனசு லேசாயி ரெக்கையேட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள் மாதிரி பறந்து மன சுமை குறைஞ்சிருப்பா, மன உளைச்சலும் குறைஞ்சிருப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் போலப்பா புரிதல் வந்து மேம்படுப்பா, அப்ப உறவு வந்து பலப்படும்பா. நம்ம மீது ஏதாச்சும் தவறு இருந்தா திருப்பி கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும்பா, சந்தோஷமான மனநிலை இருக்கும்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி. நேரம் காலை 9:16 ஆயிட்டுருக்கு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஆனந்தபுரத்து வீடு இந்த படத்துல தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கார்த்திக் சுசித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: காலை 9:22 ஆயிட்டிருக்கு. நேர்கள் நினைஞ்சிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி, பேசிட்டு இருக்கிறோம் மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பேசலாம், அடுத்து யார் பேச போகிறாங்க? காலை வணக்கம். வாங்கய்யா, வணக்கம் சொல்லுங்க.
1: மனசு விட்டுட்டு எப்படிமா பேச முடியும்?
0: மனசோட தான் பேசணுமா?
1: மனம் திறந்து தான் பேசணும். நான் எங்க பேசுறது பொண்ணுகிட்ட பொண்ணு இல்ல. இப்ப என் வீட்டு மத முகம் வச்சு ஒரு உதாரணத்துக்கு,
0: சரி
1: உங்க வீட்டு அப்பா அம்மாவ வாங்க மாமா எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலே மருமகள் சந்தோஷம். நம்ம புருஷன் வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. அவங்களை கௌரவத்தை அனுப்பிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை அங்கதான் உருவாகுது. அந்த இடம் ஏன் பல இடத்துல
0: பார்த்திருக்கேன்.
1: அந்த மாதிரி இடத்துல அவங்ககிட்ட அன்பு சேர்க்கணும் வச்சுங்க, தானாவே வழிக்கு வந்துருவாங்க மருமகள். ஏன்னா இது வாழ்க்கையுடைய அனுபவமா தத்துவமா. அதே மாதிரி மருமகளை என்ன பண்ணணும், புருஷனுடைய கணவன் மனைவி நேசித்தாங்க வச்சுங்க, அடிப்படையே எல்லாமே தகர்ந்து போடுமா. ஏன்னா விஷயமே அங்கதான் இருக்கு. அன்பாலதான் கவர முடியும் எந்த ஒரு வாழ்க்கை பயன்களும். அன்பு என்னும் பாதையில் தான் வட்டமிடும். மற்ற பெற்றெல்லாம் இருக்கு, கொடுக்கல் வாங்கல்லாம் யாரெல்லாம் விடுமாமா. எனக்கு உங்க பொண்ணு போதும், அந்த குணம் போதும். அதே மாதிரி என்ன மனைவியின் மாதிரி சொல்றாங்கன்னா ஆணி வேறு அத்து போயிருப்பா. எதுக்கு சொல்றதுன்னா வாழ்க்கையின் பயணங்கள் வந்து அனுபவத்தை சொல்றது. கணவன் மனைவி வந்து ஒத்துப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்
0: தீர்த்துட்டேன்னா
1: வாழ்க்கை பயந்து நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அருமையான பதிவு, நன்றி. 9:23 ஆயிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில மனம் வீட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன, என்ன சொல்ல வராங்க, யாரு வராங்க? வணக்கம்.
2: வணக்கம், பாளையங்குடியிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
2: மனம் வீட்டு பேசுவது மகிழ்ச்சியை தருமானு கேட்டுக்கீங்க.
0: என்ன சார்
2: பேசுவது?
0: ஆ,
2: சில நேரங்களில் நம்ம கஷ்டத்தை ஏற்படுத்தும்.
0: ஓ, மனம் வீட்டு பேசுறது கஷ்டத்தை ஏற்படுத்துறீங்களா?
2: இல்ல, கஷ்டத்தை ஏற்படுத்துங்க. எதுக்கு வரக்கூடியவங்களும் அவங்க மனம் விட்டு பேசினாக்கிதான் நம்ம மனம் விட்டு பேச முடியும்,
0: பேச முடியும்.
2: ஆமா, அவங்க மனம் விட்டு பேசாம நம்ம மனம் விட்டு நம்மளுக்கு என்னென்ன
0: இடைஞ்சல்,
2: அதனால வந்து அவங்க வந்து நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தந்தாதான் நம்மள வந்து வேற வகையில நம்மளை கவுத்தரித்து வெளியே பண்ணுவாங்க.
0: அதனால மனம் விட்டு பேச அவசியம் இருக்கிறவங்களை பொறுத்துதான் நம்ம மனம் விட்டு பேசுறது அப்படிங்கிறது அமையும்ங்கிறீங்க.
2: ஆமா, அவங்களும் மனம் விட்டு பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தான் நம்ம மனம் விட்டு பேச முடியும்.
0: சூப்பர், சூப்பர்.
2: அவங்க மனம் விட்டு பேசலங்கிறது நம்ம அவங்க பேசுறதுல இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம்.

0: அப்போ வந்து தகுந்தப்ப தான் நம்ம பேசணும்.
1: சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க காமராஜ் சார், நன்றி
0: நன்றி
1: நன்றி. தகவல் அடுத்த நேர் யாருங்க இந்த? ஓகே, மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அழகாக நம்ம நேயர் வந்து சொன்னாங்க, மனம் விட்டுட்டு எப்படிமா பேச முடியும், மனதோடு தான் பேசணும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு. பேசலாம், அடுத்த நேயர் யார் இங்கே பேச போகிறாங்க? வணக்கம். வணக்கம் காலை, வணக்கம் வணக்கம். ஓகே, பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
1: முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமாங்க.
1: வாங்க வாங்க, உங்களை வந்து எங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. கீதா உங்க பேர் இல்லையா?
2: ஆமாங்க.
1: ஓகே, சொல்லுங்க கீதா.
2: அதாவது மனசு விட்டு பேசினோம்னா பல நோய் போயிருமா?
1: பல நோய் போயிரும். உண்மை உண்மை.
2: ஆமா, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் மிகப்பெரிய நோயா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் புருஷங்கிட்டயோ இல்ல பிள்ளைங்க கிட்டயோ இல்ல வேற யாரோ எந்த உறவுகளோ நம்ம செய்யற அதாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து முன்ன வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயங்களும் பெரிய அளவுல நம்மள பாதிக்காது. நிறைய மகத்துவம் இருக்கு. மன அழுத்தத்துல இருந்து முத நம்ம தப்பிச்சிருவோம். ரெண்டாவது, நம்ம நல்ல 100 வருஷத்துக்கு வாழக்கூடிய இது கூட இருக்குதுமா.
1: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க கீதா. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கோங்க சரிங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றி நன்றி. 9:27 ஆயிட்டுருக்கு. நேர்களை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு, மனசு விட்டு பேசலாம் இல்லை இல்லை மனசோடைய பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு புலிபால் படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. என்ன ரகுநாதனுடைய இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டு வாங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் காலை 9:33 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டுக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். பேசலாம். அடுத்த நேர் யார் பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். சுருவத்து சுகரமாட்டம் கொண்டா பேசு பழனியா பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.
0: உண்மையே பேசுங்க. எப்பவுமே சொல்லுங்கம்மா.
1: அது என்னோட அதாவது ஒரு நான் ஒரு உண்மையான சொல்லிக்கிறேன். இந்த உண்மைதான் பேசணும் அப்படிங்கறதுல ஒரு நான் ஒரு அந்த இதுல ஒரு தெளிவா இருக்கேன்ப்பா.
0: சரி சரி.
1: 90% நான் அப்படிதான் இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்ல விஷயம்.
1: நன்றி நன்றி. அதாவது மனம் விட்டு பேசுவதில் மகத்துவம்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காண்டி ஒரு மகத்துவம் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அந்த மனம் விட்டு பேசாததுனாலதான் நிறைய பிரச்சனைகளும் பிரிவுகளும் இன்னைக்கு ஒரு தவறான முடிவுகளுக்கு தற்கொலை அந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு காரணம் இந்த மனம் விட்டு பேசாததுனாலதான். எதுவுமே நல்லது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல நடத்துலையும் பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு கூட்டி அவங்கள வச்சு இவங்கள வச்சு பேசி சமாதானப்படுத்தி விடுவாங்க. இப்ப ஒரு சில இடத்துல இருக்குது, இப்ப சமாதான இடத்துல பாத்து கிடையாது.

0: அதனால வீட்டுல ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், வீட்டுல பெரியவனா இருக்கட்டும், அதத்தான் சொல்றது பேசி கேட்டுக்கோம் அப்படின்னு சொல்றது. எதுவா இருந்தாலும் நம்ம மனசுக்களை போட்டு மன உளைச்சல் பண்ணாம நேரடியா என்ன குறை, நான் என்ன கணவன் மனைவியோ சண்டை இருந்தா கூட ஒரு மன கணவர் கேட்கலாம், நான் என்ன தவறு பண்ணேன், ஏன் என்னோட பேர் பண்ண பண்ணல, ஏன் அப்படி இருக்கேன் அவங்க கேட்கலாம். அதே மாதிரி மனைவி கேட்டு அதுல கூட அந்த உண்மையான காரணங்களை வெளிப்படுத்திக்கிட்டு அந்த பேசி தீட்டுக்குனாவே அது மிகப்பெரிய மகத்துவம். மாணாக்கர்கள் வந்து ஆசிரியரை கேட்கணும், என்ன சார் இதுக்கு விடங்க அப்படின்னு கேட்கணும், பயந்துகிட்டோம் அத கேட்காம விட்டுட்டோம்னா நம்ம பரீட்சையில தோல்வியா அடையணும். அப்ப அந்த இடத்துல மனமிட்டு நம்ம கேட்கும் போது அந்த நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
1: சூப்பர் சூப்பர்.
0: அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து மனமுட்டு பேசி அந்த பிரச்சனை குடும்பத்துல இருக்கட்டும், வெளியா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்களா இருக்கட்டும், எதாவது இருந்தாலும் நேருக்கு அதை தீர்த்துக்கிறது வந்து மிகப்பெரிய மகத்துவம்ப்பா.
1: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிமா.
0: நன்றிமா. நன்றிமா.
1: நன்றி. நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் இணைப்போற அடுத்த நேயர் யாரங்க இது பேச போறாங்க? காலை வணக்கம்.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? இங்க இருந்து
2: திருச்சி மாவட்டம் பெருகமன் இருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறாங்கம்மா.
1: சொல்லுங்கய்யா.
2: மனம் விட்டு பேசுற மகத்துவங்கள் கேக்குறீங்க. சண்டையா மனம் விட்டு பேசினாலே வந்துட்டு பல விதமான பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி ஒளிஞ்சு போயிருமா.
1: ஓஞ்சி ஒளிஞ்சு போயிடும்.
2: ஆமா ஆமா. ஏன்னா ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொன்னா அவன் என்ன நினைச்சு என்ன நினைக்கிறாங்க, நினைக்கிற பத்தி நம்ம கர்ப்பம் பண்ணிட்டு போயிருக்க கூடாது. சம்பந்தப்பட்ட ஆளு யாரும் என்ன பேசணும் நேரடியா பேசிடணும். அதோட மூணாவது ஆள்கிட்ட அதை போய் பேசக்கூடாது. ஒருத்தர் பத்தி மூணாவது போய் என்ன பண்ணா அது வேற மாதிரி திருச்சி போயிரும், செய்தி போயிரும், அப்படி போயிடும். அதனால வந்து நம்ம மனசு விட்டு பேசுறாங்க, இயல்பாய் பேசிடணும். அதே கற்பனையா நினைச்சு ஒருத்தர் பத்தி கற்பனையா பண்ணிட்டே இருக்க கூடாது. இப்படி என்ன நினைச்சிருப்பாங்களா, ஏது நினைச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி வீண் கற்பனை பண்ண
1: கூடாது. நேரம் 9:37 நிமிடத்துல நம்மோட பேச போற அடுத்த நேயர் யாரு இங்க இருந்து பேச போறாங்க? காலை வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த பவானி?
3: மகாலட்சுமி.
1: மகாலட்சுமி சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மகாலட்சுமி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: மன விட்டு பேசினாதான் மேடம் மனசுக்கு நோய் எல்லாம் பறந்து ஓடிடும்.
1: மன நோய் அப்படிங்கறது பறந்துடும்.
3: ஆமா.
1: நன்றி மகாலட்சுமி. நன்றி. நன்றி. நேரால் அருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. 9:38 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். நிறைய மகத்துவங்கள் இருக்குதுப்பா. எல்லா நேர்களும் இன்னும் நிறைய விஷயங்களும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் புன்னகை தேசம் படத்துல இருந்த பாட்டு கேட்க போறோம். ரவிசங்கர் அவங்களுடைய பாடல் வரிகள்ல இசை, ராஜ்குமார் இசையில உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. பாட்டு வருது.

0: நேர்களை நேரம் காலை 9:45 மாயாச்சே நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இது நமநிலை பண்பலை 102.6. மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு பேசலாம். அடுத்த நேர் யார் பேச போறாங்க? காலை வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான அருமையான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு மீரா அம்மாவுக்கு ஒரு ஜோரான வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: ஜோரான காலை வணக்கம். யாரு பேசுறீங்க இங்கிருந்து சொல்லி

0: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்மா.
1: ஓகே ஜெகதீசன் சார், சொல்லுங்க.
0: நாமமே ஒரு நண்பர்கிட்ட உட்கார்ந்து ரொம்ப மனசு விட்டு பேசிட்டு இருந்தா பாக்குறவன் மெண்டல் நினைப்பான். ஆனா உண்மை என்னன்னு கேளுங்க, அவருக்கும் 100% மனசுக்குள்ள அந்த அன்பு இருந்து ரெண்டு பேருமே மனவிட்டு பேசும்போது அன்பு வளரும், ஒற்றுமை பலப்படும், உடல்ல இருக்க சுகர் பிரஷர்ல ரொம்ப கம்மியாகும். உண்மை மனசு விட்டு முன்னாடி வீட்டுல இருந்தாலும் சரிதான், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி மனைவிட்ட நம்ம சொல்லணும். நீ காலில தந்து விட்ட இட்லி சாம்பார் ஒண்ணுக்கு ஆவாது பாத்துக்கா, மனுஷன் சாப்பிடவே முடியல. இது என்னதுன்னு இப்படி நான் இப்படிதான்
1: சொல்லுவேன்.
0: அதுல அதுல என்ன ஆச்சு, நீ நேத்தையுள்ள சாம்பார லேசா சூடு பண்ணி தந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்க. இப்படி மனசு விட்டு பேசும்போது அவனும் சில விஷயங்களை சொல்லுவா.
1: சூப்பர் சூப்பர்.
0: இல்ல இந்த உண்மைதான் சார், உண்மை. அத மாதிரி எந்த கருத்தா இருந்தாலும் வீட்டுல நம்ம மனம் விட்டு பேசும்போது அதுல எந்த பிரச்சனையுமே வராதுமா. அக்கா தங்கச்சியா இருந்தாலும், அக்கா அதாவது தங்கச்சியா இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கருத்துக்களை நம்ம குடும்பத்துல அந்த முதல் பேசின நேரம் அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து சொன்னாங்க கிராமப்புறத்துல. உண்மையிலேயே நானும் உண்மையே பேசி பழக்கப்பட்டேன்.
1: சூப்பர் சூப்பர்.
0: இல்ல இல்ல, இது அறம் சார்ந்த வாழ்க்கைய நம்ம வாழும் போது ரொம்ப பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணலாம் என்னுடைய கருத்துமா.
1: அருமை அருமையா சொன்னீங்க, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் இணைப்போற அடுத்த நேயர் யார் இங்கிருந்தே? காலை வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: மனமிட்டு பேசுனா என்னைக்குமே நமக்கு வந்து மார்க்கம் உண்டு இல்ல, அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்க்க கூடாது.
1: சரி,
2: நம்ம உடம்புல இருக்கிற வியாதியா இருந்தாலும் சரி, மனசா இருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஒருத்தர் சொன்னாதான் மனசு நல்லா இருக்கும். நம்ம மனசுலே வியாதி ஒண்ணு இருக்காது, எந்த விஷயத்தையும் மறக்க கூடாது. ரொம்ப நம்மளுக்கு பாதிக்கிற விஷயம்னா மறைக்காம இது பண்ணிடுவோம். நல்ல விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறதுனால வந்து தப்பு கருத்து. நன்றி
1: நன்றி நன்றி மனோகரன் சார், நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் யாரும் பேச போறாங்க? காலை வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா அவர்.
1: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கம்மா.
1: ஓகே சார், சொல்லுங்க சார்.
3: அதாவது நான் இப்ப தலையில ஒரு பெரிய பாரத்தை கவர்ந்துகிட்டு போனோம்னா அதை எப்ப இறக்கி வைப்போம்னு நமக்கு தோணும்.
1: ஆமா,
3: இறக்கி வச்ச உடனே பாத்தீங்கன்னா அப்பாடுன்னு ஒரு லேசா இருக்கும். இதே மாதிரிதான் அந்த மனசு.
1: மனசு
3: சில விஷயங்கள போட்டு நிறைய அந்த பாரத்தை அதுல வந்து சுமைகளை வந்து கூட்டத்தை அதை லேசா இலகுவா வச்சுக்கிட்டோம்னா அந்த மனசு நல்லா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர்.
3: அத சொல்லக்கூடிய விதங்களும் மனதுல உள்ள சொல்லக்கூடிய விதங்களும்
1: இருக்கு.
3: அதே மாதிரி சிலவங்க அவங்களே மனக்குழப்பத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு மனப்பாரம்.
1: இந்த பாரத்தை அவங்க கிட்ட கொண்டு ஏத்தி வச்ச மாதிரி
3: கடைசி இவரை இறக்கி வச்சிருவாரு, அவரு சவந்து
1: அவர் யார்கிட்ட இறக்குறதுன்னு பாத்துட்டு இருப்பாரு.
3: ஆமா, இது ஆள்களை தேட வேண்டியது. அதனால அந்த மனசை இலகுவாக்குறதுக்கு எப்படி அதை நம்ம நல்ல ஒரு பகிர்வுகளா நம்ம பகிர்ந்தோம்னா சரி, நமக்கு மனசும் நல்லா இருக்கும், நோய்கள் வராது.
1: அருமை அருமையா
3: சொன்னீங்க. பகைகள் வராது, பகைகள் வராது
1: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேரில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கிறாங்க மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் பற்றி. நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவே, இசை ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்காக சுஜாதாவோட குரலில் தான் பாட்டு கேட்க போகிறோம்.

0: நேர்களை நேரம் காலை 9:53 நேர்களின் நேவருக்கு இப்போது ஆகாஷ்வாணியின் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-6458. மீண்டும் ஒருமுறை 0444-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்கள் பேசிட்டு இருக்கிறோம். மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில இணைப்பறம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? காலை வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: வாழ்க வளமுடன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹரிஹரன்.
0: ஹரிஹரன் சார், சொல்லுங்க சார்.
1: மனம் விட்டு பேசும் பொழுது மனம் லேசா ஆயிடுது. நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கா இல்லையோ, ஆனா மனசு வந்து உள்ள விஷயங்களை வெளியில சொல்லும் போது இந்த மன பாரம் குறையுது. ஆனா நாம எல்லாத்தையும் மனம் விட்டு பேச முடியாது. சிலத்து நாம பேசும் பொழுது நம்மளுடைய சொன்ன விஷயங்களை அவங்க வந்து மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு சில நேரம் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால நாம வந்து தொழில் சம்பந்தப்பட்ட நமக்கு நம்பிக்கை நமக்கு வந்து மனசு பேசி குடும்ப பிரச்சனைகளை நாம வந்து நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஒரு சிலத்தை மட்டும் பகுதி எல்லாத்தையும் நம்ம
0: நன்றி.

0: நம்பிக்கைக்குரிய நபர் இல்லைன்னா நாம வந்து இறைவன் பிரார்த்தனையும் பொழுது நம்ம
1: நன்றி நன்றி ஹரிகரன் சார் நன்றி. நேரம் ஆயிடுச்சு 9:55. இதில் இன்றைய ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் நம்ம வந்து மனம் விட்டு பேசுவதின் மகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து தெளிவாக சொன்னாங்க, மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது, நம்முடைய மனசில் பாரங்களை ஏன் சுமந்துட்டு இருக்கணும், அதை நம்ம பேசி மனம் விட்டு பேசினா அந்த தீர்ந்து போயிடுமே, நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் தீருமே அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அது யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. எல்லார்கிட்டையும் மனம் திறந்து பேசிட முடியாது, அவங்களும் நம்மக்கிட்ட மனம் திறந்து பேசுகிறவங்களாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. யார் யார்கிட்ட எந்தெந்த விஷயங்களை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு, எல்லாமே உண்மைதாங்க. மனம் விட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு கற்பனையிலே நம்ம வாழ்றத விட நம்ம ஓப்பன் டாக்காக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்படிங்கிறதுனால மனம் விட்டு பேசி எப்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்க போகிறோம். ஹரிச்சந்திரா படத்தில் என்ன பாடல் வந்துட்டுருக்கு, ரவிசங்கருடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. இதுவரை ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கினேன் நான் உங்கள் மீரா. பாடலை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம். 10 செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்களும் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1132.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஹோசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பாடல்கள் பிடிக்கும். அந்த பாட்டோட இசை கேட்டாலோ இல்லை அந்த படத்தோட பேர் கேட்டாலோ அந்த பாடல் சம்பந்தமாக நம்ம மனசில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஒரு திரையில் ஓடும். அந்த வகையில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். இங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்கிற பாட்டு நிச்சயமாக நம்மளில் யாராவது ரெண்டு பேருக்காவது பிடிச்ச பாட்டாக தான் இருக்கும். அந்த வகையில் யாருக்கோ பிடிச்ச பாட்டு இன்றைக்கி உங்களோட பிடிச்ச பாட்டாக ஆகுதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக நம்ம கிட்ட பேசுகிறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
2: உடையாம்புலிலேருந்து.
1: உடையாம்புலிலேருந்து பத்மாவுக்கு மனம் விரும்புத நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு அரவிந்தன்.
1: கண்டிப்பா இந்த பாடல் வழங்கிடலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: நேரம் 10:10 நேயர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி முருகேசன் பேசுறேன்.
0: சோலைச்சேரியில இருந்து முருகேசன், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு அயன் படத்துல இருந்து பல பல கும்பகலாண்டி அந்த படல

0: தங்க காலை நேரத்துல மகிழ்ச்சியா கேட்போம்.
1: காலை நேரத்துல மகிழ்ச்சியா கேக்குறீங்களா?
0: ஆமா.
1: சரி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, புவிசார் குறியீடு பெற்ற கார்பி ஆரோ ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுது? அதாவது புவிசார் குறியீடு பெற்ற கார்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுது? ஆப்ஷன் ஏ நாகாலாந்து, ஆப்ஷன் பி அஸ்ஸாம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 10:17 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நிறைய பேர் அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டே இருக்காங்க. நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம், புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுது? ஆப்ஷன் ஏ நாகாலாந்து, ஆப்ஷன் பி அசாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில அடுத்ததாவதா யாரெங்க இருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுது? ஆப்ஷன் ஏ நாகாலாந்து, ஆப்ஷன் பி அசாம் சொல்லிருந்தோம். நாகாலாந்து அப்படின்னு சொல்றீங்களா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார். ஆப்ஷன் பி அசாம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். கர்பி ஆங்லாங் கைத்தறி பொருட்கள் அண்மையில், அதாவது சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றது. இந்த கைத்தறி பொருட்கள் அசாம் மாநிலத்தின் கர்பி ஆங்லாங் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுது. கர்பி இன மக்களின் பாரம்பரிய நெசவு திறமையை பிரதிபலிக்கும் இந்த பொருட்கள் தனித்துவமான வடிவமைப்பு, வண்ண அமைப்பு மற்றும் கலாச்சார அடையாளத்துக்காக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாவது பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: 10:23 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நேயர்களின் நினைவிற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-648-58. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா யாரு எங்கிருந்து உங்களுடைய விருப்ப பாடல் கேக்குறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சார், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தந்து கணேசன் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சின்ன தம்பில இருந்து போவோம் அப்படிங்கிற வடத்திட்டுகள் காண்போட்டு வார்த்தை.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நவுதபா அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது? ஏதாவது ஐடியா?
1: அப்படி அப்படிங்க,
0: நவுதபா அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது? ஆண்டின்
1: வெக்கமான அத பத்தி நமக்கு தெரியா?
0: சரி சார், நிகழ்ச்சியில நன்றி சார், நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்து வரவங்க இதுக்கான பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். யோசிச்சுட்டே இருங்க. நவுதபா என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ ஆண்டின் வெப்பமான நாட்கள், ஆப்ஷன் பி ஆண்டின் குளிரான நாட்கள். பாடலை கேட்டு யோசிச்சுட்டே இருங்க.

0: 10:30 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் நாங்குநேரியிலிருந்து கணேசன் சார்.
0: நாங்குநேரியிலிருந்து கணேசன் சார்க்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா சார், அந்த பாடல் உங்களுக்காக வழங்கிடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நவுதப்பா என்பது என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ ஆண்டின் வெப்பமான நாட்கள், ஆப்ஷன் பி ஆண்டின் குளிரான நாட்கள்.
1: ஆண்டின் வெப்பமான நாட்கள்
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நவுதப்பா என்பது என்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதில் ஆண்டின்

வெப்பமான நாட்கள். நாங்குநேரிலிருந்து கணேசன் சுப்ரா சொன்னாங்க. நவுதப்பா என்பது இந்திய பாரம்பரிய வானிலை கணிப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது பொதுவாக மே மாத இறுதி மற்றும் ஜூன் மாத தொடக்கத்தில் காணப்படும். தொடர்ச்சியாக 9 மிக அதிகமான வெப்ப நாட்களாக இது குறிக்குது. நவ் அப்படிங்கிறது 9 என்றும் தபா அதாவது தாபம் என்பது வெப்பம் அப்படின்னும் பொருள்படுது. அதனால் நவுதபா அப்படிங்கிறது 9 கடும் வெப்பமான நாட்கள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல்லாக கருதப்படுது. ஆண்டின் மிகவும் வெப்பமான காலப்பகுதியாக இது கருதப்படுது. பொதுவாக சூரியன் ரோஹிணி நட்சத்திர பகுதியில் இருக்கும் காலத்தோடு தொடர்பு படுத்தப்படுது. இந்த காலத்தில் வெப்பநிலை அதிகரித்து பல பகுதிகளில் வெப்ப அலை உருவாகலாம். பாரம்பரிய நம்பிக்கையின்படி நல்ல மழை பொழிவுக்கான அறிகுறியாகவும் இந்த நவுதப்பா அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி கருதப்படுது. சூப்பரான பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: 10:36 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க, யாரங்க இருந்து?
1: நாகர்கோவில் நகர், ஜெயகுமார்.
0: ஜெயகுமார் சாருக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து தமிழ்காரன், பாடல் வந்து கவிஞர் வாயில் இசை எஸ் பி பாலசுப்ரமணியம், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
0: கண்டிப்பா சார், இந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் அமிஸ்டாட் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மருத்துவ சேவைகள், ஆப்ஷன் பி தேடுதல் மற்றும் மீட்பு பணி.
1: தேடுதல் மற்றும் மீட்பு பணி.
0: இதுக்கான சரியான பதில் வந்து மருத்துவ சேவைகள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்திய ராணுவத்துல ஆபரேஷன் அமிஸ்டாட் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் மருத்துவ சேவைகள். ஆபரேஷன் அமிஸ்டாட் அப்படிங்கிறது நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு இந்தியா மேற்கொண்ட மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கை தான் அப்படி சொல்றாங்க. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் இந்திய ராணுவத்தின் 60 பாராஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் மருத்துவ குழுவை அனுப்பி அவசர மருத்துவ சிகிச்சை வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கள மருத்துவமனை அமைத்து 24 மணி நேர மருத்துவ சேவைகள் வழங்குறது, மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் விஷிம் கியூப் போன்றவற்றை எடுத்து சொல்லக்கூடிய மருத்துவமனைகளை அனுப்புதல் ஆகியவை இந்த ஆபரேஷன் அமிஸ்டாட்டோட முக்கிய நோக்கமாக கருதப்பட்டுச்சு. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: 43 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததாக தான் யார் எங்க இருந்து கேட்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மேலகரத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: தென்காசி மேலகரம்ல இருந்து ஜெயக்குமார்க்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: வண்ண வண்ண பூக்கள் படத்துல இருந்து
0: கண்டிப்பா சார் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில அடுத்ததாவது பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்றுதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1994. இதற்கான பதில யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா. வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
4: காலை வணக்கம் சகோதரிக்கு.
3: காலை வணக்கம், யாரைங்க இருந்து?
4: தேனில சொர்ணலதா. அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
3: நல்லா இருக்கும். தேனில இருந்து சொர்ணலதாக்கு என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு அங்காடி தெருல இருந்து கதைகளை பேசும் விழிகளிலே அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
3: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்றுதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1994.
4: 92 நினைக்கிறேன்.
3: சரியான பதில் வந்து 94. பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்தியாவில் மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்றுதல் சட்டம் 1994 இயற்றப்பட்டது. மனித உறுப்புகள் தானம் செய்வதை ஒழுங்குபடுத்தவும், உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சையை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தவும், உறுப்புகள் விற்பனை மற்றும் வணிகத்தை தடுக்கவும் இந்த சட்டம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா 2011 திருத்தப்பட்டு 2014 முதல் மனித உறுப்புகள் என்பதுடன் திசுக்கள் என்பதும் சேர்க்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது.

மங்களா துறைமுக மண்டலம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ வியட்நாம், ஆப்ஷன் பி வங்கதேசம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:56 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியின் நிறைவா பேச காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: எடுதாவணையிலிருந்து மாறி.
0: எடுதாவணையிலிருந்து மாறி.
1: எல்லோரும் எப்படி இருக்காங்க அங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்குள் ஒருவன் படத்துல மேகம் கொட்டட்டும்.
0: கண்டிப்பா சீக்கிரம் மழை வரட்டும். அந்த பாடல் உங்களுக்காக போட்டுருவோம். நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: சொல்லுங்க.
0: மங்களா துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ வியட்நாம், ஆப்ஷன் பி வங்கதேசம்.
1: எப்படி மேடம்?
0: ஆப்ஷன் ஏ வியட்நாம், ஆப்ஷன் பி வங்கதேசம். வங்கதேசம் தான் சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மங்களா துறைமுகம் வங்கதேசத்துலதான் அமைஞ்சிருக்கு. இது வங்கதேசத்தின் 2வது பெரிய கடல் துறைமுகமா சொல்றாங்க. வங்கதேசத்தின் தென்மேற்கு பகுதியில உள்ள பாகர்காட் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. சுந்தரவன சதுப்பு காடுகளுக்கு பக்கத்துல இருக்கு. மசூர் ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. நீலகிரி, அதாவது நிலக்கரி, உரம், உணவுப் பொருட்கள், வாகனங்கள் மற்றும் பல்வேறு சரக்குகளை இந்த துறைமுகம் மூலம் வழியா கையாளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கதேசத்தின் வர்த்தகம் மற்றும் சரக்கு போக்குவரத்துல இது முக்கிய பங்கு வகிக்குது. பாடல் வந்துட்டே இருக்கு. மாறி அவங்களோட எடுத்தாவணையிலிருந்து மாறி அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்வது செய்தி சுருக்கம். அதனை தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியோட நெஞ்சிருங்க. மறுபடியும் ஒரு முறை உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்கிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த குமதி நாராயணன்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின்

பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,60,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான முற்பகல் வணக்கங்கள். நேர்களே, நேரம் முற்பகல் 11:03. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு. நேர்களை, இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில நம்ம இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெக்லியோட் கஞ்ச் இந்த பகுதிக்கு தான் போக போகிறோங்க. என்னது இது மெக்லியோட் கஞ்ச் அப்படின்னா, அது ஒரு பகுதி தான். இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தர்மசாலா நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மெக்லியோட் கஞ்ச் அப்படிங்கிறது திபெத்திய கலாச்சாரம் புத்த மத தலங்களுக்காக உலக புகழ்பெற்ற ஒரு பகுதி தான். தௌலாதர் மலைத்தொடருடைய அழகிய பின்னணியில் கடற்மட்டத்திலேருந்து சுமார் 6831 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த மெக்லியோட் கஞ்ச் அப்படிங்கிற பகுதி. இந்த இடத்துக்கு லிட்டில் லாசா அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குங்க. பசுமை நிறைந்த மலை காட்சிகள், அமைதியான சூழல், இதனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பயணிகள் ஆர்வம் காட்டுறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது. திபெத்தியர்களுடைய அதிக மக்கள் தொகை இங்கே இருக்கிறதுனால தான் இதை லிட்டில் லாசா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெக்லியோட் கஞ்ச் இங்கே என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது, என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்க சூப்பரான ஒரு பாட்டு, பத்ரி படத்தில் இந்த பழனி பாரதியின் பாடல் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத், சித்ரா பாடியிருக்காங்க, ரமண கோகுலா இசையமைச்சிருக்காங்க. பாடல் வரதேட்டம்

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: மருத்துவமனைக்கு
2: போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் முற்பகல் 11:10 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்க கூடிய மெக்லியோட் கஞ்ச் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். சுற்றி என்னெல்லாம் இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, சுக்லாகாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து ரொம்பவே வந்து பிரசித்தமானது. இந்த பகுதியில் தலாய் லாமாவுடைய அதிகாரபூர்வமான இருப்பிடமாகவும் புத்த மத வழிபாட்டிற்கான ஒரு முக்கியமான மையமாகவும் இந்த சுக்லாகாங் அப்படிங்கிற இந்த கோவில் இருக்குது. ரொம்பவே அமைதியான சூழலில், அதுவும் இயற்கையான அந்த சூழலில் தியானம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஏற்ற இடமா இருக்குது இந்த சுக்லாகாங் அப்படிங்கிற கோவில். அது மட்டும் தான் இருக்கா, இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி பார்க்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. அப்பு படத்துல இருந்தால் பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்கலாம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் பாப் ஷாலினி உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. தேவாவோட இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

இந்த சுக்லாகாங் அப்படிங்கிற கோவில். அது மட்டும்தான் இருக்கா? இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி பார்க்கலாம் ஒரு பாட்டுக்கு பிறகு. அப்பு படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் பாப் ஸ்டாலினி உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. தேவாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது.

நற்பகல் 11:17 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இமாச்சல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கூடிய மெக்லியோட் கஞ்ச் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இங்க இந்த மெக்லியோட் கஞ்சை சுத்தி வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதுல ஒண்ணுதான் நம்கியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மடாலயம். திபெத்திய புத்த மதத்துடைய முக்கிய மடாலயங்கள்ல ஒண்ணு இந்த நம்கியல் மடாலயம். இங்கே புத்த மத துறவிகளுடைய பிரார்த்தனை, அவங்க செய்யக்கூடிய மதச்சடங்குகள், தியானங்கள் எல்லாமே இந்த மடாலயத்தில் நம்ம வந்து நிறைய பார்க்க முடியும். அந்த மதச்சடங்குகள் நடைபெறக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த துறவிகளுடைய பிரார்த்தனை, இது எல்லாமே நம்மளோட ஒரு அமைதியான ஒரு ஒரு ஒரு இறை ஒரு பக்திக்கான ஒரு சூழலில் வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை. இது பக்கத்துலேயே பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா பக்சுநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தாங்க. எங்க இருக்கு, அதோடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாட்டு வந்துட்டு இருக்கு, பெண்ணின் மனதை தொட்டு படத்துல இருந்து தேவன் பாடி இருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில வாலியின் பாடல் வரிகள்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: மணி திருநாடு நிகழ்ச்சியில் இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெக்லியோட் கஞ்ச் பற்றி தான் பேசியிருக்கிறோம். பக்சுநாத் அருவி அப்படிங்கிற அருவி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான அருவி அப்படின்னு சொல்லலாம். மலைகளுக்கு நடுவே கொட்டக்கூடிய இந்த இயற்கை அருவி நடைப்பயணம், புகைப்படம் எடுக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும் இல்லை இயற்கை ரசனையை விரும்பக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் ரொம்பவே சிறந்த ஒரு இடமா இருக்கு இந்த பக்சுநாத் அருவி. இது பக்கத்திலே த்ரியுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையும் இருக்குங்க. இந்த மெக்லியோட் கஞ்சிலிருந்து ரொம்பவே பிரபலமான மலையேற்ற பாதை தான் இந்த த்ரியுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இமயமலையோடைய பனிமூடிய சிகரங்களை ரொம்ப பக்கத்தில் இங்கிருந்து பார்த்து ரசிக்கலான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு ஏரி கூட பக்கத்தில் இருக்குது இந்த மெக்லியோட் கஞ்சி பகுதியில். எந்த ஏரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். 11:23 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, குஷி படத்தில் தான் கேட்க போகிறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளில் தேவன் எஸ் ஜி சூர்யா சௌமியா பாடியிருக்காங்க. தேவா இசையில தான் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒளிபரப்பாகும்
2: வசந்தன் கோ தான் சரி.

மணி திருநாடு நிகழ்ச்சி கேட்டுருக்கிற நேரம் 11:30. இன்னைக்கு இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெக்லியோட் கஞ்ச் பகுதிக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஏரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, தால் அப்படின்ற ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரியில தேவதாறு மரங்கள் நிறைய சூழ்ந்திருக்கு. ரொம்ப ஒரு அமைதியான மலை ஏரி அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு போயிட்டு ஒரு நல்ல ஓய்வாக வந்து நேரம் செலவிடுறதுக்கு சூப்பரான இடம் இந்த இடம். அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு தேவாலயம் அமைஞ்சிருக்கு. இது வந்து செயின்ட் ஜான் தேவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான கல் சிற்ப கட்டிலை கட்டி

கலையோடு அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு அழகிய தேவாலயம் அப்படிங்கிறது சுற்றிலும் பசுமையான காடுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கிற ஒரு தேவாலயமாக அமைஞ்சிருக்கு. அதுபோல் ஏற்கனவே பக்சுநாத் அருவின்னு நம்ம பேசினோம் இல்லையா, அதே போல் பக்சுநாத் கோவிலும் இங்கே இருக்குது. சிவபெருமானுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட பண்டைய கால கோவில் இந்த கோவில். இங்கே நிறைய பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வருகை தராங்க. ஒரு ஆன்மீக வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது இந்த பக்சுநாத் கோவில். இன்னும் சில இடங்கள் கூட இருக்குது, என்ன அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு சமுத்திரம் திரைப்படத்திற்காக, சங்கர் மகாதேவன் சுஜாதா குரல்களை பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேரில் ரொம்ப ஜாலியா மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 11:37 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெக்லியோட் கஞ்சுக்கு தான் நம்ம சுற்றுலா போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, நட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி முனை இருக்கு, ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இங்க என்ன அப்படின்னா, இமயமலை அப்புறமா தௌலாதர் மலைத்தொடர், இது எல்லாத்துடைய அழகிய தோற்றத்தையும் இங்கிருந்து நம்ம பார்க்க முடியும். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் ரெண்டையுமே இங்கிருந்து பார்த்து ரசிக்கலாம். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, திபெத்திய சந்தை. இந்த திபெத்திய கைவினை பொருட்கள், கம்பளி ஆடைகள், நினைவு பரிசுகள், பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த சந்தையில் நம்ம வந்து வாங்க முடியுங்க. ஓகே, இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னா, விமானம் மூலமாக போகலாம். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அப்படிங்கிறது ககல் விமான நிலையம. இது மெக்லியோட் கஞ்சிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. அங்கேருந்து ஒரு டாக்ஸி அல்லது பேருந்து மூலமாக நம்ம மெக்லியோட் கஞ்சி வந்து சேரலாம். ரயில் மூலமாக கூட நம்ம போக முடியும். முக்கியமான ரயில் நிலையம் என்ன, பதான்கோட் ரயில் நிலையம் தான். இங்கேருந்து மெக்லியோட் கஞ்சிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கேருந்து பேருந்து அல்லது டாக்ஸியில் வந்து நம்ம பயணம் செய்யலாம். சாலை மார்க்கமாக போகணும் அப்படின்னா மெக்லியோட் கஞ்சிக்கு டெல்லி, சண்டிகர் இந்த மாதிரி நகரங்கள்லேருந்து அரசு தனியார் பேருந்து வசதிகள் எல்லாமே இருக்குது. தரம் சாலாவிலேருந்து மெக்லியோட் கஞ்சி வந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. உள்ளூர் பேருந்து, டாக்ஸி, ஆட்டோ மூலமாக ஈஸியாக வந்து நம்ம வந்து போயிட முடியும். எப்போ போகலாம் அப்படின்னா, மார்ச்லேருந்து ஜூன் வரையிலான கோடை காலம், அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரையிலான மாதங்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கு ரொம்ப உகந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலை நேர பனிமூட்டம், மாலை நேர சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்லியோட் கஞ்சோட அழகை ரொம்பவும் மெருகேற்றி காட்டக்கூடிய மாதங்கள் இதெல்லாம். வண்ணமயமான திபெத்திய பிரார்த்தனை கொடிகள், புத்த மடாலயங்கள், மலை பின்னணி அப்படின்னு இணைந்து ஒரு இயற்கை, ஆன்மீகம், அமைதி எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த மெக்லியோட் கஞ்ச். இப்ப நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தலாம். பாடலை தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு. மின்சார கனவு படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளை கே கே ஃபெபிமணி பாடியிருக்காங்க. ஏரமான இசையில் தான் வந்துட்டே இருக்கு பாட்டு.

நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகே மா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: 45 நிமிடம் ஆயிட்டு இருக்க. சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய பயனுள்ள உள்ளூர் தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போறீங்க நேர்களே. என்னோட சேர்ந்து தகவல்களை வழங்குறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க
1: நானுங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: கோமதி, என்ன தகவல் முதல் தகவல் வச்சிருக்கீங்க?
1: வெயில்ல போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபேனை போட்டு பாடான்னு உட்கார்ந்த உடனே கரண்ட் போனா எப்படி இருக்கும் மேரா? திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதி, தெற்குரத வீதி தெற்கு பகுதி, வடக்குரத வீதி வடக்கு பகுதி, பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன், எஸ்என் ஹைரோடு, பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தரத்தெரு, பாரதியார் தெரு, சிஎன் கிராமம், குறுக்குத்துறை, கருப்பன்துறை டவுன், கீழரத வீதி, போஸ்ட் மார்க்கெட், அதுக்கப்புறமா ஏ மாடத்தெரு, சாமி சன்னதி தெரு, அம்மன் சன்னதி தெரு, மேலமாட வீதி, கள்ளத்தி முடுக்கு தெரு, நைனார்குளம் ரோடு, சத்தியமூர்த்தி தெரு, அப்புறம் வந்து மார்க்கெட், வவுசி தெரு, வையாபுரி நகர், அதுக்கப்புறம் நம்ம நைனாங்குளம், அதுக்கப்புறமா சிவன் கோயில், இன்னும் அந்த சுத்துப்பட்டாரத்தில் உள்ள பகுதி எல்லாத்துக்குமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு முக்கியமான வேலைகள் எதுவும் இருந்தது மாவரைக்க வேண்டியது அதெல்லாம் தான் இன்றைக்கே முடிச்சிடலாம். 9 மணிக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோனுக்கு சார்ஜரு, லேப்டாப்புக்கு சார்ஜரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இடத்துல நான் பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா கரண்ட் போனால் நம்ம முதல்ல தேடுறது நம்ம மொபைலில் எத்தனை பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். எனக்கு எப்பவுமே 10% தான் இருக்கும். அது ஒரு விஷயம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் ஆயிடுச்சு 11:52 மணி திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த தகவல் என்ன வச்சிருக்கீங்க கோமதி?
3: அடுத்ததாவதாகவும் நான் ஒரு பவர் கட் நியூஸ் தான் வச்சுருக்கேன். வள்ளியூர் கோட்டத்தில் நமக்கு கோட்டை கருங்குளம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால, அதாவது காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் கோட்டை கருங்குளம், குமாரபுரம், வாழைத்தோட்டம், சீலாத்திக்குளம், முடவன்குளம், தெற்கு கன்னிக்குளம், சமூக ரங்கபுரம், திருவெம்பலாபுரம் இந்த பகுதிகளெல்லாம் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க.
2: ஓகே, இந்த தகவலோட நானும் ஒரு தகவல் வச்சிருக்கேன். என்னன்னா, நம்ம தபால் நிலையங்கள்ல சர்வதேச சேவைகள் வந்து இப்ப இருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் தான்.
3: கண்டிப்பா,
2: இந்திய தபால் துறையோட சர்வதேச தபால் சேவைகள் மூலமா பல நாடுகளுக்கு ஆவணங்கள், பரிசு பொருட்கள், கல்வி தொடர்பான ஆவணங்கள், வணிக பொருட்கள், இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் விரைவா நம்மளால அனுப்ப முடியும். இந்த சேவைகளுக்கு நியாயமான கட்டணம் இருக்கு, பாதுகாப்பான முறையில் அது வந்து சேர்க்கப்படும். அனுப்பிய பொருட்களோட நிலையை வந்து இணையத்துல கண்காணிக்கக்கூடிய வசதியும் இருக்கு. நெல்லை கோட்டத்திற்கு உட்பட்ட எல்லா தலைமை தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள்ல இந்த சர்வதேச தபால் சேவைகள் வழங்கப்பட்டு வருது அப்படிங்கறதுனால மக்கள் இதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற இந்த தகவலோடு.
3: கண்டிப்பா, ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த நமக்கு வந்து இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் அனுப்புறது இதெல்லாம் சாயங்காலம் 5 மணியோட கிடையாது, 7 மணி வரைக்குமே அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இந்த சேவையுங்கும் போது நமக்கு தபால் மூலமா இதை அனுப்பும் போது கண்டிப்பா போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும், அதே சமயத்துல நமக்கு விலையும் கம்மியா இருக்குங்கிறது ஒரு நல்ல செய்தி தான் இல்லையா?
2: அதனால சர்வதேச சேவைகள்
3: உலக அளவுல யாருக்கு எங்க அனுப்பணும்னாலும் இனிமே தபால் நிலையத்துல நம்ம அனுப்பிக்கலாம்,
2: அனுப்பிடலாம். அதனால மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 11:54 நிமிடத்துல நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாட்டு
3: தமிழகத்துல 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு வந்து இன்னைக்கு நடைபெற இருக்கு, இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தேர்வு தொடர்பான புகார்கள், கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா நமக்கு மின்னஞ்சல் கைபேசி எண் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, DGEQUESTION PAPER QUERIES, அதாவது DGE QuestionPaper Queries @gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில் அவங்களுக்கு என்னென்ன புகார் இருக்கோ அதை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 9498-38-30-75 இந்த தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜ் அனுப்பியும் நம்ம சொல்லிக்கலாம்.
2: ஓகே, இந்த நிறைவான தகவலோட நிகழ்ச்சி நிறைவான பாடலும் கேட்க போகிறோம். ரச்சகன் திரைப்படத்திலிருந்து இது ஒரு நிகழ்ச்சியரம மகிழ்ச்சியை வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
3: நான் உங்கள் மனம் நிறைந்த குமதி நாராயணன்.
2: நேர்களை பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள்:

இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, நேரம் 12:01. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இப்போது நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக காத்திருக்க அந்நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சியும் நேரமும் சொல்லும் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு, உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க நீங்கள் பின்பற்றும் வழிகள். இது பற்றி தோழிகள் நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கிட்ட ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்னைக்கு நாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சிறிய பழக்கங்கள் தரும் பெரிய ஆரோக்கியம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 1:55 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் சிறுநீரக அடைப்பு குறித்த ஆலோசனைகள் தராங்க சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையிறவி நிகழ்ச்சி, 3:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று மாலை 4:00 பொதிகை தும்பி நிகழ்ச்சி. மாலை 5:00 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் கல்லீரல், கணையம், பித்தப்பையில் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேர்முகம் பங்கேற்கிறாங்க டாக்டர் கந்தசாமி என்கிற குமார் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை கேட்டு மகிழலாம். நேர்களை இன்றிரவு 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கலாம். 7:32 உழவர் உலகம், நெல்லில் ஏற்படும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரஜினி மாலா அவர்கள். இன்றிரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழலாம். 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் களி பாடிய காதலும் காளையின் திமிரும் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும்.

0: தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். இன்னைக்கு பகல் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம், உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க நீங்கள் பின்பற்றும் வழிகள். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், தோல்விகள் வரலாம், தடைகள் வரலாம். சில நேரங்களில் நம்மளால் இது முடியுமா அப்படின்னு நம்ம மேலேயே நம்மளுக்கு சந்தேகமும் வரலாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நம்ம எழும்பி நின்று அப்படியே தோல்விகளையும் தடைகளையும் தாண்டி அப்படியே போயிட்டே இருக்க ஒரு தைரியம் கிடைக்குது பார்த்தீங்களா, அதாங்க தன்னம்பிக்கை. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம நிறைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2561132 மற்றும் 2561133 இணைப்பியன் 0462. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today visited the UNESCO World Heritage Site of Prambanan Temple in Yogyakarta, along with Indonesian President Prabowo Subianto. The Prime Minister was accorded a traditional welcome with the resonant notes of gamelan ensemble and a classical Yogyakarta dance performance reflecting Indonesia's rich cultural heritage. The two leaders toured the 9th century temple complex where Prime Minister Modi offered prayers at the main Shiva temple. They also viewed the temple's intricate carvings before witnessing the ongoing conservation efforts being supported through India-Indonesia cooperation. Addressing a gathering at the Prambanan Temple in Yogyakarta in Indonesia, the Prime Minister said he was born in Vadnagar, home to Hathkeshwar Mahadev, and that the Somnath Jyotirling in Gujarat, the first among the 12 Jyotirlingas, holds

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:11. ஸ்னேகிதியே நிகழ்ச்சிக்கு தோழிகளே, உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். அந்நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுகிறதுக்காக ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள்

0: இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 12:11. ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு தோழிகளே, உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். அந்நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுகிறதுக்காக ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் மீரா.
0: மீரா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், ஜாலியாக இருக்கேன்.
0: ஜாலியாக இருக்கீங்க, நாங்கள் ஜோராக இருக்கோம்.
1: அப்படியா? என்ன நம்ம டயலாக்லாம் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எல்லாரும் ஜோராக இருந்தால் நல்லது தானே?
0: ஆமாம், நல்லது தானே.
1: ஓகே ஓகே.
0: அதனால மீராவை பார்த்தாலே நாங்கள் ஜோராக ஆயிடுவோம் அந்த மாதிரி இருக்கோம்.
1: என்னாச்சு? நீங்கள் சொல்ல சொல்ல அப்படியே எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படி கூட்டிகிட்டே இருக்கு.
0: பார்த்தீங்களா, யாராச்சும் நம்மளை கொஞ்சம் அப்படியே நல்லா புகழ்ந்து பேசுனா கூட நம்மளுக்கு தன்னம்பிக்கை வந்துடும் போல இருக்கு.
1: ஆமாம்,
0: ஆனால் நாம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புகழ்ந்து பேசாமலே நம்மளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரணும்.
1: ஆமாம், அடுத்தவங்க மூலமா இல்ல, நமக்கு எப்படி தன்னாலே வந்து தன்னம்பிக்கை வருது, அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம்.
0: இது வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தலைப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தோழிகளே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சொல்லுங்க. காந்தியடிகளோட ஒரு வார்த்தை வந்து இப்ப எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, உங்க நம்பிக்கைகள் தான் உங்களோட எண்ணங்கள் ஆகுது, உங்க எண்ணங்கள் தான் செயல்கள் ஆகுது, செயல்கள் தான் வாழ்க்கைய உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையோட இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி ஆரம்பம் ஆயாச்சு. தோழிகளும் இது பற்றி நேரலையில பங்கேற்று பேசலாம்.
1: உங்க தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்காக நீங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறதா நீங்க சொல்ல போறீங்க. உடனே கால் பண்ணுங்க 0462256112 மற்றும் 0462256113.
0: இனிப்புல தோழி வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் லெசி ஜெகன் மேடம். வணக்கம் மீராமா, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுங்க?
2: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
0: கனகா?
2: ஆமா,
0: உங்க வாய்ஸ் கேட்டதுமே எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு.
2: நாங்க காலையில எந்த உடனே தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கு ஒரு விஷயம் செய்யறோம்.
0: சரி,
1: என்ன விஷயம்?
2: ரேடியோ ஆன் பண்றோம். காலையில 6:10, அப்புறம் சாயந்தரம் 6:10 இறை நிகழ்ச்சி வருங்க. அந்த இறை நிகழ்ச்சியில எங்களுக்காக 102.6 அறிவிப்பாளர்கள் நீங்க எங்களுக்காக தேடி தேடி சிந்தனை துளிகள் சொல்லி அது கேட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கை இறை சிந்தனையோட வரும்.
1: தன்னம்பிக்கை தானா அருவியா கொட்டுதுன்னு சொல்றீங்க?
2: ஆமா, எங்க போய் கேட வேணாங்க, தானாவே வந்துடும். ஏன்னா நீங்களே சொல்லிடுறீங்கல்ல.
1: அதனால எல்லா நேர்களும் கேட்டுக்கோங்க, தன்னம்பிக்கை தானாக ஊற்றெடுத்து கொட்ட வேண்டுமானால் நம்ம வந்து நிகழ்ச்சிகளை எல்லாம் கேளுங்க, ரேடியோவை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருங்க.
2: இறைப்பாடல்களை கேளுங்க, அதோட நீங்க சொல்ல அறிவிப்பாளர்கள் சொல்லும் சிந்தனை துணிகளையும் கேட்கணும், அப்பனாதான் வரும்.
1: ஓகே ஓகே கனகா, சூப்பரா சொன்னீங்க, நன்றிமா.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி
0: மீரா, முதல் நேயரா பங்கேற்று அப்படியே சூப்பரான ஒரு இது சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, பாசிட்டிவான வார்த்தைகள் வந்து நம்ம காதுல அடிக்கடி விழும்போது நம்மளே அறியாம நம்மளுக்கு நம்மளால இது முடியும்ல, இவங்க சொல்றாங்கல்ல அப்படின்னு தோணும் பாருங்க. உண்மையிலே அது வந்து தன்னம்பிக்கையான விஷயம் தான் இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நம்ம கேட்கும் போது இந்த விஷயம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்குதோ கண்டிப்பா நம்ம லைஃப்லயும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும்.
0: நடக்கும். அதுலயும் பெண்களே, நீங்க வந்து காலையில தன்னம்பிக்கையான விஷயங்கள் என்னென்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க எங்க கூட ஷேர் பண்ணுங்க. தன்னம்பிக்கைய நான் வந்து டெவலப் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். தன்னம்பிக்கையை நீங்க பெற்ற ஒரு இடம், இதனால எனக்கு தன்னம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு. நேர்களை கேட்கலாம் அண்ணாமலை திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளுக்கு தேவா, இசையில SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நேரம் 12:20 இணைந்திருக்கிறோம். இது சிநேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு, உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க நீங்கள் பின்பற்ற வழிகள் என்னெல்லாம் அப்படின்னு தோழிகள் நேரலையில் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி, வாங்க. வணக்கம். வணக்கம். தோழிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கு லைன் கிடைக்கும். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வாங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா.
2: வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நிச்சயிலிருந்து சாந்தி.
1: சாந்தியம்மா சொல்லுங்க.
2: அதாவது நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான வார்த்தைகள், அத நம்ம நினைக்கும் போதே நமக்கு வந்துடும். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை,

0: இருக்கும்போது நமக்கு வந்துடும்.
1: நீங்க நீங்க என்ன பண்றீங்க தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு?
0: அதான் என்னால் முடியும் என்ற நம்ம நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும்.
1: இப்ப சாந்தி அம்மா வந்து என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு ஒரு நாள் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறீங்க. தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு தோழிகள் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க?
2: அது மாதிரி அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை விடாமுயற்சி குறிக்கோள். இந்த தன்னம்பிக்கைங்க ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இருந்தாதான் மீதி ரெண்டையுமே நம்மளால
1: கண்டிப்பாக நம்மளால முடியும் அவங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே ஒரு செயல் நம்ம செய்ய தொடங்கவே முடியும். தொடங்கினாதான் அதை வெற்றி அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போக முடியலையா?
2: அதுவும் பெண்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்ன அப்படின்னா நல்ல மோட்டிவாக பண்ணுவாங்க. சில விஷயத்தில் வந்து நம்ம பெண்கள் அப்படின்னு ஒரு ஐயோ நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பாக விடாதீங்க, உங்களால் முடியுங்க. இன்னொருத்தங்களால முடியும் போது நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு ஒரு விஷயம்.
1: பெண்கள் ஆண்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம முடியணும்னு நினைக்க செய்யணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். தன்னம்பிக்கையோடு எல்லாம் சேத்தியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வழிகிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்
2: வணக்கம், பேசலாம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
3: இனிய வணக்கம்மா.
2: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மம்சாபுரத்துலேருந்து மீனா பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மீனாம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும்.
1: சொல்லுங்க மீனாம்மா, என்ன பண்றீங்க தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு?
3: நான் தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு யோகா கிளாஸ்
1: போறேன்.
3: அப்புறம் என்னோட கைத்தொழில் வந்து எனக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்குது. அதுக்கு மேல எங்க அம்மா கூட இருந்து நிறைய கஷ்டப்பட்ட நேரம்லாம் தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. உன்னால முடியும் அப்படின்னா ரொம்ப சோர்ந்துதான் இருப்பேன். அப்புறம் பேச தெரியாது நிறைய.
2: அழகா பேசுறீங்க,
1: நம்பவே முடியலையே. அது முன்னொரு காலத்தில்
2: யோகா கிளாஸ் எல்லாம் போய் அவங்க நல்லா பிரிஸ்க் ஆயிட்டாங்க, நல்லா
1: பேசுறாங்க, தெளிவா இருக்காங்க இப்ப.
3: ஆமா, வானொலி தான்மா எனக்கு, நம்ம திருநெல்வேலி வானொலி தான் எனக்கு பேசுறதுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தது. முதல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்.
1: ஓகே, நீங்களும் எங்க வானொலி கேட்டு தன்னம்பிக்கை வளர்த்ததுக்கு நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம் உங்களுக்கு.
3: நன்றி
1: மீனாமா, நன்றி
3: நன்றி.
2: தோழிகளை இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, யோகா கிளாஸ் போனேன், அது எனக்கு தன்னம்பிக்கை வளர்க்கும்.
1: அது எப்படி யோகா கிளாஸ் தன்னம்பிக்கை வளர்க்கும் அப்படி யோசிச்சோம்னா, நம்ம உடலில் வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுங்கிறதே ஒரு தன்னம்பிக்கை தான். ஏன்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளால எதுவும் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை நம்ம அந்த ஹெல்த்தை வந்து நம்ம கொடுக்கும் கண்டிப்பாக.
2: எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபிட்டா இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் பாத்தீங்களா, அது வேற லெவலுங்க. அதுவும் வந்து ஃபிட்டா இருக்கும், அது கூட ரெண்டாவது பட்சம் தான். காலையில நான் வந்து டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டேன் அப்படின்னாலே நம்ம மனசுக்கே பாத்தீங்கன்னா நான் ஃபிட்டா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும்.
1: அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட், எல்லா விஷயத்துலயுமே ஒரு என்கேஜ்மெண்டா வச்சுக்கிட்டோம்னாலே அது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் தான்.
2: பெண்களுக்கு கண்டிப்பா இது தேவைங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எதுலேயுமே வந்து டிமோட்டிவ் ஆயிரவே ஆயிராதீங்க. பெண்கள் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் சரிஞ்சு போயிடாதீங்க. நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம பாடல் கேட்கலாம். உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. புலமை பித்தன் வரிகளுக்கு இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: பேசிட்டு இருக்கோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா சூப்பரான பாடல்களோடு 12:30 ஆயாச்சு. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு தான் தோழிகள் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில தோழிகள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அடுத்த தோழிகிட்ட பேசலாமா?
1: பேசலாம், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமே. யாரு நல்லா விசாரிக்கிறது?
2: சங்கரன் கோவில்ல இருந்து மகேஸ்வரி.
0: மகேஸ்வரி சொல்லுங்கம்மா.
2: தன்னம்பிக்கை. நீங்க உங்க வானொலியில வந்து நம்ம வானொலியில கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் தன்னம்பிக்கை விட்டு.
0: ஆஹா, முதல்ல உங்க வானொலின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வானொலின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
2: ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன்.
0: ஓகே, சந்தோஷம் மகேஸ்வரி. நன்றி நன்றி.
2: நான் பேசவே மாட்டேன். அதுக்கப்புறம் இப்ப கேட்டு கேட்டு ரேடியோவிலே நம்ம எஃப்எம்ல 4-5 வாட்டி பேசிட்டேன். அதே எனக்கு பெரிய சந்தோஷம், தன்னம்பிக்கை.
0: ஓகே, இன்னும் நிறைய தன்னம்பிக்கை.

0: நிகழ்ச்சிகளை கேட்டு கேட்டு வளர்த்துக்கோங்க. நன்றிம்மா. நன்றி நன்றி.
1: எப்படின்னா நாங்க வந்து ரேடியோலயே பேசிட்டோங்க, இடத்துல ஏதோ ஒண்ணு அநீதியா நடக்குது, தட்டி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து வந்துருச்சு.
0: ரேடியோ கேட்டு நீங்க கொடுக்கற தன்னம்பிக்கையில நாங்க வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க?
1: வாங்க. வணக்கம். தோழிகளை நீங்கள் இனிப்பில் வந்துட்டிங்கன்னா தைரியமாக தன்னம்பிக்கையோடு எங்ககிட்ட நீங்கள் பேசலாம், சரிங்களா? என்ன அப்படின்னா மேரா, சின்ன நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நல்ல தன்னம்பிக்கையாக இருக்கணும், இதை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாலும் சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது ஒன்றும்லாம் முடியுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை எதிர்மறையாக போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும், என்னடா இவங்க அப்படி சொல்லிட்டாங்க,
0: ஒருவேளை நம்மளால் முடியாதோ
1: அப்படின்னு ஒரு இது வந்து.
0: அப்படி ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்கவே கேட்காதீங்க, கண்டிப்பாக டெஃபினெட்லி முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வைக்கணும்.
1: அதை விட இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களையோ வார்த்தைகளையோ தர நபர் உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா கொஞ்சமா அப்படியே தள்ளி போயிருங்க.
0: கொஞ்சம் இல்ல, ரொம்பவே தள்ளி போயிருங்க, அது நல்லதுக்கே இல்ல. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தோழி யார் இங்க பேச போறாங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க? இந்த
2: நான் கலைஞர் சாந்தி கிருஷ்ணன்.
0: சாந்தி சொல்லுங்கம்மா.
2: அது எங்க வீட்டுக்காரரு பையனுக்கு வந்து 8 வயசு, சின்ன பையனுக்கு 3 வயசு.
0: சரி
2: சரி. விட்டுட்டு போயிட்டாரு, கை விட்டு போயிட்டாரு. ரெண்டு பையன்களையும் அம்மா கூட இருந்தேன்.
0: சரி.
2: ஒரு அம்மா போர் படிக்கல, தனியா படிக்க வச்சிருக்காங்கப்போ.
0: சரி சாந்திமா, தன்னம்பிக்கையா இருக்கணும் வாழ்க்கையில, எதுக்குமே உடஞ்சு போக கூடாது, தைரியமா இருக்கணும், சரிங்களா?
2: ரெண்டுமே நல்லா படிச்சிட்டாங்கம்மா.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி.
2: ரெண்டு பேரும் நல்லா படிச்சு ரெண்டுமே எம்எஸ் படிச்சிட்டாங்க. பெரியவன் கல்யாணம் ஆகி பேரம் கட்டிருக்காங்கம்மா.
1: பெண்கள் வந்து சில இடத்துல கொஞ்சம் இமோஷனல் ஆனாலும் ஆனா வந்து அவங்களுக்கு உள்ளால இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சான்ஸே கிடையாது.
0: நிறைய பேருக்கு தெரியாது, ஆண்களை காட்டிலும் மன வலிமை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய பவர் கண்டிப்பா இருக்கு. அப்படிங்கிறதுனால எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு பிளாக் மார்க்கா இருக்கலாம், ஆனா அது ஓரமா தூக்கி ஓரமா வச்சுட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு வேகமா கொடுக்கணும்.
1: நிகழ்ச்சியில இப்ப விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். தொடர்ந்து 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி தொடரும்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1 லட்சம் கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை

0: எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம்

தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகைக்கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சைல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 12:52. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம் தன்னம்பிக்கையை வளர்க்க நீங்கள் பின்பற்ற வழிகள் என்னலாம் அப்படின்னு. மேரா தோழிகள் வந்து நல்ல தன்னம்பிக்கையோட பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு.
5: ஆமாம், பேசலாமா?
4: அடுத்த தோழி யாருன்னு கேட்டலாம்.
5: வணக்கம். வணக்கம் ஸ்நேகிதி நிகழ்ச்சி.
4: வணக்கம். இனிப்பு தெளிவா இல்லை.
5: ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வித விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க?
4: நான் பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு ஒரு நாளுமே அது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, அது சமையலா இருக்கட்டும், இல்ல நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்கதா இருக்கட்டும், நம்ம வீட்டுல பெரியவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏதோ ஒரு விஷயம் நம்ம காதுல இந்த உங்க சொன்ன மாதிரி ரேடியோல கேட்கறது, யாராவது ஒரு புதுசா ஒண்ணு சொன்னாங்கன்னா கூட இது நல்லா இருக்கே அந்த மாதிரி தோணும் இல்லையா? அது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவ், இன்னைக்கு நம்ம இதை புதுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப தோழி இணைப்பில
5: பேசலாமே, பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் மீராமா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்மா. யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
6: ஆறுமுகம்பட்டில இருந்து சாந்தி.
5: சாந்தியம்மா நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்காங்க, அவங்க குரல்லே தெரிஞ்சிருச்சு.
5: சொல்லுங்க சாந்தியம்மா.
6: இந்த தன்னம்பிக்கை வந்து நம்ம நினைக்கிறது தன்னம்பிக்கை இருக்கு. நானும் இப்படி பேசிக்கிறோம்னு நினைக்கவே இல்லை.
5: அதனால எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, சாந்தியமா இப்படி பேசுறாங்க அப்படின்னா.
6: ஆமா சாந்தியமா, நீ நல்லா பேச சாந்தியமா அப்படிமா. பாட்டுக்கு அதுமா, என்ன பாட்டுக்கு லைனே கிடைக்காது.
5: ஓகே சாந்தியம்மா, நிகழ்ச்சிகள் நல்லா கேளுங்க, நிறைய கேளுங்க, நிறைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க.
6: சூப்பரா கேட்டா வந்துருமா, நல்லா இருக்கு பாட்டு. அதுவும் நைட்ல 10 மணிக்கு நேயருக்கு பாடல், அழகா இருக்கு. 11 மணி வரைக்கும் கேட்டுதான் படுப்போம்.
5: ஓகே, நல்லா கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கம்மா. நன்றி.
6: நன்றி.
5: நன்றி
4: மேரா. இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோட நான் பேசுறேன் அப்படின்னாலே வந்து சுத்தி இருக்கவங்களாலே நம்ப முடியல, என்னால நம்பவே முடியல
5: அப்படின்னு சொல்லும் போதே அவங்க தன்னம்பிக்கை எவ்வளவு வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில வந்து வளர்த்துப்பாங்க. இப்ப வந்து நீங்க கேட்காட்டி நான் சொல்லியே தரணும், நான் எப்படி வளர்ப்பேன் அப்படிங்கறத எனக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நான் டிராவல் பண்றது மூலமா என்னோட கான்பிடன்ஸை வளர்த்துக்குது. எனக்கு டிராவல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன ஒரு
4: தனியா சோலோ டிராவல்.
5: ஆமாம், தனியாக ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு நிறைய பேரை நான் வாட்ச் பண்ணுவேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க, அந்த பிளேஸ் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் அப்சர்வ் பண்ணி, ஓகே இவ்வளோ விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த டிராவல் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நான் இப்போல்லாம் டவுன் ஆகிறேனோ அப்போ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி என்னுடைய கொஞ்சம் தன்னம்பிக்கை பூஸ்ட் பண்ணிக்கிடுவேன். ஆமாம், நம்மளை சுற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவான ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தன்னம்பிக்கை குறையும் போது கூட உடனே அவங்க வந்து ஏற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா.
4: இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் நீங்க ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்களா,
5: சொல்லுங்க. நீங்க
4: சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம பெண்கள் வந்து எவ்வளவுதான் ஓடி ஓடி வீட்டுல வேலை பார்த்தாலும் சில நேரங்கள்ல வந்து நம்ம மனசு பாராட்டு எதிர்பார்க்க பார்த்திருக்கீங்க.
5: கண்டிப்பா கண்டிப்பா.
4: ஐயோ, நம்ம இவ்வளவு அழகா சமைச்சோமே, இந்த வேலை எல்லாம் நீட்டா பண்ணோமே, ஆனா யாருமே வீட்டுல வராங்க போறாங்க, யாருமே அதை கண்டுக்கவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட அதை பத்தி சொல்லலையே.
5: உண்மையிலே பாராட்டு அப்படிங்கிற விஷயம் தன்னம்பிக்கை வளர்க்கும் இல்லையா.
4: அது வந்து எதிர்பார்க்கும், ஆனா எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு பாராட்டு கிடைக்குமானா கிடைக்கும். அதனால நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா, நம்மள பாராட்டணும்னு எதிர்பார்க்காம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு நம்மளே நாம பாராட்டிக்கலாம். இன்னைக்கு இந்த விஷயம்
5: பண்ண
4: சூப்பரா இருந்துச்சு, இத மாதிரி கீப் இட் அப்பா அப்படின்னு செமையா நீங்களே உங்களை பாராட்டுங்க. தன்னம்பிக்கை இது மூலம் வளரும், ட்ரை பண்ணி பாருங்க. தோழி வந்து இனிப்புல இருக்காங்க, கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
5: யார் பேசுறீங்கம்மா?
7: பாளையங்கோட்டிலேருந்து குழந்தைக்கு அப்புறம் மாரியம்மா.

0: அரியம்மா இல்ல உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்களேன். சொல்லுங்க மாரியம்மாள்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரி சொல்லுங்க, தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு என்ன பண்றீங்க?
1: நிகழ்ச்சியில
0: வளர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.
2: மேரா தோழிகளும் வந்து நிறைய தோழிகள் வந்து நம்ம ரேடியோ வந்து சொன்னாங்க, ரேடியோ கேட்கறது, ரேடியோவில் பேசுறது, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே எங்களுக்கு தன்னம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் அப்ப நம்ம எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா எவ்வளவு தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு எனக்குள்ளாலும் எனக்கு
0: நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்குது. ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சிகளை கேட்டு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின எல்லா தோழிகளுக்குமே பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம்.
2: தோழிகளே, நீங்க வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை எப்பவுமே உங்க கூடவே வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை உங்களால புதுசு புதுசா பண்ண முடியும், யாருமே எதிர்பார்க்காத விஷயங்களை நீங்க பண்ணி காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
0: நான் உங்கள் மீரா.
2: நிகழ்ச்சியில நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு யூத் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து கேட்கலாம், பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் மக்களின் வளர்ச்சியை பொறுத்தது. குறிப்பாக பெண்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டமாகும். சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் 2015 இந்திய அரசால் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக பெற்றோர்கள் சிறு தொகைகளை சேமிக்க ஊக்குவிப்பதாகும். இந்த திட்டத்தில் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் கணக்கு தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்க அனுமதி வழங்கப்படுகிறது. சில சிறப்பு சூழ்நிலைகளில் 2 குழந்தைகள் அல்லது 3 மடங்கு குழந்தைகளுக்கும் விதிவிலக்குகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சம் குறைந்த தொகையிலேயே சேமிப்பை தொடங்க முடியும் என்பதாகும். பெற்றோர்கள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி கணக்கை செயல்பாட்டில் வைத்திருக்கலாம். மேலும் அரசு வழங்கும் வட்டி விகிதம் பொதுவான சேமிப்பு திட்டங்களை விட அதிகமாக இருக்கும். இதனால் நீண்ட காலத்தில் குழந்தையின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல தொகையை சேமிக்க முடிகிறது. சுகன்யா சமரிதி யோஜனா திட்டத்தில் வரி சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. முதலீடு செய்யப்படும் தொகைக்கும் அதனால் கிடைக்கும் வட்டிக்கும் மற்றும் முதிர்வு தொகைக்கும் வரி

0: சலுகைகள் கிடைக்கின்றன. இது பெற்றோர்களுக்கு கூடுதல் நன்மையாக அமைகிறது. பெண் குழந்தைகளின் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. பல குடும்பங்களில் பொருளாதார குறைபாடுகளால் பெண்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. குழந்தையின் உயர்கல்வி, தொழில்முறை படிப்புகள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு இந்த சேமிப்பு உதவியாக அமைகிறது. இன்றைய காலத்தில் பெண்கள் மருத்துவம், பொறியியல், அறிவியல், நிர்வாகம், விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படுத்தி வருகின்றனர். அவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்கு பொருளாதார ஆதரவு அவசியமாகிறது. அந்த வகையில் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் பெண்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றன. இந்த திட்டம் சேமிப்பு பழக்கத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளின் மதிப்பை சமூகத்தில் உயர்த்தும் ஒரு நல்ல முயற்சியாகவும் உள்ளது. பெண் குழந்தை குடும்பத்தின் சுமை அல்ல, சமூகத்தின் பலம் என்ற எண்ணத்தை இது மக்களிடையே உருவாக்குகிறது. நிறைவாக, சுகன்யா சமிருதி யோஜனா என்பது வெறும் சேமிப்பு திட்டம் அல்ல, அது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு ஆகும். பெண்களின் கல்வி, முன்னேற்றம் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற உதவும் ஒரு சிறந்த அரசு திட்டமாக இது விளங்குகிறது. நாம் அனைவரும் பெண் குழந்தைகளை மதித்து அவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும். பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
4: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
3: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
4: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
3: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான மதிய வணக்கம் நேர்களே. நேரம் 1:11 நலம் தனா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஒரு ஒரு நாளும் நலம் தனா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் நலம் தனா நிகழ்ச்சியில்? இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிறது சிறிய

இறக்கங்கள் தரும் பெரிய ஆரோக்கியம். இது பற்றி சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்கள் இசை ஜெகன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நம்ம தூங்கி எழும்பணும், உற்சாகமாக உழைக்கணும், நம்ம குடும்பத்தோட இனிமையான தருணங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? அதுக்கு மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தாங்க. ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ளாலே ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும் இல்லையா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொன்றுமே நம்ம உடம்புக்கு நாம் கொடுக்குற ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம், பரிசாக இருக்கலாம். நம்ம நடக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். நம்ம சிரிக்கிற ஒவ்வொரு புன்னகையும் நம்ம மனசை ஹீல் பண்ணுற மெடிசனாக கூட இருக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தரும். அந்த சின்ன பழக்கங்களை நம்ம எவ்வளவு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அது.

நம்ம சிரிக்கிற ஒவ்வொரு புன்னகையும் நம்ம மனசை ஹீல் பண்ணுற மெடிசினாக கூட இருக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தரும். அந்த சின்ன பழக்கங்களை நம்ம எவ்வளவு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். இதை பற்றி தான் இன்றைக்கு நலம் தரா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்காக பெரிய பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லைங்க. டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன பழக்கங்கள் பெரிய ஆரோக்கியத்தை நம்மளுக்கு தரும் அப்படிங்கிற இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்னெல்லாம் பழக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கிடையே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கைராசி திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு ஆர் கோவர்த்தனம், இசையில் பி. சுஷீலா பாடியிருக்காங்க.

ஆரோக்கியம் இது பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. இது எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா, காலையில் நம்ம சீக்கிரமாக எழும்புறதுலேருந்து தொடங்குதுங்க. நம்ம செய்கிற இந்த ஆரோக்கிய பழக்கம், நாம் செய்கிற சின்ன மாற்றங்கள், அது என்ன முக்கியம் அப்படின்னா, அது முந்தின நாள் நைட்டு நம்ம சீக்கிரமாக தூங்க போகிறோமா அப்படிங்கிறத சார்ந்தது தான் நம்ம காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழும்புகிறோம் அப்படிங்கிறது. வாழ்க்கையோட பழக்கமாக இந்த பழக்கத்தை மாற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். காலையிலே நம்மளுக்கு நம்ம வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அதனால் நம்ம ஹரிபரியாக நம்மளுடைய வேலைகளை செய்யாமல், ஐயையோ பதட்டமாக பஸ் மிஸ் பண்ணிட்டேங்க, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிட்டேங்க இப்படியெல்லாம் சொல்லாமல், நம்ம வேலைகளை நம்ம ஸ்மூத்தாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்து வெளியில் வந்துடலாங்க. இந்த சின்ன பழக்கம் பெரிய ஆரோக்கியத்தை தருதா இல்லையா சொல்லுங்கள். இப்போ நாம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். குமுதம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன், இசையில் எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்காங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

பெரிய ஆரோக்கியமா எப்படி மாறும் அப்படிங்கிறத இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேரம் 1:22 ஆயிட்டு இருக்கு. காலையிலேயே சீக்கிரம் எழும்புறது ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் எழும்புனதும் நல்ல எம்டி ஸ்டொமக்கில் நல்ல தண்ணி குடிங்க. அது ஒரு டம்ளராக இருக்கட்டும் இல்லை ரெண்டு டம்ளராக இருக்கட்டும், அதுவும் லைட்டாக வார்ம் வாட்டர் குடிச்சிங்க, லைட்டாக சூடான தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடலோட இயக்கத்தை நல்ல புத்துணர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்ததாக சின்னதாக சில எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முதலே பிளான் பண்ணிடுங்க, நம்ம மைண்டை வந்து செட் பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இதெல்லாம் வந்து எனக்கு டைமே இல்லைங்க, எப்படிங்க காலையில் வீட்டு வேலையை பார்க்குறதா இதை பண்ணுறதாங்க அப்படின்னு காரணம் சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு நாளும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பக்கத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துகிட்ருப்போம். அதனால் மனசில் நான் இன்றைக்கி கண்டிப்பாக எப்படி தூங்கி எழுமினோ சாப்பிட்டேனோ இது மாதிரி எக்ஸசைஸ் வாக்கிங் இதை வந்து பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு கார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மாற்றாக பக்கத்தில் தான் கடை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நடந்து போய் நீங்கள் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம். யார் என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் சைக்கிளில் போனால் என்ன நினச்சிருவாங்களோ, எங்கள் வீட்டில் வண்டி இருக்குங்க எப்படிங்க நாங்கள் சைக்கிளில் போக முடியும் அப்படிலாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஆரோக்கியத்தை எப்போவுமே நம்ம தான் பார்க்கணும், யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, நம்மளால் நடக்க முடியும், நம்ம காலை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தாலும் நம்ம சில சமயம் சோம்பேறித்தனப்பட்டு லிஃப்டில் போயிடும். ஆனால் நீங்கள் மனசில் செட் பண்ணிக்கோங்க, நான் இன்றைக்கி இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் நடந்து தான் போவேன் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. சரி, நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டுருக்கு பாவ மன்னிப்பு திரைப்படத்துலேருந்து.

நேரம் 1:28 நலம் பண நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம், சிறிய பழக்கங்கள் தர்ற பெரிய ஆரோக்கியம் என்னலாம் அப்படின்னு. சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழும்புறது நம்ம சொன்னோம். அதே மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா நல்ல வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது சொன்னோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, டெய்லி வந்து நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறது, இதை மூணையும் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலை சாப்பாட்டை, பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எதுக்காகவுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நாள் முழுக்க நம்மளுக்கு தேவையான ஃபஸ்ட்டு எனர்ஜியை தரக்கூடியது அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா முந்தின நாள் நைட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் வந்து சாப்பிடாமல் தூங்கி எழும்பி நிறைய நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறது அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். அதனால் அதையும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 7:30 9 மணிக்கு உள்ளால் கண்டிப்பாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்ருங்க. அதே மாதிரி லஞ்சு வந்து 12:30 2 மணிக்குள்ளால் சாப்பிட்ருங்க. டின்னர் வந்து எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு முடிச்சுருங்க. அதுவும் நம்ம தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் கார்ப்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கார்ப்ஸ் வந்து நம்ம நிறைய எடுக்கும்போது வெயிட் கெயின் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால் நம்ம வயிறு வந்து ஃபுல்லாகணும், ஆனால் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அது எப்படி அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ், கீரை வகைகள், பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம வந்து ஸ்டொமக் வந்து ஃபுல்லாயிரும். ஆனால் வந்து நல்லா சாப்பிட்ட ஒரு எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பழக்கங்கள் தான், ஆனால் அது நம்மளுக்கு தரக்கூடிய ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இப்போ நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு உங்களுக்காக பாடல், தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே.வி. மகாதேவன் இசையில் பி. சுஷீலா பாடியிருக்காங்க.

0: நீனமான மணியமா பார்த்தீங்கன்னா கிடமிடம். ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு தரப்பட்டிருக்க ஒரு புதிய வாய்ப்புன்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பை முழுமையாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற முதல் செல்வமே இந்த ஆரோக்கியம் தாங்க. இன்றைக்கு நாளை வந்து நான் வந்து இன்றைக்கி நாளில் நலமாக இருக்கேன், நல்லா ஃபைனாக இருக்கேன், ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே அதுவே அந்த நாளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படிதான் சொல்லணும். நம்ம வந்து ஒரு வீட்டை கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதோட அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி தான் நம்மளோட கனவுகள், குடும்பத்தோட மகிழ்ச்சி, வேலை, வெற்றி, குழந்தைகளோட எதிர்காலம், இது எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் வந்து நம்ம உடம்போட ஆரோக்கியம்தான். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீண்ட நேரமாக வந்து ஒரே இடத்துல உட்கார மாதிரியான நிறைய வேலைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய விதமான வேலைகள் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது இல்லையா. உடல் உழைப்பை காட்டிலும் உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காயம் நீங்கள் எழும்பி அப்படியே சின்னதாக ஒரு வாக் அப்படியே போங்க. அது ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும். அதுக்காக சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலை நாங்கள், பெரியவங்களுக்கு என்னென்னா எளிமை அப்படியே போங்க, போய் நாலு பேரை பார்த்து நல்லதாக ஒரு புன்னகை கொடுங்கங்க. அது இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே சுற்றி இருக்கவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், பாசிட்டிவாக நாலு வார்த்தைகளை பேசுங்க. ஏன்னா நாம் வந்து அடுத்தவங்கக்கிட்ட இந்த புன்னகை கிடைக்கணும், என்னை பார்த்து சிரிக்கவே இல்லைப்பா, என்னை பார்த்து சிரிச்சிருக்கலாமே அப்படியெல்லாம் யோசிக்கிறோம்ல. நாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு திருப்பி கிடைக்குங்க. நம்ம யார்கிட்டச்சும் இருந்து ஒரு சின்ன ஸ்மைல், பாசிட்டிவான நாலு வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப அந்த ஃபீலே தனிதான் இல்லையா. ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து நல்ல உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் பெரிய ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. தேனிலைவு திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு, ஏஎம் ராஜா இசையில் ஏஎம் ராஜா பாடிய பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 1:41. இந்த உலகத்துலேயே முத முதல்ல நாம் அறிஞ்ச தெரிஞ்ச ஒரு உறவு அப்படின்னா நம்ம குடும்பம் தான் இல்லையா? குடும்பம் அப்படிங்கிறது நம்ம ஒரே வீட்டில் வாழ்றது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு மதித்து ஊக்கப்படுத்தி மகிழ்ச்சியும் துயரத்தையும் பகிர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது உண்மையான குடும்ப உறவுங்க. இது எதுக்காக இந்த நேரத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இந்த வேகமான ஓட்டத்தில் ஒரே வீட்டில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, தனித்தனி அறைகளில் நம்ம நம்ம வேலைகளை செஞ்சிட்ருக்கிறத தாண்டி, ஒரு நாளைக்கு ஒரு இரவு உணவை மட்டுமாதிரி எல்லோரும் சேர்ந்திருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசி சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தேவையான ஒன்றுங்க. அப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா, அன்பான வார்த்தைகள் பகிரப்படணும்.

சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். அதை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாயை திறந்து மனசார பாராட்டுங்க. இது வந்து அவங்களுக்கு உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா அவங்களோட மன ஆரோக்கியத்துக்கு. இப்போ அப்பாவாக இருக்கட்டும், வெளியில் எவ்வளோதான் டென்ஷனோடு போயிட்டு வந்தாலும் வீட்டில் 4 பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணி இது நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்னு நம்ம மனசார பாராட்டும் போது எவ்வளோதான் வழிகள் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பூஸ்டப் அப்படி தான் சொல்லணும். அதனால் மன ஆரோக்கியம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கும்.

நாம் ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா சமுதாயம் வளமான சமுதாயமாக ஆகும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது தனிப்பட்ட செல்வம் மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் இடையான மிகப்பெரிய பரிசுங்க. அதனால் சின்ன சின்ன விஷயந்தானே, இதுலேருந்து நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைச்ச போகுது அப்படின்னு நினைக்காம காலைல சீக்கிரமாக எழும்புறது தொடங்கி நிறைய தண்ணி குடிக்கிறது, அப்புறமா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது, சாப்பாட்டை சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணும்போது அதுவே நம்ம ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக அமையும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எந்த வித மாற்றமும் இல்லைங்க. இன்னிலேருந்து நாம் ஒரு உறுதி எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஆரோக்கியத்துக்கு தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம், மனசில் நேர்மறையான எண்ணங்களை வளர்ப்போம், பிறரை ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவோம், கொஞ்சமாக புன்னகையும் கொடுப்போம் அப்படிங்கிற முயற்சியை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களால் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் 2 நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.

0: சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள் ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை நான் சேட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சேட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல, இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3 வகுப்பு வரை பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர்

0: தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சி துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: கிட்னி ஸ்டோனை நம்ம வந்து பரிசோதனை பண்ணுவதற்கு எந்த இடத்துல இருக்குது, வலி ஏற்பட்டா அப்படின்னு பரிசோதனை பண்ணுவதற்கு நிறைய பரிசோதனைகள், எளிய பரிசோதனைகள் இருக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒருவேளை எக்ஸ்ரேயில் நமக்கு போதுமான அளவுக்கு தெரியலைன்னா அல்ட்ரா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா KUB அப்படின்னு சொல்லுவோம். கிட்னி, யூரேட்டர், பிளாடர் மூணையும் சேர்ந்து பார்த்தா நமக்கு அது எந்த இடத்துல இருக்குது, எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு தெரியும். இன்னும் ரொம்ப நம்ம ஃபைனாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சிடி ஸ்கேன் பார்க்கலாம். சிடி ஸ்கேன் வந்து KUB பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக தெரியும் எந்த இடத்துல இருக்குது, அது எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இது போக யூரின்ல நமக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னாலும் கல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி பிரச்சனையிலையும் வரும், அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு சரியான மருத்துவ முறை எடுத்துக்கிட்டா நல்லது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து டெபாசிட் பார்த்தோம்னா, கம்ப்ளீட் யூரின் அனாலிசிஸ் பார்த்தோம்னாலும் அதில் டெபாசிட்ல வந்து கல், சில பேருக்கு கால்சியம் ஆக்சலேட் அது மாதிரி கல் இருக்குதான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது லோயர் லோப் ஆஃப் த கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒட்டிக்கிடும், அவங்களுக்கு வெளியில் வர அந்த கல், அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கு கல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கல் வர்றதுக்கு வெளியில் வர்றதுக்கு சிரமப்படும். அதே மாதிரி இந்த மூணு இடத்துல முக்கியமாக அந்த இடத்துல வந்து நேரோ ஆயிருக்க அந்த டயமீட்டர், அந்த இடத்துல இருந்ததுன்னா

0: கல் உருளும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோநெஃப்ரோசிஸ், அந்த நீர் வந்து ரொம்ப கிட்னியில் பதிஞ்சதுனால அந்த கிட்னியை வந்து நம்ம ரொம்ப டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதனால் சீக்கிரம் இந்த கல்லை வெளியில் எடுத்துருவோம் அப்படிங்கிற தக்க ஆலோசனை பெற்று அவர்கள் மருத்துவர் ஆலோசனை பெற்று அந்த மாதிரி இதில் நமக்கு லித்தோட்ரிப்சி அப்படிங்கிற மெத்தடில் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் ஒரு நல்ல மருந்துகள் இருக்குது, 12 mm 14 mm இருந்தாலும் கிட்னிக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கரைஞ்சே வெளியில் வரும், வலி இல்லாமல் வெளியில் வரும். ஆனால் இந்த யுரேட்டர்லலாம் இருக்கும்போது சில பேருக்கு வரும்போது வலி வந்து மூவ் ஆக தான் செய்யுமே தவிர கரையாது, அது உருளும் போது ஒன்று ரெண்டாக கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சமயங்களில் அவங்க அந்த பிரசவ வலிங்கிற மாதிரி ஒரு வலியை ஃபீல் பண்ணி அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர வைக்க முடியும். சில கல்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியே வரலை அப்படின்னா நம்ம அதை லித்தோட்ரிப்சி போன்ற இதில் கல்லை உடச்சி அதை வெளியேற்றக்கூடிய விஷயங்களை செய்கிறது அத்தியாவசியமானதாகவும் அங்கே மாறுகிறது. கல்லுக்கு இந்த பால், பால் பொருட்கள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பீட்ரூட்டு, தக்காளி, நான்வெஜ்லாம் வந்து ரெட் மீட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீர்ச்சத்துள்ள ஆகாரங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போ சில பேர் இளநி கூட எடுக்க வேண்டாம், அதில் ரொம்ப கால்சியம் அதிகம், அதே மாதிரி பயணி எடுக்க வேண்டாம், அதில் ரொம்ப கால்சியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளநி, அடுத்தது பயணி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டையூரிட்டிக் ஆக்ஷன் ஒன்று உண்டு, சிறுநீர் பெருக்கி ஆக்ஷன் உண்டு. அதனால் பயணி கூட எடுத்துக்கிடலாம். பயணியில் வந்து ஆனால் ரொம்ப அதிகமான கால்சியம் இருக்கும் இளநியை கம்பேர் பண்ணும்போது, அதனால் நிறைய தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 2:16 ஆயிட்டிருக்கு. நவ நிலைப்பன்மலை 102.6 அட்டகாசமே கேட்டு ரசிக்க போறீங்க. இது திரையருவி. எங்களை இன்றைய திரையருவி நிகழ்ச்சியில என்ன கான்செப்டா கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்றைக்கி எத்தனாம் தேதி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், 8 அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன் தமிழ் சினிமாவில் 8 அப்படின்ருக்கு, பாடல்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுனால நம்ம தமிழ் சினிமாவில் 8 அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள் தான் இன்றைக்கி நான் கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பாடல்களில் இடையிலிருந்து பாடல் வரிகளை நான் ப்ளே பண்ணுவேன். அது என்ன படம், என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். முதல் நேர் இணைப்பில் வந்தாச்சு, பேசிடுவோமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: சுகன்யா.
1: எப்படி இருக்கீங்கம்மா? சுகன்யா எப்படி இருக்கீங்க?
2: பாட்டு
1: இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு பாக்கலாம். கேளுங்க.

0: ஓகே, நான் ஒரு க்ளூ தரட்டுமா உங்களுக்கு?
1: ஆ
0: இது வந்து விஜயகாந்த் சார் நடித்த படம்.
1: வீரனா?
0: வீரன் இல்லை, விஜயகாந்த் சாரும் சௌந்தர்யாவும் நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கான்செப்ட் படி யோசிச்சு பாருங்க, எட்டு அப்படின்ற தொடங்குற பாடல் தான். ஓகே.
1: பாடல் தெரியல, படம் வந்து படம் வந்து
0: ஆ
1: படம் நீங்க சொல்லிட்டீங்களா?
0: படம் நான் சொல்லலை, நீங்க சொல்வீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஓகே சுகன்யா, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. பாட்டு உங்களுக்காக, எந்த பாட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நன்றி நன்றி, பேசலாம். அடுத்த நிகர் யார் கண்டுபிடிக்க போறாங்க? வணக்கம். சங்கரன் கோவில்ல இருந்து
2: வேம்பேடி முத்து.
0: வேம்பேரி முத்து, சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிங்களா?
2: சொக்கத்தங்கம் படத்துல வருது பாட்டு, பாட்டு என்னன்னு தெரியல.
0: கரெக்ட், சொக்கத்தங்கம் திரைப்படம் தான். என்ன பாட்டுன்னு தெரியல. அப்படியே வந்து ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் கிட்ட கேட்டுருவோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் முயற்சி செய்யறாங்களான்னு பாத்துலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: தென்காசி மாவட்டம் பூலாவளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் முத்து சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அது சொக்கத்தங்க படம்.
0: பாட்டு என்ன?
3: என்ன நினைச்சேன் அந்த பாட்டு.
0: என்ன நினைச்சேன், கான்செப்டே வச்சிருக்கோம். சொக்கத்தங்கம் திரைப்படம் ஓகே, என்ன பாட்டு?
3: என்ன
0: ஸ்டார்ட் ஆகும்?
3: ஐயோ, நான் அந்த பாட்டு நினைச்சுதான் வேகமா போன் அடிச்சேன்.
0: சரி, இன்னும் இது நம்ம நம்ம ஜில்லா, எந்த ஜில்லா? நான் க்ளூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
3: தென்காசி
0: ஜில்லா, ஜில்லா எட்டு.
3: ஜில்லா எட்டு,
0: அட எட்டு ஜில்லா பாட்டுங்க, எட்டு ஜில்லா உங்களுக்கு.
3: எட்டு ஜில்லா உனக்கு இந்த பாட்டு பாடு,
0: அதேதான்
3: தாளம் போடு.
0: சூப்பரா கண்டுபிடிச்சீங்க வந்து சார், நன்றி நன்றி நன்றி. ஆகா, என்னன்னா க்ளோ கொடுக்க வேண்டி இருக்கு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்பா அப்பா பாப்பா. ஓகே, நேர்களை இப்போ நம்ம குயிக்காக போயிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். சொக்கத்தங்கம் திரைப்படத்துலேருந்து பாவிஜியோடைய பாடல் வரிகளில் கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம், உன்னிமேனன் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. தேவாவோட இசையில் கேட்கலாமா?

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இது பார்த்தேன், நான் வந்து கேட்கல
0: கேட்கல, இந்த பாட்டை கேட்டதில்லை.
1: ஆ ஆ

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நிகழ்ச்சி நம்ம ஜாலியாக கேட்டுட்ருக்குறீங்க. எட்டு அப்படின்னு தொடங்குற பாடல்கள் தான் கேள்விகளை கேட்டுட்ருக்குறோம். பேசலாம் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். முருகன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். இந்த நேஜ கேட்டா இருக்கேன்.
0: சரி, ஏன் உங்க இணைப்பை விட்டு விட்டு கேக்குது எங்களுக்கு?
1: காத்து மேடம்,
0: காத்து காத்து பயங்கரமா அடிக்குது.
1: உண்மையில
0: எப்பவுமே சந்தோஷமா இருக்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு கவலையெல்லாம் மறந்து. சரிங்களா முருகன் சார், உங்களுக்கான கேள்வி பாடல் வருது, கேளுங்க.

0: பாக்குறீங்களா முருகன் சார்?
1: என்ன
0: பாட்டு தெரியல. இன்னைக்கு கான்செப்ட் வந்து எட்டு, அப்படி எட்டுன்னு தொடங்குற பாட்டு தான் அது.
1: அது நடிகர்
0: முருகன் சார் கேக்குதா? ஓகே சார், நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, அடுத்த நேர்கிட்ட கேட்டுருவோம். நன்றி, பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. ஓகே, சூப்பரான ஒரு பாட்டுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து

எப்படிலாம் பெண்கள் அழகா இருப்பாங்க அப்படின்னு வர்ணிச்சிருப்பாங்க. பேசலாம் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? சாம்பவர் வடகரையிலிருந்து அனிதா. கண்டுபிடிச்சீங்களாமா? கண்டுபிடிச்சீங்க. என்ன பாட்டு? நன்றி, வாழ்த்துக்கள். நாம திரையறை நிகழ்ச்சியில எட்டு அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேர்கள் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்டே ஆகணுங்க. வித்யாசாகரோட இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்கலாமா அந்த பாடல்? உங்களுக்காகவே பூ பறிக்க வருகிறோம் படத்துல இருந்தேன்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. திரையருவி 2:33 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கிறோம் 8 அப்படிங்கிற கான்செப்டில் பாடல்கள் வந்து கேள்விகளாக கேட்டுட்ருக்கிறோம். நேர்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. பேசலாம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஆ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கோமு.
0: என்ன பேர் சார் சொன்னீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சி கிராமத்திலேருந்து கோமு.
0: கோமு.
1: ஆமாம்.
0: ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா நல்லமா இருக்குமா.
0: ஓகே சார், உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
1: ஆ, கொடுங்க மேடம்.
0: கேளுங்க, ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான்.

0: படிச்சீங்களா சார்?
1: இது வடிவேலு பாடின பாட்டு மேடம்.
0: ஆமா, என்ன படம், என்ன பாடல்
1: தெரியல மேடம்.
0: அதுதானே தெரியல. ஓகே, நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, அடுத்து நேர் பதில் சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, அடுத்து பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? நல்லா இருக்கேன் மகாலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? ஆடாடா செம, என்ன படம் அது? ஆமா, ராஜ்கிரண் படம் தான். எல்லாமே என் ராசாதான். இல்ல இல்ல, எல்லாமே என் ராசாதான். மகாலட்சுமி, எனக்கு இதே குழப்பம் இருக்கும். எல்லாமே என் ராசா தான், என் ராசாவின் மனசிலே எல்லாம் ராஜ்கிரண் சார் படம் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சூப்பரா கண்டுபிடிச்சிங்கம்மா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். 2:35 நிமிடம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நம்ம வடிவேல் சார் தான் அட்டகாசம் அந்த பாடலை பாடியிருப்பாங்க. எல்லாமே என் ராசா தான் இந்த படத்தில் பொன்னடியானவங்களுடைய பாடல் வரிகளில் அந்த இளையராஜா இசையில் வடிவேல் சார் பாடின அந்த பாடல் தான் இப்போ கேட்க போகிறோம். கேட்கலாமா? கேட்டு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து யாரெல்லாம் பேச போகிறாங்க, என்ன பதில்கள்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சி. 2:40 ஆயாச்சு. இன்னைக்கு 8 அப்படிங்கிற கான்செப்ட்ல வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யாருங்க இது பேச போறாங்க? வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு மதிய வணக்கம். ஆய்க்குடி சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: மிக்க நலம் சார். உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
1: சரிங்க,
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா சுப்பிரமணியன் சார்?
1: எட்டு மூலவர் சேலை,
0: எட்டு மடிப்பு சேலை,
1: அந்த பாட்டு தானே?
0: அதே பாட்டு தான். என்ன படம்னு ஞாபகம் இருக்கா?
1: பாட்டே லைட்டா ஞாபகம் வந்துச்சு, கொஞ்சம் குத்து மதிப்பா பட்டுட்டேன்.
0: குத்து மதிப்பா கண்டுபிடிச்சிங்க. ஓகே, முதல் சீதனம், அந்த பாட்டு தான். முதல் சீதனம் அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு தான். சூப்பரா கண்டுபிடிச்சிங்க.
1: பிரபு சங்கீதா நடிச்ச படம்.
0: சூப்பர், நன்றி சார், நன்றி
1: நன்றி.
0: 2:42 ஆயிட்டு இருக்கு. திரையரி நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறோம். இன்னைக்கு 8 அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் நம்ம கான்செப்டா கேட்டுருக்கிறோம். அடுத்த நேர் யாரு பேச போறாங்க? வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க, இங்கிருந்து?
2: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தப்பட்டி மாரியம்மாள்.
0: இளந்தப்பட்டியிலிருந்து மாரியம்மாள்,
2: சொல்லுங்க மேடம்.
0: சரி, ஓகே, சொல்லிடலாமா? உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: இப்ப மாதிரி போடுங்க, நான் அந்த பாட்டு தான் எனக்கு லைன் கிடைக்கும் இருந்தேன்.
0: சரி, ஓகே, கேளுங்க. இது ஈஸியான பாட்டு தான், கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? கேளுங்க.
2: போடுங்க.

0: ஆஹா, பாட்டை போட தேவையில்ல போல, கண்டுபிடிச்சிங்களா?
1: கொடுங்களேசா.

0: சூப்பரா பாடினீங்க, சூப்பரா ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க, என்ன படம் அப்படின்றதையும் சொல்லிருங்க. சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சீங்க மாரிம்மா, நன்றி. நன்றி. நம்ம தான் பாட்டில் தான் பிளே ஆகுதா, இவங்க தான் பாடுறாங்களான்னு தெரியாத அளவுக்கு சூப்பராக பாடியிருக்கிறாங்கப்பா. ஓகே, அந்த பாட்டு நம்ம வந்து முதல் சீதனம் படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். சௌந்தரியன் அவங்களோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர் நாகர்கோவில்.

கேட்டுருக்கிறீங்க திரையருவி 2:49 நிமிடமாயாச்சு. பேசலாம் அடுத்த நேயர். யார் இங்கிருந்து? வணக்கம். ஹலோ வணக்கம். உடையாம்பலியிலிருந்து சுசீலா. புரியலமா? செந்திலா. ஓ, வித்தியாசமான பேரா இருக்கே. ஓகே ஓகே, சூப்பர். உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். ஓகே, அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கண்ணே. கம்மி பண்ணிட்டீங்களா? இல்லை நாங்கள் பேசுறது எல்லாமே எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ கேட்கலாமா? பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: தெரியலையே.
0: தெரியல. இன்னைக்கு கான்செப்ட் வந்து நம்ம எட்டு அப்படின்னு தொடங்குற மாதிரி பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் எட்டுன்னு அமைஞ்ச ஒரு பாடல் தான் இது. இது என்ன க்ளூ கொடுக்கட்டுமா? இது வந்து ஹம்சவர்தன் நடித்த படம், தேவா வந்து இசையமைச்சிருந்தாங்க. 2002 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. என்னவா இருக்கும்? சரி, ஓகே. நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நம்ம அடுத்த நேயர் பதில் சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி, நன்றி மா. நிகழ்ச்சியில
1: நன்றி.
0: கொஞ்சம் கடினமான கேள்வியாக தான் இருக்கும் போல இருக்கு, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் இது ரொம்பவே அருமையான ஒரு பாடல். இந்த பாடலான கேள்வியை திரும்பவும் வந்து நேர்களுக்காக ஒரு தடவை கொடுத்துடலாம்.

ரொம்பவே சூப்பரான ஒரு பாடல். பாடல் வரிகள் எல்லாமே அந்த அட்டகாசமாக இருக்கும். இந்த பாடலுக்கான பதிலை வந்து யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேர்களின் நினைவிற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 0444249484558. மீண்டும் ஒருமுறை 0444249486458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில் நீங்களே அப்ளை பண்ணலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாடல் கேட்டுட்டு வந்துட்டு அந்த பாட்டு எந்த திரைப்படத்தில் இருந்து, இது என்ன பாடல் அப்படிங்கிறத அடுத்த நேர் யார் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே பாடல் தான் இப்போவும் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம், கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரமாயாச்சே 2:57. நம்ம திரையறிவு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சே. நிறைவான நேயர் யார் பேச போகிறாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி முன்னாடி கேட்ட பாடலில் பாதி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நம்மளே கொடுத்தாச்சு. 4:08 அப்படிங்கிற பாடல் தான். என்ன திரைப்படம் அப்படிங்கிறது நானே சொல்லிடுறேன். நேற்று வரை நீ யாரோ அப்படிங்கிற படத்துலேருந்து 4:08 உனக்காக காத்திருப்பேன்னு வந்து சூப்பரான அந்த பாடல் தான் நம்ம கேட்டோம். ஓகே, அடுத்த நேயர் யார் பேச போகிறாங்க பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பரமகுன்றாபுரத்துல மேடம்.
1: யாருமா?
2: பரமகுன்றாபுரத்துல பேசுறேன் மேடம்.
1: முத்துக்குட்டி, நலமா இருக்கீங்களா?
2: ஆமா இருக்கோம் மேடம், நீங்க?
1: மிக்க நலமா. உங்களுக்கான பாடல் கண்டுபிடிக்கிறீங்களா?
2: ஆ, கொடுங்க மேடம்,
1: கேளுங்க.

கண்டுபிடிச்சிங்களா? ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு பாத காணிக்கை படத்துல இருந்து பி சுசீலா குரலில் அந்த படம் தான் கேட்க போறோம். இதுவரை நிகழ்ச்சி எங்களோட மகிழ்ச்சியை வழங்கிட்டு இருந்தேன் நான் மீரா. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேர்களே நன்றி, வணக்கம். பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். 1 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து கொக்கு நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. இந்த குக்கு நிகழ்ச்சி நேர்களை உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி இது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கான நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443607949 9443607949. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் நாம நிலை பண்பலை 102.6 உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்டிருக்காங்க. தென்காசி மாவட்டம் கடையலுர்ட்டியிலிருந்து மகேஸ்வரி, சிவந்தி, லிங்கத்துறை இவங்க கேட்ட இந்த பாடல் கோகுலம் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நாமளும் சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 3:09 ஆயிட்டிருக்கு. குக்கோ நிகழ்ச்சியில் செவந்தி பூவெடுத்து அப்படின்னு முதல் பாடலும் நம்ம கேட்டாச்சு. அடுத்த பாடல் யாரை கேட்டிருக்காங்க? நிறைய நிறைய நேயர்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நம்ம நிகழ்ச்சிக்காக. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், உங்கள் விருப்ப பாடலும் நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கணும்னா உடனே மெசேஜ் பண்ணுங்கள் 9444-33-60-794 9443-6-0-794. சில பாடல் பார்த்தீங்கன்னா கேட்டதும் பிடிக்கும், சில பாடல் கேட்க கேட்க பிடிக்கும், சில பாடல் எப்போ கேட்டாலும் பிடிக்கும். அந்த மாதிரி நேர்களும் எப்போ கேட்டாலும் நேர்களுக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, வருஷம் இல்லா வசந்தம் திரைப்படத்துலேருந்து. சூப்பரான ஒரு பாடலுங்க, எப்போனாலும் கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு பாடல். நல்லூர்லேருந்து அரவிந்த் கேட்டிருக்காங்க, பாடல் கேளுங்க.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: கீர்த்திகா கேட்டிருக்காங்க, பூவை உனக்காக படத்துல இருந்து ஒரு செம்ம சாங் கேட்டிருக்காங்க. அது என்ன சாங் அப்படின்னு நீங்களும் கேளுங்க.

நேரம் 3:22. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபாம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருங்க. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2498-6458 இணைப்பு எண், 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. சூப்பரான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் அவங்களோட விருப்பமாக கேட்குற ஒவ்வொரு பாடலும் நம்ம விருப்ப பாடலாகவே அமைஞ்சு போகிற மாதிரியான அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றா வந்துட்ருக்கு. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, ஜென்டில்மேன் படத்துலேருந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ அந்த பாடல். கோவில்பட்டியிலேருந்து ஆறுமுகராஜ், ராஜ் மாஸ்டர் கணேசன் மூர்த்தி அவங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் பாடலான்ட்ருக்கு.

நேர்களை குக்கு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நிகழ்ச்சிக்காக நிறைய நேர்கள் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். இதில் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிய நேர்கள் வீரபாண்டிய, புலிக்குளம், மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பாண்டியன், முருகலட்சுமி.

மி சதீஷ்குமார், ஆலங்குளம் கனிரவி, கடங்கநேரி கண்ணன் சுமதி, கோவில்பட்டி கற்பகம், ஆரியங்காவூர் இந்திரா பாக்கியலட்சுமி, பாளையங்கோட்டை ஆதிகவி, காவூர் முருகன், தளவாய்புரம் கணேஷ்குமார், சங்கீதா, சங்கரலிங்கம், முனீஸ்வரி, பனையப்பட்டி அரசு, ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி சரஸ்வதி, சரவணகுமார், சுரண்டை முகமது அன்பர், சிவனாடானூர் மாரி, தேனி கார்மேககண்ணன், விஜயா ரவிமுருகன், தென்காசி குத்தாலிங்கம், நாகர்கோவில் புன்னைநகர் ஜெய ஜெயக்குமார், பாளையங்கோட்டை மேரி, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு இரவு 8:05 குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் NCRT விளம்பரதார் நிகழ்ச்சி.

0: நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 249-8-6458 இணைப்பெண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பு நிகழ்ச்சி நேரலையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேயர்களுக்கு இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:02 ஆயாச்சு. இது பொதிகை தும்பி கேம் ஷோ. அந்நிகழ்ச்சிக்காகவும் நிகழ்ச்சியோட நேயர்களுக்காகவும் ரொம்ப ஹாப்பியா பயந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா,
1: என்ன மாத்தி விட்டாங்க போல இருக்குதே.
0: ஆமா,
1: நம்மள சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்காங்க போல இருக்குது.
0: ஆமா, எப்பவும் போல நம்ம வந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இப்ப தாயம் உருட்டுறதுலாம்
1: கிடையவே கிடையாது.
0: நேர்கள் வந்து
1: நம்மளதான் உருட்டுவாங்க.
0: அதேதான் அதேதான்.
1: இனி என்னென்ன பண்ணலாம் காத்திருக்கானோ அந்த மாதிரி இருக்குது.
0: சரி, நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா?
1: கொடுத்துருவோம், கொடுத்துருவோம். முழு வாய்ப்பு அவங்களுக்கு தான்.
0: ஆமா, நேயர்களை நீங்க வந்து தொலைபேசி எண்களை சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க.

0: 2561132 மற்றொரு எண் 2561133 நம்ம நிலையோடு இணைப்பேன் 0462 இந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் நேரலையில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை எங்களுக்கு
1: நீங்களும்
0: கேட்கலாம்.
1: கேட்கலாம், நாங்களும் கேட்போம்.
0: ஆமாம், ஒரு நேருக்கு ஒரு பதில் சொல்லணும், ஒரு கொஸ்டின் கேட்கணும்,
1: எஸ்
0: இதுதான். அதனால ரொம்ப ஹாப்பியாக வருவீங்கன்னு நினைக்கிறோம்.
1: மடை திறந்து தாவும் நதி அலை நான் அந்த மாதிரி வர போறாங்க.
0: சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நம்ம நேர்கள் தானே.
1: அதான் அதான
0: அதனால
1: அதானே,
0: அதான
1: இப்படிதான் மனசை தேத்திக்க வேண்டியதான்.
0: அதனால அப்படியெல்லாம் கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் எதுக்கு
1: இஸ் இட்
0: பயப்படுறீங்க?
1: ஆரம்பிக்கவா நல்லா தான் இருக்கும்.
0: அதுக்கு வந்து எப்பவும் போல 40 செகண்ட்ஸ் டைம்
1: ஆமா.
0: கொடுப்போம், சரியா? அதில் ரூல்ஸில் எந்த மாற்றமும் இல்லை.
1: நல்லது.
0: இப்படி ஒரு கொஸ்டின் அவங்க கேட்கணும், நம்மளும் கேட்கணும்,
1: ஆமா
0: பதில் சொல்லணும், நாம கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க பதில் சொல்லணும்,
1: சரி.
0: அப்படி ரெண்டு ரெண்டு நேயர்களை நம்ம எடுத்து பேச இருக்கிறோம், சரிங்களா?
1: நடக்கணும்.
0: சரி சரி, முதல் நேயர் யார் வராங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க? என்னது இது, வந்த உடனே உருட்டுவீங்கன்னு பார்த்தா அங்க போனை உருட்டிட்டு இருக்கீங்க.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் மேம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க யாரு, எங்கேருந்து பேச வந்திருக்கீங்க?
2: உடையாமலேருந்து
1: உடையாம்புலில இருந்து
2: யுகாந்திகா.
0: யுகாந்திகா,
1: யுகாந்திகாவா?
2: பேச ஒரு நிமிஷம், லைனே
1: லைன் சரியில்லை, உங்களுக்கு நெட்ஒர்க் சரியில்லை, விட்டு விட்டு கேட்குது.
0: யுகாந்திகா, நீங்கள் வந்து கவரேஜ் இருக்க இடத்துல வந்து பேசுங்களேன்.
1: ஆமாம்,
2: அந்த வாரப்பா
1: அப்படியே டவர் மேலே பிடிச்சி மேலே ஏறி போயிடாதீங்க, பக்கத்தில் இல்லைங்க. இன்னும் சரியில்லை,
0: விட்டு விட்டு கேட்குது,
1: காற்று அதிகமாக இருக்கா? சரி, ஓகே. சரி, இப்போ கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களா, நாங்கள் கேட்கணுமா?
2: நீங்க
0: எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கீங்க இல்லையா? சரி, யுகாந்திகா உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். தீபாவளி அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அது இல்லை கொஸ்டின். தீபாவளி சம்பந்தமா ஒரு 12 வார்த்தைகள் 40 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க சொல்லணும், சரிங்களா?
1: ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 12.
0: அதுதான் பட்டாஸ். ஐயோ, நம்ம சொல்லக்கூடாதுல.
1: தீபாவளி சம்பந்தமான பொருட்கள் என்னென்ன? அடிச்சு விடுங்க,
0: உங்க டைம் ஸ்டார்ட்
2: ஆயிடுச்சு.
1: சொல்லி, தீபாவளிக்கு என்னென்ன இருக்கும்? பட்டாசு எல்லாம் வெடிப்போம்ல, அந்த மாதிரி தீபாவளிக்கு என்னென்ன இருக்கும்?
2: நீங்க
1: 40 செகண்டே முழுங்குவீங்க போல இருக்கே, நாலு தானே சொல்லிக்கீங்க. தீபாவளி கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு ஒண்ணுமே வரலையா?
0: அதுதான பிரச்சனையே,
1: அது அதுக்குதான் 12 கேட்டோம், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல.
0: உங்க டைம் முடிஞ்சிருச்சு,
1: முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க, இப்போ லிசி கிட்ட,
0: சரி பரவாயில்ல,
1: லிசி கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம், கேளுங்க, லிசி கிட்ட கேளுங்க, ஏதாவது கேளுங்க.
2: இந்த ஊர் பேர் என்ன? அந்த புறாமுட்டை ஊர் பேர் அந்த மாதிரி ஏதாவது?
1: புறாமுட்டை ஊர் பேரா? இது என்னங்க, நீங்க
0: என்ன கேள்விமா?
2: ஊர் பேர்
1: எது?
2: புறான் முடியற ஊர் பேர்.
1: புறம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர் பேராமா? சொல்லுமா,
0: எத்தனை
1: சொல்லணும்?
2: 10.
1: நீங்க 12, 10 யாருக்கிட்ட மாட்டினியாடா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லுங்க, 40 செகண்ட் முதல்ல போட்டு விடுங்க.
0: ஐயோ, போட்டாச்சு. சுப்பிரமணியபுரம்.
1: சுப்பிரமணியபுரம். அப்புறம் எதையாவது சொல்லுங்க, டைம் போகுது.
0: திருவனந்தபுரம்.
1: திருவனந்தபுரம்.
0: புறம் புறம்
1: புறம் புறம் என்ன புறம்?
0: காஞ்சிபுரம்.
1: காஞ்சிபுரம்.
0: விழுப்புரம்.
1: விழுப்புரம். 4.
0: தர்மபுரம்.
1: தர்மபுரம். தர்மபுரி தான். தர்மபுரம்.
0: கிருஷ்ணபுரம்.
1: தர்மபுரம் இருக்கு. ஓகே,
0: லக்ஷ்மிபுரம்.
1: லக்ஷ்மிபுரம். 7. செகண்ட் என்னாச்சு?
0: ராஜகோபாலபுரம்.
1: ராஜகோபாலபுரம் ஞாபகம் வந்துருச்சா?
0: ஜோதிபுரம்.
1: ஜோதிபுரம். 9 ஆச்சு.
0: சாந்தி
1: டைம் இருக்க, டைம் இருக்க,
0: சாந்திபுரம்.
1: சாந்திபுரம் இல்ல,
0: அவ்வளவுதான்.
1: 9 சொல்லி

0: ஒன்பது சொல்லிட்டேனா?
1: ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க.
0: இந்திரபுரம்.
1: இந்திரபுரி.
0: சரி சரி, யுகாந்திகா என்ன சொல்றாங்க கேக்கலாம்.
1: சொல்லுங்க
0: எத்தனை தப்பு.
1: ஒன்பது சொல்லிருக்கோங்க. ஆமா, நீங்க நாலு தான் சொன்னீங்க. அப்ப இதுல ஜெயிச்சது யாரு? லிசி. உனக்கு கொடுத்து விட்டு கொடுத்துட்டாங்க.
0: அப்படியா? யுகாந்திகா நன்றிமா.
1: மார்க் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. மறக்க மாட்டேன் வாழ்க்கையில.
0: இல்ல அப்படி இல்ல, இப்ப பாயிண்ட் எப்படின்னு சொல்லணும் தெரியுமா? இப்ப நம்ம ஒரு க்வெஸ்சன் கேக்குறோம்,
1: ஆமா,
0: அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்.
1: ஆமா,
0: அடுத்த க்வெஸ்சனுக்கு நம்ம பதில் சொல்லலனாலும் அவங்களுக்கு தான் பாயிண்ட். அப்ப அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட். அப்படி
1: இந்த மாதிரி யார் கண்டுபிடிச்சு கொடுத்தது? கொள்கையை கொடுத்தது யாரு?
0: சரி, அப்படிதான் ரூல்ஸ். அடுத்த நேரம்
1: சரி நடந்துட்டு
0: அடுத்து உங்களுக்கு தான்.
1: ஐயோ மாட்டினடா.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
2: உங்களுக்கும் நிலையத்தான் அனைவருக்கும், எல்லா நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். வீரமநல்லூர்ல இருந்து கணேசன் என்ற புருஷோத்தமன் மேடம்.
1: புருஷோத்தமன், எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கீங்களா சார்?
2: என்னால
1: ஜீரணிக்க முடியலையே. முடியும். சரிங்க, ஓகே, நான் கேள்வி கேக்குறேன் சரிங்களா. இது என்ன மாசம்? ஜூலை மாசம்
2: தானே?
1: ஜூலை மாசத்துல வரக்கூடிய பாடல்கள் ஒரு ஆறு பாட்டு சொல்லுங்க.
2: பாட்டு
1: ஏப்ரல் மாசம். அப்புறம்
2: ஜூன் ஜூலை மாசத்தில்
1: ரோஜா பூவின் வாசத்தில். ஓகே சூப்பர். இன்னும் கொஞ்சதா இருக்குது.
2: அப்படியா?
1: ஆமா.
2: ஏப்ரல் மாதம், செப்டம்பர் மாதம்.
1: அது செப்டம்பர் மாசம். ஜூலை மாசத்துக்கு
0: டைம் முடிஞ்சிச்சு.
1: ஜூலை மாதம் பூக்கும் பூ, அது என்ன பூ? ஏப்ரல் மாதத்தில் வரும்ல அந்த பாட்டு.
0: சரி, இன்னும் ரெண்டு பாட்டு சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் வந்து எனக்கே மறந்துடும் போல இருக்கேன்.
0: அவங்க மூணு பாட்டை சொல்லிட்டாங்க.
1: மூணு பாட்டு சொல்லிக்கிறேன் நான். ஜூன் ஜூலை மாதம் சொன்னேனா, அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் பதி, அதுல வந்து ஏப்ரல் பதினாறு வந்தால் அதுல வரும். ஜூலை பதினாறு வந்தால் வயது பதினாறு தான், அந்த பாட்டு ஒண்ணு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாட்டு எனக்கு மறந்து போச்சு. ஏப்ரல் மேயிலே பசுமை எயிலே காஞ்சி போச்சு. இந்த அதுல வந்து உலகம் பிடிக்கல ஜோ ஜூன் ஜூலையா அத போங்கயா பட்டா பூச்சிகள் பறக்க. சரி, எப்படியோ அப்படி இப்படின்னு தப்பி பொழைச்சிட்டோம். சரி
0: சார், உங்க க்வெஸ்சன கேளுங்க சார். நீங்க
1: கேளு கேளு.
0: இவ்வளவு நேரம் அவங்க டைம்.
2: அதாவது நம்ம சிவங்களை தியாம செய்ய வந்து டெய்லி வந்து இந்த ஆங்கிலம் அறிவோமா நிகழ்ச்சி நமக்கு நடத்துறதுனால ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் வேர்டு கேட்க மேடம்.
1: இங்கிலீஷ் வார்த்தை கேக்குறீங்களா?
2: ஆமா மேடம்.
1: ஐயா, நானே ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் தாண்டாம இருக்கிற ஒரு ஆளை புடிச்சு வச்சு இங்கிலீஷ்ல பேச வச்சா எப்படி?
2: அதாவது இது எதுக்காக கேக்குறேன்னா, இங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இதுல ஒரு வித்தியாசம்
1: என்னன்னா,
2: நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய சாக்லேட்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா மேடம்?
1: CHOCOLATE சாக்லேட்.
2: கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: CHOCOLATE சாக்லேட்.
2: ஆனா இல்ல மேடம். ஒரு விசேஷம்
1: மேடம்.
2: சொல்லுவோம்

0: கேகே ஓஎல்ஏ
1: வரும்
0: சாக்கோலேட் சாக்கு அப்படின்னு இருக்கும், ஆனா சாக்லேட் சாக்லேட் அப்படின்னு சொல்றோம் நம்ம.
2: ஆனா அவங்க சொன்ன ஸ்பெல்லிங் தானே சார் கரெக்ட்,
1: நம்ம எப்பவுமே அப்படிதானே சொல்லுவோம்.
0: அப்படியா மேடம்?
1: ஆமா
0: சரி
1: சரி,
0: வேற வேற கேட்கட்டுமா? வேற ஒரு இது கேட்கட்டுமா?
1: சரி கேளுங்க.
0: ஆ சரிங்க மேடம்.
1: ரொம்ப
0: அதாவது
2: உங்களை சிட்ட வைக்கணும்.
0: பம்பல்ஸ் எடுத்து
1: AIYU
0: அவ்வளவுதான் மேடம். ரைட்,
1: தேங்க் யூ வெரி மச். ஓகே
0: தேங்க் யூ மேடம்.
1: ஓகே தேங்க் யூ
2: சுமித்ரா கவையா.
1: ஏமா டிக்ஷனரியை திருப்புறாங்க, கணக்கு புத்தகத்தை திருப்புறாங்க, ஹிஸ்டரியை திருப்புறாங்க. நாம ஏதோ ஏதோ பாட்டை சொல்லுங்க ஆட்டத்தை சொல்லுங்கன்னு பார்த்தா சரி நடக்கும்.
2: சரி சரி விடுங்க விடுங்க. சரி இதே சிரிப்போட ஒரு பாட்டை கேட்டுருக்கோம். வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. விவேகா வரிகளுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில, புஷ்பவனம் குப்புசாமி, மகிழினி மணிமாறன் பாடியிருக்காங்க.

0: சொல்லுங்க, ஆட்டத்தை சொல்லுங்கன்னு பார்த்தா சரி நடக்கும்.
1: சரி சரி விடுங்க விடுங்க. சரி இதே சிரிப்போட ஒரு பாட்டை கேட்டு
0: கண்டிப்பா.
1: வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. விவேகா வரிகளுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில புஷ்பவனம் குப்புசாமி மகிழினி மணிமாறன் பாடியிருக்காங்க.

0: உற்சாகமா ஜாலியா ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:19 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. என்ன சுமித்ராக்கா, முதல்ல இந்த சிரிப்பெல்லாம் காணாம போயிருச்சு.
1: அடுத்து என்ன கேள்வி கேட்கலாங்கிற மாதிரி எனக்கு யோசனையா இருக்குது.
0: சரி, ரொம்ப யோசிக்காதுங்க, நம்ம நேயர்கள் தான், நல்ல ஈஸியான க்வெஸ்சனா தான் கேட்பாங்க. அடுத்த நேர் யார் பேசுறாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் வெளியிட வந்திருக்கீங்க?
2: பஞ்சு மிட்டாய் வேணுமா, சுழப்பூரி வேணுமா?
1: எது தந்தாலும் வேணாம்னு சொல்லவே மாட்டோம், அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்க.
2: பஞ்சு மிட்டாய் ஆளை காணும் இன்னைக்கு.
1: பஞ்சு மிட்டாய் ஊருக்கு போயிடுச்சு.
2: சரி, உங்க இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது
2: மகிமைதாஸ், வீரபாண்டிய புலிகுளம்.
1: வீரபாண்டிய புலிகுளம், மகிமைதாஸ், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
2: 3 மணிக்கு பாடல் உள்ள ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப நன்றி.
1: இந்த பாட்டெல்லாம் நீ கேக்குற ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு, 1000 பேர் பேசுற மாதிரி இருக்கு. ஓ, ரொம்ப நன்றி. சரி, கேள்வி கேக்கலாமா?
2: கேக்கணும்ல.
1: அது கரெக்டா.
2: இது நெட் போட்டு பைசா போட்டு கேக்கணும்.
1: சூப்பர். ஈ, ஃப்ரீயா கேக்குறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. சரி, கேள்வி கேக்கட்டுமா?
2: கேளுங்க கேளுங்க.
1: ஓ, லிசி தான் கேட்பாங்க.
0: சரி, உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் தான். சரியா, ஒரு ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்ணுவோமா, ஒரு
1: ஒரு
0: ஆடியோ ஒன்று பிளே பண்ணுவோம். நீங்க வந்து அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே அழுதுட்டே கோவப்பட்டுட்டே 3 எமோஷன்ஸ்ல சொல்லணும். இப்பவே சிரிச்சாச்சு போங்க.
1: ஓகே.
2: இன்னொரு
0: சூப்பர் சார், சூப்பர்.
2: ஒரு கேள்வி கேக்கலாமா?
0: நீங்க
1: கேட்டே ஆகணும்.
2: அதாவது பாத்தீங்கன்னா, பூ உண்டு காய் உண்டு, ஆனா எதுக்குமே உதவாது.
1: பூ உண்டு காய் உண்டு, ஆனா எதுக்குமே உதவாதா?
2: ஆமா,
1: அதெல்லாம் முளைக்க சொன்னது யாரு? பூ உண்டா காய் உண்டா எதுக்குமே பிரயோஜனம் கிடையாதா?
0: சரி, இது விடுகதையா?
2: ஆமா ஆமா.
1: பூ உண்டு காய் உண்டு, கனி இருக்காது சொன்னாலாவது ஏதாவது ஒரு இருக்கும். பூங்க
2: சைஸ் பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம் சைஸ்ல இருக்கும்.
1: கொய்யாப்பழம் சைஸ்,
0: கொய்யாப்பழம் சைஸ்ல.
1: இறைவனே, திடுதிருப்புனு என்னெல்லாம் சொல்றாங்களே, என்னத்த சொல்றது?
0: அதிகமா
2: காட்டுக்குள்ள கிடக்கும், ஆனா கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும்.
1: கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பூ உண்டு காய் உண்டு, ஆனா எதுக்கும் உதவாது. நான் நினைக்கிறதா இருக்கதல்ல. அப்ப செகண்ட் முடிஞ்சிருச்சா?
0: ஆமா முடிஞ்சிருச்சு.
1: முடிஞ்சிருச்சு, ஆன்சர் சொல்லுங்க.
2: குமுட்டிக்காய்.
1: குமுட்டிக்காய் கசப்பு.
0: என்ன காய்?
1: குமுட்டிக்காய்னா நல்ல பெருசா இருக்கும், நல்ல அதாவது காட்ல கிடக்கும் நிறைய. அது சரியான கசப்பு.
2: அதேதான், கொய்யாப்பழம் சைஸ் தான் இருக்கும்.
1: கொய்யாப்பழம் மாதிரி நல்ல பெரு, ஆனா வழுவழுன்னு இருக்கும். நம்ம தர்பூசணி பெருசா இருக்கா, பச்சை தர்பூசணி இருக்குல்ல, அதே மாதிரி குட்டியா இருக்கும், உருண்டையா இருக்கும், வழுவழுன்னு இருக்கும். பட் கசப்பு தாங்காது, அதனால யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க.
0: சரிங்க சார், நீங்க
1: எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? நீ என்ன சொன்னமா? நீ என்ன சொன்ன? நம்ம ஆளுக்கு தானே பார்த்து செய்வாங்கன்னு.
0: சரி சரி, இருக்கட்டும், பரவாயில்ல.
1: போட்டி என்று வந்து விட்டால் உறவென்ன நட்பெண்ணா, அந்த மாதிரி.
0: நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ,
2: நன்றி, நன்றி.
1: வீரபாண்டிய
2: புலிகுளம்.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: கடலூர் இந்திரா, இவங்கெல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்கம்மா.
1: ரொம்ப நாளா அச்ச மாட்டாங்க.
0: எவ்வளவு நாள் ஆனா நீங்க நீங்க வந்து எல்லா கேள்விகளும் உங்ககிட்ட பதில் இருக்கும் தெரியும்ல. ஆரம்பிக்கும் போது அமைதியா ஆரம்பிப்பாங்க, சாதாரணமா நினைக்க கூடாது நம்ம ஆட்களை. ஓகே, நான் கேள்வி கேட்கட்டுமா?
1: கேளுங்க.
0: இப்ப எண்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு அஞ்சு பாட்டு சொன்னா போதும் நீங்க 40 செகண்ட்க்குள்ள. ஆனா சொன்ன நம்பரே மறுபடியும் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன், இப்படி இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு அஞ்சு பாட்டு. ஆனா ஒன்னா நம்பர் சொன்னா ரெண்டாம் நம்பர் இல்ல நாலாம் நம்பர் சொல்லணுமே தவிர மறுபடியும் ஒன்னா நம்பர் சொல்லக்கூடாது. ஓகேயா?
2: என்ன நம்பர்னாலும் சொல்லலாமா? சொல்லலாம்.
0: அஞ்சு பாட்டு ரொம்ப ஈஸிங்க.
1: என்ன
0: பேரு? எவ்வளவு பாட்டு கேட்டிருப்பீங்க?
1: ஆமா, எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம்.
0: அப்ப எங்களை வேலைக்கு கேட்கப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்படுவோம். முடிஞ்சிடுச்சு. ஒரு மூணு முடிச்சால முட்டாளா, 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும்
2: பொண்ணு.
0: சொல்லு.
2: 20 கோடி பெண்கள்,
0: அந்த பாட்டு. 1000 மலர்களே மலருங்கள், எத்தனை இருக்குது?
2: சரி சரி விடுங்க, டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனா இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே?
0: ஆமா, எல்லா பாட்டுமே உங்களுக்கு தெரியும்.
1: ஆனா
0: பாட்டு மறந்து போச்சு, அதுதான் என்ன செய்யறது. ஓகேங்க, நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: அவங்க நீங்க கேள்வி கேட்கல என்ன? நான் தான் கேட்டேன், மறந்துட்டு. ஆமா, கேளுங்க கேளுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
1: நன்றிமா, நன்றிமா.
0: எவ்வளவு சிம்பிளா கேட்டீங்க.
2: ஆனா கரெக்டா கேட்டு நீங்க ரெண்டு பதிலையுமே நீங்க ரெண்டு மதிப்பெண்ணையும் வாங்கியாச்சு. அதனால ரொம்ப சிரிக்காதீங்க.
0: எனக்கு சிரிக்கல, அடுத்து யாரு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு யோசனையா இருக்கு.
2: அது அப்புறம் தானே யோசிக்கணும். இடையில இன்னொரு பாட்டு வேற நம்ம கேட்க வேண்டியிருக்கு.
0: கண்டிப்பா.
2: சரி, நேர்களே இப்ப உங்களுக்காக வந்துட்டு இருக்கு காதலின் விழுந்தின் திரைப்படத்துல இருந்து விஜய் ஆண்டனி, சில விஜய் ஆண்டனி பாடிய பாடல்.
3: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
4: மாடி சித்தா மனுஷன் தான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க

0: Neck mooker. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக விளையாடிட்டு இருக்கோம். இது பொது ஹிதும்பி கேம் ஷோ. நேரம் 4:32 ஆயிட்டுருக்கு. நேயர்கள் நேரலையில் பங்கேற்று நம்மளை அப்படியே கலங்கடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
3: யார் எங்கன்னு விளையாட வந்திருக்கீங்க? பேர் என்ன, ஊர்
2: என்ன?
3: ரொம்ப நலமா இருக்கோம்
1: சார்.
3: நீங்க நலமா இருக்கீங்களா? ஓகே, கேள்வி கேளுங்க. ப்ளீஸி உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க.
1: சரி, உங்களுக்கு ஒரு விடுகதை தான் சார், சரிங்களா? எவ்வளோ அடித்தாலும் அழாது, அடித்த இடத்த விட்டு அசையாது. நீங்கள் வானொலியோட ஒலி அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
3: எவ்வளவு அடித்தாலும் அசையாது, இருந்த இடத்த விட்டு நகராதா?
1: எவ்வளோ அடித்தாலும் அழாது,
3: அழாது,
1: அடித்த இடத்த விட்டு அசையாது. உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு.
3: 40 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு அடிச்சானோ அழாது.
2: பத்தலமா?
1: இல்ல இல்ல,
3: அத சத்தம் கேக்குமே, அழுகு மாதிரி தான் சத்தம் கேக்குமே, அழவே அழாது.
1: எந்த சத்தமும் வராது. நம்ம வீடுகள் எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஏதா என்ன சொல்றது, எல்லா வீட்லயுமே இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் அண்ணா

0: பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு டூல் வேணும் நம்மளுக்கு.
1: ஆமாம்,
0: அதுதான்.
1: இன்னொன்று வேணும்.
0: சரி, டைம் முடிஞ்சிருச்சு சார்.
2: சரி சொல்லுங்க.
0: ஆணி
1: ஆணி ஆணி ஆணி அறையும்ல. அளவும் செய்யாது, இடத்த விட்டு நகராது தானே.
2: ஆமா சரிதான்,
0: சரிதான்,
1: சூப்பர்.
2: சரி நான் ஒரு கேள்வி கேட்கறேன்.
0: நீங்க கேளுங்க.
2: காக்கா ஏன் காக்கான்னு கத்துது?
1: இது ஏன்னா அதுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது.
0: இல்ல, இது கா மட்டும் தான் படிச்சிருக்கு போல இருக்கு, அதுக்கு அடுத்து ஞாச்சா எல்லாம் படிக்கல போல இருக்கு.
2: ஓரளவு நெருங்கி வரீங்க.
1: நெருங்கி வந்துட்டீங்கம்மா.
2: பேசுறேன்.
0: காக்கா
1: காக்கா ஏன் காக்கான்னு கத்துது? ஏன்னா காக்காக்கு பேரு காக்கா அப்படிங்கிறதுனால காக்கான்னு தான் பேரே சொல்லுது. என்னாச்சு?
0: கா வார்த்தை மட்டும் தான் காக்காக்கு தெரியுது, அதனால காக்கான்னு கத்துது.
1: வாத்தியார் வந்து காக்கா மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி
0: அப்ப மட்டும் தான் அது ஸ்கூலுக்கு போயிருக்கு, அடுத்த நாள் எல்லாம் போகல.
2: ஒரு 20% கரெக்டா வந்துட்டீங்க.
1: 20%?
0: ஐயோ டைம் முடிஞ்சிருச்சு சார்.
1: ஆமா, 40 செகண்ட் முடிஞ்சு போச்சு. நிகழ்ச்சி கலந்துக்கணுங்க ரொம்ப நன்றி. பாதி பாதி மார்க் எடுத்துக்காங்க.
0: சுமித்ராக்கா
1: என்னம்மா,
0: அடுத்தது உங்களுக்கு தான்.
1: எனக்கு தான், என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்?
0: சரி சரி, அடுத்து யார் வராங்க? வாங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: வந்துட்டீங்களா? வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க சார், யார்
1: சொல்லுவார் பாரு. மண்ணையும் பொன்னாக்கும்.
2: மண்ணையும் பொன்னாக்கும்ல இருந்து காரக்குடி கிருஷ்ணன்
1: பேசுறேன். காரக்குடி கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்.
2: போட்டுக்கோம்
1: தெரியும்ல. எந்த திருடனும் வந்து தொட முடியாது. சரி, நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன். சரியா? இப்ப வந்து நாட்கள் இருக்கு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இருக்கு. இங்கிலீஷ்ல சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படி சொல்லுவோம்,
2: அப்படிதானே?
1: சரி, இப்ப இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து வார நாட்களை சொல்லணும். இப்ப சண்டே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும். சண்டே தெரியும்ல உங்களுக்கு? டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, முடிஞ்சு போச்சு. ஏழு நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. தமிழ்ல சொல்லணும், தமிழ்ல தான். தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு வார நாட்கள் கூட தெரியாம யாரா இருப்பாங்களா?
0: அவங்களுக்கு தமிழ்ல தெரியும் சொல்றாங்க, இங்கிலீஷ்ல தான்
1: தெரியாதுன்னு சொல்றாப்ல. நம்ம இப்ப இங்கிலீஷ், இப்ப நீங்க தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் தெரியும், தமிழ் தெரியாது அப்படி சொல்லுவார் அவர். ஆள் யாருன்னு தெரியாம. சரி ஓகே, சரி இந்த கேள்வியை விட்டுருவோம். சரியா? ஓகே, உங்களுக்கு வந்து இப்படி இந்த வார நாட்களை வச்சு பாட்டு பாட்டு தெரிஞ்ச பாட்டு சொல்லுங்க.
0: வெள்ளிக்கிழமை
1: அப்புறம் அந்த பாட்டு சொல்லியால, வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் வாசல்
2: கோலமிட்டேன்,
1: சனிக்கிழமை சாப்பிட்டுட்டு தூங்கினேன், ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வந்துருச்சு. அதானே? சரி ஓகே, உங்க கேள்வி நீங்க கேளுங்க.
2: என்னுடைய கேள்வி தானே, ஒரு வியாபாரம் வந்து ஒரு அம்மா வித்துக்கிட்டு போகுது பஸ்ல.
1: பஸ்ல என்ன வியாபாரம்?
2: என்னமா
1: பஸ்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க?
2: நான்
1: இதே மாதிரி திரு திருன்னு முழிச்சிருக்கேன்.

0: கேட்டிருக்கிறாரு, எனக்கு தெரியும், ஆனா மறந்து போச்சு எனக்கு.
1: உங்களுக்கு மறந்துரும் சொல்லி தெரிஞ்சுதான்
2: நான் ஒரு
1: சுமித்ரா
2: குழு
1: காவியங்களே.
2: கொடுத்தேன்,
0: உடனே கண்டுபிடிச்சிருவோமா?
2: உடனே கண்டுபிடிச்சிருவேன்.
0: ஆனா கொடுக்க
2: ஆனா சின்ன
0: மாட்டீங்க.
2: பொருளா தான் இருக்கும்,
0: சின்ன பொருள் பொட்டு,
2: சின்ன பொருளா தான் இருக்கும்.
1: இல்ல
0: தெரியலையே.
1: டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் யோசிச்சு.
0: 40 செகண்ட், 40 மணி நேரம் கொடுத்தாலும் எனக்கு தெரியாது.
2: இன்னும் ஒரு குழு கொடுத்தோம்னா கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: அதை கொடுங்களா சார்?
0: முடியாது இல்ல,
2: அடுப்பாங்கடையில போய் திடீர்னு ஏதோ பாயசம் வச்சாச்சுன்னா 1, 2, 3 சொல்லுவே இல்ல.
0: ஏலக்காய், ஏலக்காய்
2: சத்தமா சொல்லுங்க.
0: ஏலக்காய்,
2: ஆமா ஏலக்காய், கூட பிறந்தது ஏலக்காய், ஏலக்காய் வியாபாரம் ஏழு,
1: ஏலக்காய்.
0: அதான் ஈஸியா சொல்லிடுவேன், க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னார்ல, அதனால எப்படியோ ஏலக்காலம் எனக்கு இல்லைங்க, இன்னும் ஒத்தைக்கு ஒன்னா பிறந்துட்டேன். ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்து கொண்டு, தேங்க்யூ.
2: நன்றி, வணக்கம்மா. என் கூட பிறந்த 72 பேர்,
0: அது இருக்குங்க, அது ஊர்ல இருக்க அத்தனை பேரும் தங்க அக்கா தங்கச்சி தானே உங்களுக்கு, எனக்கு தெரியும்.
2: இல்லங்க, ஆஸ்பத்திரியில பிறந்த அன்னைக்கு என் கூட 72 பேர்.
0: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: நன்றி மா, நன்றி.
1: சுமித்ராக்கா, இப்ப 2 பாயிண்ட் உங்களுக்கு தானே?
0: இல்ல, அவருக்கு 1 பாயிண்ட், எனக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருவோம்.
1: அந்த பாடல்
0: பாட்டை வந்து ஒரே பாட்டுல அவ்வளவு சொல்லிட்டாருல.
1: சரி சரி சரி, இப்ப நாம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். குட்டி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. விவேகா வரிகளுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத், இசையில முகேஷ் பிரியா பாடியிருக்காங்க. பாடல் கேட்டுட்டு நெஞ்சிருங்க.
3: ஆஹா,

0: நேரம் 4:45. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் கேட்டுட்ருக்கோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேர்கள் ஆர்வமாக நேர்களில் பங்கேற்று கேள்விகளும் கேட்டு பதில்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: முகவூர் ஜோதி, நலமா இருக்கீங்களா?
0: நீங்க 1-60 வரைக்கும் கடகடன்னு சொல்லணும். அதுவும் 40 செகண்ட்ல.
2: 40 செகண்ட், 1, 2, 3, 4 சொல்லுங்க. விறுவிறுன்னு சொல்லிருங்க.
0: நில்லுங்க நில்லுங்க, இன்னும் முடிக்கலையே கொஸ்டின். ஜோதிமா, 1-60 வரைக்கும் சொல்லணும். ஆனா 5ஆம் படை நம்பர்கள் எல்லாம் விட்டுட்டு சொல்லணும். 5, 10, 15.
2: அதான் 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 11 அப்படி
0: சொல்லணும்.
2: 5, 10, 15, 20, 25, 30, 35 அது சொல்லக்கூடாது, சரியா?
1: போங்க.
0: சூப்பர் சூப்பர்,
2: பாத்தீங்களா?
0: சூப்பரா சொல்லிட்டீங்க ஜோதிமா. நீங்க இப்போ க்வெஸ்சன் கேக்கலாம்.
1: நான் வந்து இந்த திரைப்பட பாடல ஆணும் இல்ல பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாதிக்கிற மாதிரி ஒரு மூணு பாட்டு.
2: ஆணும் பெண்ணும் சேர்ந்து டூயட் சாங்கா?
1: ஆணா இருக்கணும், ரெண்டு ஆணா இருக்கணும், இல்ல ரெண்டு பெண்ணா இருக்கணும்.
2: ஆண்கள் இரண்டு. எத்தனை பாட்டு சொல்லணும்?
1: மூணு பாட்டு.
2: மூணு பாட்டா? சொல்லு மணி.
0: புரியல.
1: ஜோடி பாட்டுங்க,
2: அதாவது ரெண்டு ஜென்ஸ் ரெண்டு லேடிஸ் சேர்ந்து பாடின பாட்டு. இப்போ நான் ஒரு ஞாபகம். ஓகே,
1: மூணு பாட்டு.
0: மல்லிகையே மல்லிகையே.
2: ஓகே சூப்பர். மன்னவனியா சொல்லு.
1: ரெண்டு பேர் பெண்கள்.
2: அப்புறம் இன்னும் பாடு சொல்லு. ஏ மாரி குழந்து என்னம்மா கிருஷ்ணவேணி.
0: நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்க
2: அந்த பாட்டு.
0: சரி,
2: அப்புறம் ரெண்டு ஜென்ஸ் வந்து ரெண்டு ஜென்ஸ் பாடிட்டோம்.

0: அதான் இன்று நீ நாளை நாளில் பாட்டு வரும் அந்த பாட்டு. அப்புறம் ஒரு கிளி உருகுது உரிமையில் தழுவது ஓ மைனா ஓ மைனா.
1: நன்றி மா ஜோதிமா,
0: தேங்க் யூ தேங்க் யூ.
2: நட்புக்காகவே வரும்
0: நட்புக்காக. ஆ மீசக்கார நண்பா உனக்கு ரோஷம் அதிகம்.
2: பாரத்
0: மிஸ்டர் பாரத். ஆ
1: மறந்து போச்சு,
0: கலந்து சொல்லிட்டோம்
1: எப்படியோ சொல்லிட்டோம்,
0: முடிஞ்சு போச்சு.
1: சரி இப்போ அடுத்த நீயர் கேட்கலாம்.
0: என்ன மாட்டி விடாம ஒன்னால இருக்க முடியாது.
1: வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க? செல்வக்கணி. நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா?
0: சிறப்பா இருக்கோம்.
3: என்ன சொல்ல, ஒண்ணு வந்து ரெண்டு வாரமா அடுத்தால காணுமா உங்களை? இங்க
0: வந்துடுவா வந்துடுவா. சரிங்களா? இப்ப வந்து நான் வந்து கேள்வி கேக்குறேன், சரிங்களா? இப்போ காலை மாலை இந்த ரெண்டையும் வச்சு ஒரு ஆறு பாட்டு சொல்லுங்க. ஒரு மூணு காலை பாட்டு மூணு மாலை பாட்டு. ஈஸியா
3: தான் கேட்டிருக்கேன்.
0: எவ்வளவு பாட்டு இருக்கு.
3: வேதனை
0: கூட்டுதடி மாலையில் யாரோ மனதோடு பேச இது ஒரு பொன் மாலை பொழுது. என்னங்க நீங்க, என்னங்க நீங்க எடுத்து கொடுத்தாதான் சொல்லுவீங்களா?
3: தெரியும்
0: அதுக்கு, அதனாலதான்.
3: அதெல்லாம் கிடையாது.
0: என்னடா
1: சுமித்ராக்கா
0: என்னமா
1: சிரிச்சு சிரிச்சு
0: அவங்க வாயி அவங்க கேள்வி கேக்குறாங்க, நான் என்ன சொல்றது?
1: ஆனாலும் அவங்க இன்னொருத்தர் காக்கா இது
0: கீக்கி,
1: ஆனா வந்து ரெண்டுமே கடி ஜோக்ல தான் நம்ம கடிச்சிட்டு போயிட்டாங்க,
0: முடிஞ்சிருக்கு.
1: சரி இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இன்னைக்கு எந்தெந்த நேயர்கள்லாம் பாயிண்ட் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்த நேயர்கள் பாத்தீங்கன்னா, உடையாம்புலி, யுகாந்திகா, வீரவநல்லூர் புருஷோத்தமன், வீரவநல்லூர் இந்திரா, எப்போதும் வெஞ்சான் மணி, முகவூர் ஜோதி.
0: ஓகே,
1: இதெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
0: பாயிண்ட்ஸ் அள்ளி வழங்கி இருக்கிறார்கள், மிக்க நன்றி.
1: அடுத்ததா பாயிண்ட் எடுத்த நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, வீரபாண்டி புலிக்குளம் மகிமை தாஸ், அப்புறம் எப்போதும் என்றா மணி, அவங்க வந்து ஒரு அரை மதிப்பெண் கொடுத்தோம். அப்புறம் காரக்குறிச்சி கிருஷ்ணன், பாளையங்கோட்டை செல்வக்கணி, இவங்க எல்லாரும் பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. நேர்களை இப்போ அதிகை தும்பை நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியா உற்சாகமா எல்லாரையும் நல்ல என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான க்வெஸ்டின்ஸோட வந்தீங்க. நல்ல கலகல

0: பிளான் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள் இருக்க போது நல்ல கொஸ்டின்ஸோடு இப்போவே யோசிங்க, நாளைக்கு என்ன கொஸ்டின்ஸ் எடுத்து இவங்களை மறக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம் நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா. நிகழ்ச்சி கேட்டு ரசித்தவங்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நேயர்களே. நேர்களே, இன்று மாலை 5 நடக்க ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் கல்லீரல், கணையம், பித்தப்பையில் ஏற்படுற பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க டாக்டர் கந்தசாமி என்கிற குமார் அவர்கள். இது பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரலையில் கேட்டு தெளிவு பெறலாம். அதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 256-111-332 மற்றொரு 256-111-333, இணைப்பு எண் 0462. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்துலேருந்து.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 5:03, இது ஆலோசனை நேரம். நம்ம வாழ்க்கையில் நாம் தினமும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய செல்வம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்புகளுமே அதோட வேலையை செய்யும் போது தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது வெளி உறுப்பாக இருக்கலாம், இல்லை உள் உறுப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த எல்லா உறுப்புகளும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை முறையில் தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சியின்மை, உடல் பருமன், மது அருந்துதல், இந்த மாதிரியான பல காரணங்கள் உள்ளுறுப்புகளில் ஏற்படுற பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. அந்த வகையில் இன்னைக்கு நாம கல்லீரல், கணையம், பித்தப்பையில் ஏற்படுற பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி நேர்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க மாதிரி விளக்கமா சொல்றதுக்காக நம்மோட நிலையத்தில் இருக்கிறாங்க டாக்டர் கந்தசாமி என்கிற குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.

0: வணக்கம்மா.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி டாக்டர். இன்னைக்கு வந்து நம்ம கல்லீரல், கணையம், பித்தப்பை இதில் ஏற்படுற பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி பேச இருக்கிறோம். இப்போது எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கல்லீரல், கணையம், பித்தப்பை அப்படின்னு சேர்த்து சொல்கிறோம் இல்லையா, அது ஏன், எந்த அந்த மூன்று உறுப்புகளும் எப்படி ஒன்று தொடர்புடையதாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: இது நல்ல கேள்வி. இதில் என்னென்னா கல்லீரல், கணையம், பித்தப்பை இது எல்லாமே வந்து நம்மளுடைய உணவு செரிப்பதற்குண்டான குடலிலிருந்து வெளியே இருக்கும் உறுப்புகள். அது குடல் வந்து நமக்கு உணவுகளை ரிசீவ் பண்ணி, அதாவது நம்ம உணவுகளை அதில் வந்து சேமித்து அடுத்து உள்ள சிறுகுடலுக்கு போகுது. அந்த போகிற பாதையில் நமக்கு தேவையான சொதி பொருட்கள், அதாவது என்சைம்ஸ்லாம் வேணும், பைல் வேணும், அதுக்கு நிறைய அது தகுந்த சில முக்கிய சில அதிகப்படியான சில சத்து பொருட்களும் வேண்டியிருக்கு. இதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இதுதான் வந்து கல்லீரல். கணையம் வந்து இந்த புரோட்டீன், அதாவது புரத சத்து, மாவு சத்து, அடுத்தது கொழுப்பு சத்து, இதை எல்லாத்தையுமே ஜீரணிக்கக்கூடிய என்சைம்ஸை சுரக்கக்கூடிய உறுப்பு. அப்புறம் பித்தப்பைங்கிறது, பித்தப்பை வந்து இந்த கல்லீரலுடைய ஒரு கூட சேர்ந்த ஒரு உறுப்பு தான். அதாவது பித்த நீர் வந்து கல்லீரலேருந்து சுரந்து அது பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு அது நமக்கு தேவைப்படும் போது அது பம்ப் பண்ணி நமக்கு குடலுக்கு செலுத்து. இது மூணுமே ஜாயின் பண்ணுற இடம்தான் வந்து சிறுகுடல், அதாவது ஆரம்ப பகுதி, டியோடனம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த இதில் உறுப்பில் இந்த கல்லீரலுடைய பித்தக்குழாய்கள் மற்றும் கணையத்துடைய குழாய் ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து குடலிலிருந்து வரக்கூடிய உணவுகளை செரிப்பதற்குண்டான என்சைம்ஸ் மற்றும் பைல் அதை சுரக்கின்றன.
1: இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் கல்லீரல், கணையம், பித்தப்பை இது மூணும் வந்து எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, இது மூணோட பணிகள் என்ன அப்படிங்கிறது நேர்களையே நாம் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். கல்லீரல், கணையம், பித்தப்பையில் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் இது பற்றி நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நேரலையில் தொடர்பு கொண்டு டாக்டர்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2561132, மற்றொரு எண் 2561133, இணைப்பு எண் 0462. இப்போ முதல்ல கல்லீரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆரம்ப கால அறிகுறியாக நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் டாக்டர்?
0: கல்லீரலுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுப்பு உடம்பில், அது எளிதில் வந்து பாதிக்கப்படாது. அதனுடைய அமைப்பு மற்றும் அதற்குண்டான இயற்கையான உள்ள எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் மிக அதிகம். ஆகவே எளிதில் வந்து அது பாதிப்படையாது. அது முழுதுமாக பாதிப்படைக்குதுன்னா கிட்டத்தட்ட அதனுடைய உறுப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலில் ஒரு பகுதி அல்லது ஐந்தில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்ட பெருமை தான் அதனுடைய விளைவுகளே தெரியும். அது வரைக்கும் அது சைலண்டாக தான் இருக்கும். ஆகவே அதை வந்து நம்ம எளிதில் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சோர்வு, அதாவது கல்லீரல்ங்கிறது சொன்னோன்னா நமக்கு அது முக்கியமான உறுப்பு என்ன, நம்ம உடம்புல வந்து ஒரு பேட்ரி மாதிரி, நம்ம ஒரு காருக்கு பேட்ரி எப்படியோ அதே மாதிரி தான் கல்லீரல். நமக்கு தேவையான எனர்ஜி, அவ்வளோ சக்திகள், அது மாதிரி முக்கியமான சொதி பொருட்கள், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின் எல்லாத்தையுமே சேமித்து வச்சு அதில் நமக்கு உடம்புக்கு அப்பப்போ எல்லா உறுப்புகளுக்குமே அனுப்பி, சொல்லப்போனால் எல்லா உறுப்புகளுக்குமே உணவளிக்கக்கூடியதே கல்லீரல் தான். நம்ம உணவெல்லாம் சேர்த்து வச்சு அது மற்ற இடங்களுக்கு அனுப்புது. அது மட்டும் இல்லாமல் தேவையான அந்த முக்கியமான கோயகுலேட் ஃபேக்டர்ஸ், அதாவது இரத்தத்தை உறைய வைக்கிற தன்மை உள்ளது, அப்படி பல பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு சிந்தட்டிக் ஃபேக்ட்ரின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாம் பாதிக்கு அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்னலாம் அதுக்கு உன்னோட செயல்பாடுகளோ அது எல்லாமே பாதிக்கு. முக்கியமாக பேட்ரின்னு சொல்லும்போது பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா சோர்வு வர மாதிரி ஒரு சோர்வு அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு அது கல்லீரல் அறிகுறி தான். இதுதான் முதல் அறிகுறி. இது போக மற்றது அடுத்ததாக வந்து வலி, இடது பொதுவாக நமக்கு வலது பக்கத்தில் மார்புக்கு கீழே தான் அந்த கல்லீரல் உறுப்பானது இருக்குது. ஆகவே அந்த இடத்துல ஒரு ஃபுல்னஸ், ஒரு வலி, அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த மஞ்சக்காமாலை அப்படிங்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு, கண்ணில் மஞ்சளம், நீர் மஞ்சளாக போகிறது. அடுத்தது இந்த உறுப்புகள், அதாவது இந்த மற்ற இதுகள்லாமே இந்த மண்ணீரல் அதுவும் வீக்கம், கல்லீரல் பாதிப்புனால மண்ணீரல் வீக்கும்போது இடது பக்கம் வீக்கம் அந்த மாதிரி தெரியும். கால் கை வீக்கம், வயிறு வீக்கம், இப்படி வந்து கல்லீரலோட என்னென்ன சிந்தட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அது எல்லாமே வெளிப்பாடாக வரும்.
1: இணைப்பில் நேயர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்மா. ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம்.
1: ஐயா, டாக்டர் வந்து நேரலையில் இருக்காங்க.
2: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: ஆ, வணக்கம் ஐயா.
2: அதாவது கிட்னில ஸ்டோன் வந்து பரவலாவே வந்துட்டு இருக்கு, அது கேள்விப்படுறேன். இந்த பித்தப்பை கற்கள்

0: எதனால் வருது? இந்த பித்த பையனுடைய வேலை என்னையா?
1: நல்ல கேள்வி. இது பித்தப்பையன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது கல்லீரலேருந்து வரக்கூடிய பித்த நீரை சேமித்து அது தேவைப்படும் போது நமக்கு ஒரு பம்ப் பண்ணக்கூடிய ஒரு பம்பிங் இதாக பிளாடர் மாதிரி தான் அது செயல்படுது. இது வந்து அந்த பித்த நீர் வந்து கல்லீரல் அந்த பித்தப்பை வந்து ஒரு சோர்வாக இருக்கிறத சரியான பம்ப் பண்ண முடியாமல் அதிலேருந்து சேர்ந்து எப்படி நமக்கு தண்ணீர் அதிகமாக சில இடத்துல பாசி பிடிக்கிற மாதிரி இந்த பித்தப்பையில் வந்து பித்த நீர் அதிகமாக சேரும்போது அது பித்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் ஆனது ஒரு கல் மாதிரி, கல்லுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிசுக்கு மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் மெயினாக வந்து இந்த பித்தக்கல்கள் உற்பத்தி ஆகும்.
0: உருவாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதை கடைபிடிக்கணும்
1: முக்கியமாக? அது
0: மெத்தடுகள் எப்படிங்கிறத கொஞ்சம்,
1: இது உருவாகாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து அது நம்ம அதில் பெரும்பாலும் நமக்கு அதுக்கு அதை தடுக்கிற முறைகள் நம்ம பொதுவாக நம்ம கையில் இல்லை. ஏன்னா அது செயல்பாடு வந்து நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறை எப்படின்னா, அதிகமான ஒரு கொழுப்பு இது உணவுகள் அதிக அடிக்கடி சாப்பிட்றது, அடிக்கடி சாப்பிடும்போது அதிகமடியான பித்தப்பை வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஒபிசிட்டின்னு சொல்கிறோம், அதாவது உடம்பு உடல் பருமன், உடலை வந்து ஆரோக்கியமான ஒரு உடம்பாக ஒரு நல்ல உடற் பயிற்சி அதிகமாக இருந்ததுன்னா அந்த கல்லீர அந்த பித்தப்பை அதிகமாக நல்லா வேலை செய்யும் போது அதில் அதிகமாக பித்த நீர் சேராது, கற்கள் வளர்கிறதை தடுக்கலாம்.
0: நன்றிங்க
2: டாக்டர். இவங்க கேட்ட மாதிரி பித்தப்பையில் வந்து கற்கள் வர்றது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறையை பின்பற்றினா இதை தடுக்கலாம், ஆனாலும் அது அதையும் மீறி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ கற்கள் வந்துச்சு அப்படின்னாலே வந்து மக்கள் என்ன பயப்படுறாங்கன்னா பித்தப்பை எடுக்க வேண்டி வந்துருமோ அந்த மாதிரி பயம் இருக்குது. எல்லா கற்களுக்கும் இந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணுவாங்களா, இல்லை அது எந்த மாதிரி சிகிச்சை முறை, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: அதான் பித்தப்பை வந்து இந்த கற்கள் சொல்லுமே ஒரு இயற்கையாகவே உண்டாகும். இப்போ முக்கியமாக சொல்லப்போனால் கர்ப்ப காலங்களில் வந்து இந்த கர்ப்பப்பை அதிகமாக அது குழந்தையை வந்து உண்டாகும்போது அதிகமாக விரிவடைகிறது. அது வந்து மேலே விரிவடையும் போது பித்தப்பை வரைக்கும் அது விரிவடையும், வயிற்று கீழ் இப்போ பெல்விஸ்லேருந்து அப்டமன் மேலே வரைக்கும் விரிவடை. அப்படிங்கும்போது அது பித்தப்பையை கொஞ்சம் அழுத்தும் போது பித்தப்பை வந்து அதிகமாக பம்ப் பண்ணாமல் கொஞ்சம் செயல்பாடு குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் கர்ப்ப காலங்களில் அந்த பித்த கற்கள் அதிகமாக உண்டாக்குறதுக்கு இயற்கையாகவே உண்டாகும். அது அப்புறம் பித்த அந்த பிரெக்னன்சி கர்ப்ப காலம் முடிந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கற்கள் தானாகவே கரைந்து விடும். இது வந்து இயற்கையாக வரக்கூடியது. மற்ற பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கற்கள்லேயே வந்து தேங்கி அப்படியே பெர்மனண்ட்டாக உண்டாயிருது. ஸோ இந்த இது நம்ம இந்த இதுதான் முக்கியமானது, இந்த கற்கள் உண்டாகிறதுக்கு உண்டானது. அதுக்கு அடுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இரத்த அணுக்கள் அதிகமாக அழியும் போது, அதாவது ஹிமாலயடிக் ஜாண்டிஸ்னு சொல்கிறோம், அப்போம்போது கூட இந்த கற்கள் வந்து இந்த பித்த கற்கள் அதாவது பிக்மெண்டட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன், இது பிக்மெண்டட் ஸ்டோன்ஸ்.
2: எத்தனை வகையான பித்த கற்கள்?
1: அதாவது பித்த கற்கள் மெயினாக மூணு வகைகள் தான் இருக்குது. ஒன்று கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸு, இன்னொன்று வந்து பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ், அது ரெண்டும் இன்னொன்று வந்து மிக்சட் ஸ்டோன்ஸ். மூணு வகைகள் ரெண்டும் கம்பைண்டாக இருக்கும். இந்த கம்பைண்டாக வர்றது பெருவாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது கிருமி பாதிப்பு வரும்போது இந்த மிக்சட் ஸ்டோன்ஸ் வரும். இதுதான் இந்த மூணு பித்த கற்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்.
2: எந்த மாதிரியான கற்கள் ஆபத்தானது அப்படி இருக்கா இந்த வகைகளில்?
1: எல்லா கற்களுமே ஆபத்து தான். ஏன்னா வந்து இயற்கையாக வந்து கற்கள் உண்டாகக்கூடாது. ஏன்னா அந்த கற்கள் வந்து அது நாளடைவில் அந்த பித்த பையை அடைக்கலாம், இல்லாட்டி பித்த குழாயை அடைக்கலாம். பித்த பையை அடைச்சிருச்சுன்னா நமக்கு கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தப்பை வீக்கம், அது ரொம்ப டேஞ்சரஸ். பெர்ஃபரேஷன் வந்து அது சீரியஸ் ஆகி உடனே ஆப்ரேஷன் பண்ண சூழ்நிலை வரும். இந்த பித்த கல் வந்து இதில் அடைச்சிருச்சுன்னா, அதாவது பித்த குழாயில் அடைச்சிருச்சுன்னா மஞ்சள் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் சொல்லுவோம், ஸ்டோன் ரிலேட்டட் சிபிடி ஸ்டோன் ரிலேட்டட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான அது தான். ஸோ இது ரெண்டுமே எல்லா கற்களுமே ஆபத்து தான். அந்த கற்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒரு அது அணுகும் அந்த சிறப்பு என்ன சிறப்பு சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளு அந்த கன்சர்ன்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணோம்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக.
2: இணைப்பில் நேர் இருக்காங்க, பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
3: வீரவனூர்ல
2: இருந்து
3: கணேசன் பேசுறேன்.
2: கணேசன் பேசுறீங்க, கேளுங்க உங்களுடைய கேள்வி.
3: டாக்டர் ஐயா, நம்ம அம்மா வந்து
2: ஐயா உங்களுடைய இனிப்பு தெளிவா இல்ல, நீங்க வந்து நல்ல கவரேஜ்.
3: நம்ம நம்ம நம்ம உடம்புல தானம் கொடுக்கிற ஒரு பகுதியில் கல்லீரல்ங்கிறது வருமா டாக்டர்?
1: வரும் ஐயா, கல்லீரல் வரும்.
3: அந்த கல்லீரலோட அந்த கணையம் பித்தப்பை இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா ஐயா மறுபடியும்?
1: இல்லை அது தேவைப்படாது. கல்லீரலுக்கு வந்து நமக்கு இது மட்டும், கல்லீரல் மட்டும் பயன்படுத்தலாம், பித்தப்பை வந்து அப்புறம் கணையத்தையோ திருப்பி பயன்படுத்துறது இல்லை.
3: கிடையாது. என்ன ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.

0: டாக்டர், இப்போ பித்தப்பையில் கல் இருந்துச்சு அப்படின்னா அது மஞ்சள் காமாலையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்த அளவுக்கு இருக்குது?
1: ஆமாம், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பித்தப்பை கற்கள் வந்து அது சைஸ் நிறைய வேறுபாடு இருக்குது. அது சாதாரண அந்த மணல் மாதிரி இருக்கிறதுலேருந்து அதிகப்படியான 10 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவு கூட அந்த பித்த கற்கள் உண்டாகும். சிறிய பெரிய கற்கள் பொதுவாக சைலண்ட்டாக தான் இருக்கும். நம்ம இந்த சிறிய கற்கள்லாம் வந்து அதிக பிரச்சனை உண்டு. ஏன்னா அது ஸ்லிப்பாகி பித்த குழாய்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்செப்டிவ் ஜாண்டிஸ் வந்துடும். பெரிய கற்கள் பெரும்பாலும் அது வந்து சைலண்ட்டாகவே இந்த பித்தப்பையிலே இருக்கும். ஆனால் பித்தப்பையில் வந்து இருக்கிற

0: கூட அந்த பித்த கற்கள் உண்டாகும். சிறிய பெரிய கற்கள் பொதுவாக சைலண்ட்டாக தான் இருக்கும். நம்ம இந்த சிறிய கற்கள்லாம் வந்து அதிக பிரச்சனை உண்டு, ஏன்னா அது ஸ்லிப்பாகி பித்த குழாய்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்செப்டிக் ஜாண்டிஸ் வந்துடும். பெரிய கற்கள் பெரும்பாலும் அது வந்து சைலண்ட்டாகவே இந்த பித்தப்பையிலே இருக்கும். ஆனால் பித்தப்பையில் வந்து இருக்கிற பெரிய கற்கள் வந்து நாடில் பித்த புற்றுநோயாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: அப்படி இருக்குது இல்லையா? இப்போ இணைப்பில் நேர் வராங்க, பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: லைவ் செஷன் போயிட்டு இருக்கு, நாங்கள் அதில் கால் பண்ணி பேசலாம்னு கால் பண்ணி.
1: நேர்களையே, நம்ம ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் கணையம் பித்தப்பையில் ஏற்படுற பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நேர்முகத்தில் பங்கேற்றுட்ருக்காங்க டாக்டர் கந்தசாமி என்கிற குமார் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை நேரலையில் கேட்டு தெளிவுபெறலாம். இப்போது மஞ்சள் காமாலை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு நோய் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உள்ளுறுப்பில் ஏதோ ஒன்று நடக்குது, அதோடைய வெளிப்பாடாக கூட அந்த மஞ்சள் காமாலையை நம்ம பார்க்குறோம். அந்த மஞ்சள் காமாலை அப்படின்னா என்ன, அதோட வகைகள் எத்தனை இருக்குது, ஸ்டேஜஸ் எப்படியெல்லாம் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும், வெளி அறிகுறிகள் எதுவுமே தெரியாமலும் இந்த மஞ்சள் காமாலை இருக்குமா, இது பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: இது நல்ல கேள்வி. இது என்னென்னா மஞ்சள் காமாலைங்கிறது இந்த பித்தம் என்று சொல்லக்கூடிய பிலிரூபின், அதாவது பிக்மெண்ட் சொல்கிறது, அதாவது ரத்த அணுக்கள்லாம் வந்து அது உள்ளே தான் அந்த பிலிரூபின் அந்த பிலிவர்டின்ங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்குது. இது இரத்த திட்டுக்கள், அதாவது ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இரத்த திட்டுக்கள் வந்து 120 நாளைக்கு ஒரு தடவை அது அழிஞ்சு புதுசான ஒரு இரத்த திட்டுக்களாக உண்டாகும். இந்த அழிகிற இரத்த இந்த ஆர்பிசியோடைய பை ப்ராடக்ட் தான் இந்த பிக்மெண்ட்ஸ், பைல்ஸ் பிக்மெண்ட்ஸ் இது. ஸோ இந்த பிலிரூபின்ங்கிறதெல்லாம் இது வந்து இரத்தத்தில் இருந்து அது மெயினாக வந்து அது மண்ணீரல் தான் அதை வந்து இந்த டேம் எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஃபேக்ட்ரி மாதிரி அதெல்லாம் அழித்து அதிலேருந்து உள்ள பிக்மெண்ட்ஸ் எல்லாம் கல்லீரலுக்கு வந்து அந்த கல்லீரல் என்னென்னா அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து மாற்றிடுது, யூரோபிலினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுது, மாற்றி அது மோஷன்லையும் யூரின்லையும் வெளியேறிடுது. இதுதான் நம்முடைய இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடு. இது என்ன, இதில் வந்து என்ன பலவேறு ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து லிவருக்கு முந்தின ஸ்டேஜ், அப்புறம் லிவரில் உள்ள ஸ்டேஜ், லிவருக்கு பின்னாடி உள்ள ஸ்டேஜ், இது மூணு ஸ்டேஜ் தான். லிவருக்கு முந்தின ஸ்டேஜில் தான் அந்த இரத்த அணுக்கள் வந்து அதிகமாக இரத்த அணுக்கள் அழியப்படுகிறது அப்படின்னா பிலிரூபின் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். ஸோ அப்பவும் மஞ்சள் காமாலை வரும், ஏன்னா அந்த அளவு பித்தத்தை வந்து ஈரலால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஹிமாலைட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம், அது ரத்தம் அழியக்கூடிய ஜாண்டிஸ், அது இரத்த அணுக்கள் அணியக்கூடிய ஜாண்டிஸ், அது ஹிமாலைட்டிக் ஜாண்டிஸ், அது ப்ரீ ஹிப்பாட்டிக் ஜாண்டிஸ்ன்னு கூட சொல்கிறோம், இல்லை லிவருக்கு முந்தின ஸ்டேஜ். அடுத்தது வந்து லிவருக்கு உண்டான ஹிப்பாட்டிக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம், அது வந்து ஹிப்பாட்டோ செல்லுலர் ஜாண்டிஸ். லிவர் வந்து டேமேஜ் ஆகி அதனால் இந்த இது பித்த இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த வரக்கூடிய பித்தங்கள்லாம் இரத்தத்திலே தேங்கி வரக்கூடிய ஹிப்பாட்டோ செல்லுலர் ஜாண்டிஸ் சொல்லுவோம். இது வந்து செகண்ட் ஜாண்டிஸ். தேர்ட் ஜாண்டிஸ் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, பித்தத்துக்கு வெளியில் உள்ள பித்த குழாய்கள், அதில் நான் சொன்ன மாதிரி பித்த கல்கள்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தால் பித்த நீர் பாதை வந்து அடைச்சிருச்சுன்னா அது வந்து போஸ்ட் ஹிப்பாட்டிக் ஜாண்டிஸ். இது வந்து அதுதான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். இது மெயினாக வந்து சர்ஜிக்கலாக தான் நம்ம பண்ண முடியும். இது என்னதுன்னா மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஜாண்டிஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காரையால் போய் மருந்து குடிச்சு எல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கேங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இப்படி தான் திங்க் பண்ணுங்க. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை, ஏன்னா அது வந்து விஞ்ஞான முறையாக நம்ம எதுவுமே இப்போ எல்லாம் விஞ்ஞான முறை என்னெல்லாமோ பண்ணிட்டுருக்கு. முன்னாடி சாதாரண தொலைபேசியில் பேசியிருந்தோம், இப்போ கைபேசி வந்துருச்சு. அதே மாதிரி இது சயின்டிஃபிக்காக விஞ்ஞான முறையில் எந்த ஸ்டேஜில் இந்த ஜாண்டிஸ் வருதுங்கிறது ஒரு மருத்துவரால் தான் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி அதுக்கு நிறைய பரிசோதனைகள் இருக்குது. இது ப்ரீ ஹிப்பாட்டிக் ஜாண்டிஸா, ஹிப்பாட்டிக் ஜாண்டிஸா, போஸ்ட் ஹிப்பாட்டிக் ஜாண்டிஸாங்கிறத பல்வேறு இரத்த டெஸ்ட்கள், ஸ்கேன் இப்படி மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெஸ்ட்டில் தான் அது கண்டுபிடிக்க முடியும். அதுவும் முக்கியமாக இது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் சிறந்த முறை. இல்லாட்டி என்னென்னா சில ஜாண்டிஸை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் பெரும்பாலும் பேஷண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வரும், எல்லாம் அங்கங்கள பச்சளை மருந்து அது இதெல்லாம் சாப்பிட்டு.
1: பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை அப்படின்னாலே நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை பரிசோதனை முறைகள் இருக்குது, இத்தனை ஸ்டேஜ் இருக்குது, இந்தந்த அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்படிலாம் சொல்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்தில் தான் வந்து இது கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது. இது எந்த அளவு ஆபத்து டாக்டர் அவங்க?
0: கண்டிப்பாக இது வந்து எங்கிட்ட பேஷண்ட்ஸ் வர்றது எல்லாமே சிலதை வந்து இந்த நாட்டு மருந்துகள், அது மாதிரி கை மருந்துகள், அப்புறம் வந்து மருத்துவரே இல்லா படிக்காத குவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்கக்கிட்ட போய் இந்த மருந்து எடுத்துகிட்டு அங்கே நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது பெரும்பாலும் இதை அப்ரோச் பண்ணதுக்கு காரணம் என்ன,

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 5:32 நிமிடம். ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கல்லீரல் கணையும் பித்தப்பையில் ஏற்படுற பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி நேரலையில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் கந்தசாமி என்கிற குமார் அவர்கள். நேர்களை நீங்களும் உங்களோட சந்தேகங்களை நேரலையில் கேட்டு தெளிவுபெறலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கள். யார் எங்கிட்ட பேசுகிறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: கல்லீரல் பத்தி இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா?
1: ஆமா, நம்ம கூட டாக்டர் இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்கமா?
2: நாங்க மேட்டூர்.
1: மேட்டூர்ல இருந்து
2: காளீஸ்வரி.
1: காளீஸ்வரி, கேளுங்கமா.
2: ஹலோ.
3: ஆ, சொல்லுங்கமா.
2: இந்த கல்லீரல் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? எனக்கு வந்து வீங்கிருக்கு.
3: ம்,
2: அது வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்தா இப்ப 2 வருஷத்துக்கு முன்ன நான் ஸ்கேன் எடுத்தேன் ஆர்த்தியில.
3: சரி,
2: அவங்க என்ன சொன்னாங்களா, லைட்டா இல்ல வீங்கிருக்க மாதிரி, கொழுப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தந்தாங்க.
3: ஃபேட்டி லிவர்.
2: ஆமா.
3: ம்,
2: அதுக்கு மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரான? மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு வயிறு ஊதுது, மூச்சு முட்டிக்கிட்டு வருது.
3: சரி, உங்க எடை, உடல் எடை எவ்வளவு இருக்கு?
2: மொத்தம் 62 கிலோ.
3: அதான், உயரத்துக்கு ஏத்த எடை இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு வராது. இந்த உங்களுக்கு கரெக்டாக ஒரு 62 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து 162 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி இருந்துச்சு, அதை விட நீங்கள் அதிகமான எடை இருந்ததுன்னா உடலில் வந்து
2: அதே மாதிரி நாங்கள் ஆர்த்தில ஸ்கேன் எடுத்தோம்.
3: சரி,
2: லெஃப்ட் சைடு வந்து எனக்கு 3.8% தான் இருந்தது.
3: சரி,
2: இங்கோடி வலது சைடு வந்து 3.9% சதை கொஞ்சம் கூடுதல் இருக்குன்னு சொன்னாங்க.
3: அதான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், அதாவது லிவரில் கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. உணவு பழக்கங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு உடல் பயிற்சி, அப்புறம் அதுக்கு சில மருந்துகள் இருக்கிறது. இந்த லிவரில் உள்ள ஃபேட்டு அது சம்மந்தமாக நிறைய பரிசோதனைகள் செய்து அதற்கு உண்டான சிகிச்சை, சிறப்பு சிகிச்சை மருத்துவர்கிட்ட எடுத்துட்டு, அதாவது கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் ஆர் ஹெப்படாலஜிஸ்ட், அதாவது கல்லீரல் சிகிச்சை நிபுணர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நன்றிமா. டாக்டர், இவங்க கேட்டாங்க இல்லையா, கல்லீரல் ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் வந்து முன்னாடி நம்ம கேட்டோமானே தெரில, என்ன இப்போ அடிக்கடி கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். எதனால இந்த ஃபேட்டி லிவர் வர்றது?
3: அதான் லிவரில் நமக்கு உடல் இது வந்து பருமன், அது தான் முக்கிய காரணம். இந்த சில பேருக்கு லீன் லீனாக இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும், ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும். இது காரணம் என்னென்னா, கல்லீரல் தான் நமக்கு வந்து உணவு, எந்த உணவு சாப்பிட்டாலும் முதல்ல அதை ப்ராசஸ் பண்ணப்படுறது கல்லீரலில் தான். கல்லீரலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அந்த ஃபேட் வந்து அதிகமான கல்லீரலில் வந்து டெபாசிட் ஆகிருது. இதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது மருந்துகள் உட்கொள்றது, நம்ம லிவர், அதாவது டாக்ஸிக் அதை ஹெப்படைட்டிஸ்னு சொல்கிறார், லிவரை பாதிக்கக்கூடிய மருந்துகள் உட்கொள்கிறது, அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான உணவு எடுத்துக்கிறது நம்ம தேவைக்கு அதிகம். நம்ம வந்து இப்பொழுது காலகட்டத்தில் வந்து நமக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிகப்படியான உணவுகள் எடுத்துக்கிறது தான் இதுக்கு மெயின் காரணம். சரியான உடல் பயிற்சியும் இல்லை, நம்ம உண்ணுற உணவுக்கு ஏற்ற போல் நமக்கு உடல் உழைப்பு இல்லை, அதுதான் வந்து பெரும்பாலுமான இப்போ வந்து இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்கவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகியிருக்கு. பேண்டமிக்னு சொல்கிறோம், அதுதான் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது. இப்போ மேஸ் செல்டுன்னு மாறியிருக்கு, மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஸ்டியாட்டாடிக் ஹெப்படைட்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப உண்மையிலே ஒரு பிரச்சனை தான். எப்படின்னா

0: இது வந்து இதுதான் வந்து நமக்கு சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஹைப்பர் லிப்பிடீமியா, கொழுப்பு அதிகமான உள்ள பிரச்சனை, ஒபிசிட்டி, அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து லிவர் ஹெப்படோசெல்லர் டிசீஸ், அதாவது ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ் அண்ட் ஹெப்படோசெல்லர் கார்சினம், அதாவது கேன்சர் வர வரைக்கும் இந்த பிரச்சனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சாதாரண முன்னாடிலாம் ஃபேட்டி லிவர் வந்து மருத்துவர்களே வந்து இது ஃபேட்டி லிவர் ஒன்றும் இல்லை, இது எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்கேன் போகும்போது ஃபேட்டி லிவருங்கிறது ஒரு காமன் என்டிட்டி அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அது கிடையாது. லிவர் கூட வந்து அந்த ஃபேட் டெபாசிட் ஆகும்போது அது வந்து பிற்காலத்தில் வந்து பிரச்சனை விளைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் தகுந்த ஆலோசனை பெற்று அது வந்து சாதாரண ஃபேட்டி லிவராகவே இருக்குதா இல்லாட்டி அதிக அடுத்த ஸ்டேஜுக்கு போகுதா, நாலு ஸ்டேஜ் இருக்குது இந்த லிவருடைய டேமேஜில். அது ஆரம்ப கட்டம்தான் ஃபேட்டி லிவர். ஸோ அடுத்த கட்டம்னா ஃபைப்ரோசிஸ் F1, 2, 3, 4 அப்படி வரைக்கும் போகலாது. இது ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை ரிவர்ஸல் ஆகும். F2 வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிடுச்சுன்னா அது ரிவர்ஸல் ஆகவே ஆகாது. F3, F4 ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்கோம், அதுதான் சிரோசிஸாக மாறி அதாவது கல்லீரல் வந்து சுருங்கிறதுன்னு அர்த்தம். அது முதல்ல ஃபேட்டி லிவர் அந்த அம்மா சொல்கிறாங்கல்ல வீங்கி இருக்குது, இந்த முதல் கட்டத்தில் வீங்குது. அடுத்தது வந்து என்ன, அதிகப்படியான கொழுப்பு சொல்லும்போது உடம்புல் பருமனாகிற மாதிரியே கல்லீரலும் பருமனாகுது. ஒரு கட்டத்தில் அது அப்புறம் சுருங்க ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து அது சரியான வேலைப்பாடுகள் செய்ய முடியாதனால பலூனிங் ஆஃப் ஹெப்படோசிஸ், பலூன் மாதிரி ஆயிரும். செல்ஸ் எல்லாம் வந்து பலூன் மாதிரி வீங்கி அப்புறம் அது தாக்கு பிடிக்க முடியாமல் அது வந்து உடஞ்சி அது சிரோசிஸ், ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸாக மாறிடுது. இதுதான் காரணம் ஃபேட்டி லிவர் வருது. இது
1: இணைப்பில் நேர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் பெருமாள்புரத்துலேருந்து மிஸ் கோமதி பேசுகிறேன்.
1: கோமதி பேசுகிறீங்களா?
2: ஆமாம்.
1: சரி, உங்களுடைய கொஸ்டினை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம்.
2: ஆ, ஓகே,
0: பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இயற்கையான பிரெக்னன்சியே வந்து லிவரை பாதிக்கும். அது வந்து ஸ்டேஜ் 1, அதாவது ஹைப்பரமிசிஸ் கிராவிடோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதிகப்படியான வாந்தி எடுக்கிறது கூட கல்லீரல் பாதிப்பில் ஒரு அறிகுறி தான். அது வந்து இயற்கையாகவே அது சரியாயிரும், ஹார்மோன் பிரச்சனையெல்லாம் வரக்கூடியது. அடுத்தது வந்து தேர்ட் ஸ்ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு இந்த எக்லாம்சியா அந்த மாதிரி சொல்லக்கூடிய அதிகப்படியான ப்ரெஷர், உடம்பு பருமன், அது சரியாக நீர் போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை கூட அந்த கல்லீரல் பாதிப்பு தான். அடுத்தது ஃபேட்டி லிவர் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம், அது ரொம்ப டேஞ்சரான ஒரு காலகட்டம். அடுத்து ஹெல்ப் சின்ட்ரோம்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சிக்கே உண்டான ஒரு இது, எல்லாருக்குமே ஏதாவது எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ப்ரெக்னென்சியில் இயற்கையாகவே நமக்கு உள்ள வரக்கூடிய பாதிப்பு. ஆனால் அது போக நமக்கு வந்து மற்ற கிருமிகளால் ஹெப்படைட்டிஸ்னால் வரலாம், இல்லாட்டி கால்ஸ்டோன்னால் வரலாம், இல்லாட்டி மற்ற வில்சன் டிசீஸ் அப்படி பலவிதமான மெட்டபாலிக் டிசீசஸும் இருக்குது. இதுவும் வந்து கல்லீரலில் பாதிக்கக்கூடிய எஸ்பெஷலி இந்த கருவுற்ற தாய்மார்களுக்கு ஜாண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி காரண தருணங்களும் இருக்குது. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொன்னான்னா நம்ம ரெகுலர் செக்அப் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு முதல்ல நமக்கு எல்லாமே இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா தாய்மார்களுமே கருவுற்ற தாய்மார்கள் வந்து ரெகுலராக செக்அப் ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன், அப்புறம் அவங்களுடைய அதை எல்லா உணவு பழக்கங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கட்டுப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறையை பண்ணனா நிறைய நோய்களை தடுக்கலாம். முக்கியமாக ஹெப்படைட்டிஸ்ங்கிறது சாதாரணமாக நம்ம தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய இது நோய். அதனால் தண்ணீரை வந்து நல்ல சுத்தமான தண்ணீரை இந்த முக்கியமாக கருவுற்ற காலங்களில் சுத்தமான உணவு பழக்கங்களை மேற்கொண்டாலே இந்த ஹெப்படைட்டிஸ் வர்றதை வந்து தடுத்துடலாம் எல்லா மற்ற ஜென்ரல் பாப்புலேஷனை போல். அது போக நம்ம அந்த ஓவர் வெயிட், அப்புறம் யூரினில் அல்புமின் வர்றது இப்படிங்கிற ஒரு ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவையான சத்துப்பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கிறாங்கிறதையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த மாதிரி வர்றதை தடுக்கலாம்.
2: ஓகே சரி. இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் பிரெக்னன்சில எப்படி சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்?
0: ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து நான் கண்டிப்பாக பண்ணலாம். இது நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைப்ரோ ஸ்கேன் ஆரம்ப கட்டத்திலேயே பண்ணிட்டோம்னா வந்து அந்த லிவர் வந்து சாதாரணமாக கல்லீரல் ஏற்கனவே ப்ரெக்னன்சியில் பாதிக்கப்படுது. அதனால் வந்து ஃபைப்ரோ ஸ்கேன் சில சமயத்தில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கூட வரலாம். சில சமயத்தில் வந்து கல்லீரல்

0: ஏற்கனவே பாதிச்சு இருப்பாங்க, அதாவது லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களும் ப்ரெக்னன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ரோஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபைப்ரோசிஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சினா இது வந்து நிறைய ஸ்டடீஸ் சொல்லுது, ஃபைப்ரோஸ்கேன் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்ட்லேயே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மேற்கொண்டு மேலே நிறையா ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து இந்த ஃபைப்ரோஸ்கேனை வந்து பல விதமான காலகட்ட இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் இந்த ஃபைப்ரோஸ்கேனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட்டு, ரொம்ப அற்புதமான. இது என்னென்னா நமக்கு ஜஸ்ட்டு ஒரு வச்சு பார்த்த உடனே நம்ம லிவருடைய தன்மை என்னங்கிறது, அதில் ஃபேட் அதிகமாக இருக்கா ஃபைப்ரோஸ் அதிகமாக இருக்கான்னு ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்க கட்டத்தில் வந்து லிவர் வந்து பலவித சினாரியோஸ், அதாவது இது கர்ப்ப காலம் மட்டும் இல்லை, அந்த ட்ரக்ஸு நிறைய எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபி எடுக்கிறவங்க, அடுத்தது ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஃபிட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்க, அடுத்தது இந்த சோரியாசிஸ் மூலம் ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட், எந்தெந்த மருந்துகள் வந்து கல்லீரல் பாதிக்குமோ அவங்களுக்கு எல்லாமே முன்னக்கூட்டியே ஃபைப்ரோஸ்கேன் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மருந்துடைய தாக்கத்தை வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஃபைப்ரோஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட். நமக்கு வந்து ஆரம்ப இதை வந்து நாங்கள் நிறைய ஒரு கேம்ப் கூட நடத்தியிருக்கிறோம். இது பெரிஃபெரியில் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் போய் அங்கே வந்து ஒரு சிம்டம்ஸுமே இல்லாதவங்க அவங்களுக்கு பண்ணால் கூட ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஃபைப்ரோஸ்கேன் எல்லா சில இடங்களுக்கும் ஆரம்ப சுகாதார மையங்கள் இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு ஆரம்ப கட்டத்தில் மக்களுடைய இந்த கல்லீரல் பாதிப்பை எளிதில் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
1: நிறைய டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு, பரிசோதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் ஃபைப்ரோ ஸ்கேனிங் அப்படிங்கிறது வந்து இந்த கல்லீரல் சம்மந்தமான நோய்களை நம்ம தொடக்க காலத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் நேயர் இருக்காங்க, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்கள், யார் எங்கே பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுகிறேம்மா.
1: உங்களுடைய சந்தேகங்களை.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். வணக்கம் தாமஸ்
2: சார். அதாவது எப்படின்னா நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா, இந்த ஹெபடைட்டிஸ் சின்னு ஒரு நோய் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா.
2: அது வந்தவங்களுக்கு வந்து லிவர் கேன்சர் வருதுங்கறாங்களா? அது எப்படி சார், அது உண்மைதானா? அது எப்படி? எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு அப்படி வந்து, நான் எனக்கு
0: நல்ல கேள்வி இது,
2: ப்ராப்ளம் இருந்தது அதனால எனக்கு லிவர் கேன்சர் வந்திருக்கு.
0: ஆமா ஆமா, நல்ல கேள்வி.
2: லங்ஸ் கேன்சர், நுரையீரல் கேன்சர்.
0: இல்ல இல்ல, அதாவது ஹெபடைட்டிஸ் பி அண்ட் சி இதுதான் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு லிவரை தாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள். இந்த ரெண்டு கிருமிகளுமே கல்லீரல் கேன்சர் உண்டாக்கக்கூடிய தன்மை உடையவை. அதனால தான் வந்து ஹெபடைட்டிஸ் பிக்கு வந்து நமக்கு தடுக்கிறதுக்கு வந்து இது நமக்கு தடுப்பூசிகள் வேக்சின் இருக்குது. அதனால் ஆரம்ப பிறந்த உடனே இந்த குழந்தைகளுக்கு போட்டுட்டோன்னா அந்த ஹெபடைட்டிஸ் பிங்கிற கிருமியிலேருந்து தாக்கிக்கலாம், அதனால் லிவர் கேன்சரை தடுக்கலாம். அடுத்தது ஹெபடைட்டிஸ் சி வந்து அது வந்து அதை விட கொடூரமான கிருமி என்னதுன்னா அதுக்கு வேக்சினே கிடையாது, அது தடுக்கும் முறைகள் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால என்ன பண்ணுறது?
2: சி சி ஃபார் கேரட், கார், அதுக்கு அது கிடையாது.
0: ஆமா, சி ஹெபடைட்டிஸ் சி. அந்த ஹெபடைட்டிஸ் சி வந்து
2: பி கூட கொஞ்சம் பரவாயில்லைங்கிறீங்க.
0: பி வந்து நமக்கு ஆரம்ப கட்டத்திலே நமக்கு வேக்சின் இருக்கு, அதனால நம்ம தடுத்துடலாம். சியை வந்து தடுக்க முடியாது, ஆனால் அதுக்கு மருந்துகள் இருக்கு, ஆன்டி வைரல் மருந்துகள் இருக்கு. அது ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு வந்து சிறந்த மருத்துவ
2: சிகிச்சைகள்.
0: இந்த கல்லீரலுக்கும் நுரையீரல் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கே தவிர கல்லீரல் தாக்கும் போது நுரையீரல்ல செகண்டரி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: சரி சார். அப்பனா அதுல வந்து இன்க்யூரபிள் தான், நம்ம வந்து தடுக்க முடியாது, சரியில்லாத தவிர்க்க முடியாதுதான், சரியாக்க முடியாதது.
0: அப்படி இல்லை, நமக்கு வந்து இப்போல்லாம் வந்து நவீன மருத்துவங்களில் வந்து சாத்தியமில்லாத எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. அதனால தான் விஞ்ஞானத்தை நம்ம ரொம்ப நம்புகிறோம், அது நமக்கு உதவியாகவும் இருக்குது. சமீபத்தில் நமக்கு வந்து கோவிடில் கூட அதை பார்த்தோம், ஏகப்பட்ட கோவிட் பாதிப்பு கூட கோவிட் சிகிச்சை முறைகளை நம்ம வந்து அதை தப்பிச்சிட்டோம் கேட்டிங்களா. அது வேக்சின் மூலமாக தான் பெரும்பாலும் நடந்தது. அது மாதிரி இதே இதுக்கும் வந்து நமக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குது. ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த கேன்சர்லேருந்து அந்த ரிசெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பகுதி மட்டும் கல்லீரல் பார்த்துன்னா அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு க்யூர் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய மருந்துகள் இருக்குது நமக்கு வந்து லிவருடைய தாக்கக்கூடிய கேன்சருக்குன்னு சிகிச்சை முறையில். ஆன்காலஜிலேயும் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் மெடிக்கல் கேரும் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இதை பற்றி நீங்கள் ரொம்ப இதை பற்றி ஐயோ நமக்கு கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற தன்மையே இல்லை. இப்போ இப்போ வந்து அதுக்கும் மேலே நமக்கு அவங்களுக்கு உயிர் வாழ்றது வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
2: அதான் அந்த கேன்சர் இருந்தாலும் அதன் மத்தியிலையும் அதையும் நம்ம எப்படி சுகர்ல எல்லாருமே மாத்திரை சாப்பிட்டு

0: இருக்கிறாங்களோ அத மாதிரி.
1: ஆமா
0: சரி சார், ரொம்ப சந்தோஷம்,
1: ரொம்ப நன்றி,
0: சிறப்பான தகவல் சொன்னீங்க, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
2: டாக்டர், அவங்க வந்து ஹெப்படைட்டிஸ் பற்றி கேட்டாங்க இல்லையா. நம்ம ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம், ஆனால் அதில் வந்து வகைன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ வரைக்கும் இருக்குது. அது வந்து நீங்கள் இப்போ பியும் சியும் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படிலாம் சொன்னீங்க. இதில் வந்து எதுக்கெல்லாம் தடுப்பூசிகள் இருக்குது, பொதுமக்கள் எது எந்த வகையான ஹெப்படைட்டிஸில் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும்.
1: அதாவது இது எல்லாமே ஹெப்படைட்டிஸ் லிவர்லேருந்து நம்ம தற்காத்து கொள்ள தான் வேணும், இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் முக்கியமாக வந்து ஏ அப்புறம் இ இந்த ரெண்டு வைரஸ்களும் வந்து தண்ணீர் மூலமாக தான் பரவுது. தண்ணீர், அதாவது சுத்தமில்லாத உணவுகள், அது ஃபீக்கோ ஓரல் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து ரெண்டுக்குமே சுத்தமான சுகாதாரமான இதை ஒழுக்கு இதை கடைபிடிச்சோன்னா இது ரெண்டு இதுவுமே தடுக்கலாம். அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோன்னா முக்கியமாக நமக்கு இந்த தாமிரபரணி இந்த பெல்ட்டிலேருந்து தான் நிறைய ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் ஜான் நான் இப்போ தான் நிறைய கேஸுகள் பார்த்தேன். அது வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை வந்து அதிகமான கவனம் எடுத்து அந்த இதில் செயலாற்றும். எப்படின்னா நமக்கு வந்து இந்த கழிவு நீர்கள்லாம் நிறையா இதில் சேருது, இதில் ஆற்றுகள் நம்ம ஆறு, அடுத்தது கால்வாய்கள், அப்புறம் மக்கள் தண்ணீர் குடிக்கிறத வந்து தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கூடான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, தண்ணீரை வந்து ரொம்ப நிறைய குடிக்கிறது நம்ம தண்ணீர் தான். ஆகவே தண்ணீரை வந்து நம்ம சுத்தமான தண்ணீர் தான் குடிக்கணும், அதில் வந்து நம்ம என்ஷூர் பண்ணியே ஆகணும். அதில் வந்து என்ன பெரும்பாலும் தண்ணீர் வந்து நமக்கு டேப் வாட்டர் அப்படிலாம் வர்றது வந்து நமக்கு சுத்திகரிப்புட்டு வருது, இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அடுத்தது கொதிக்க வச்சு நம்ம ஆற வச்சுட்டோம்னா அதில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கிருமிகளுமே அழிஞ்சிடும். டைஃபாய்டு, காலரா, அப்படி பல நோய்களும் லிவருக்கு இந்த ஜாண்டிஸ் உண்டாக்கூடிய கிருமிகள் நம்ம அழிச்சிடலாம். ஏன்னா அதனால் அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஏதாவது ஆர்வோ வட்டரோ இல்லாட்டி நம்ம மற்ற ஃபில்டரோ அதுக்கு அவங்கவுங்க ஃபெசிலிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம சிம்பிளானா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடித்தாலே இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இயை சரி பண்ணிடலாம். பிக்கு வந்து வேக்சின் இருக்குது, சிக்கு வந்து மருந்துகள், ஸ்ட்ராங்கான மருந்துகள் கொடுத்து அதை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏபிசி டி வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வர்றவங்களுக்கு தான் டி வரும், தனியாக வரவே வராது. அதனால் பி இருக்கிறவங்களுக்கு தான் பிக்கு நம்ம வேக்சின் போட்டுட்டோன்னா டியை தடுத்துடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது, சிறப்பான சிகிச்சை முறைகளும் இருக்குது.
2: நேர் இணைப்பில் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம், சாலையத்திலேருந்து சரவணன் பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்க சரவணன்.
3: சார், நீங்கள் இந்த உடல் அலர்ச்சி அண்ட் டயர்ட்னஸ் அப்புறம் மஞ்ச காமாலை இதெல்லாம் வந்து கல்லீரலோட ஒரு நோய் வெளிப்பாடுன்னு
1: சொன்னீங்க.
3: பட் இதெல்லாம் வந்து கூகுள்ல இல்ல சாட் ஜிபிடில போட்டோம்னா கேன்சர் அப்படின்னு வருது. எதை போட்டாலுமே கூகுள்ல கேன்சர் அப்படின்னு தான் காமிக்குது. கேன்சருக்கும் அது ஒரு அறிகுறியா இருக்கலாமா சார்?
1: இருக்கலாம். அதாவது எல்லா நோய்களுக்குமே நமக்கு வந்து பெரும்பாலும் நமக்கு உடல் டயர்ட்னஸ் ஃபீவர் இதெல்லாம் வந்து காமன் வெளிப்பாடுகள் தான். ஆனால் ஒருத்தருக்கு வந்து நம்ம லிவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேட்டரி டவுன் ஆனால் நமக்கு வீக்னஸ் எல்லாம் டயர்ட்னஸ் வரத்தானே செய்யும். அதனால தான் வந்து இது சிம்பிளான ஒரு நமக்கு ஒரு அணுகுமுறை, நமக்கு வந்து ஒரு அப்ரோச் பண்ணி பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சோம். கேன்சர் வந்து நமக்கு என்ன சொல்கிறதுன்னா பல விதமான வெளிப்பாடுகள் இருக்கும். ஏன்னா அது எந்த உறுப்பை பாதிக்குதோ அந்த மாதிரி கேன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின் அதே சோர்வு தான், அப்புறம் பாடி பெயின் இல்லை போன் பெயின் அந்த மாதிரி வரும், இல்லாட்டி சைலண்ட்டாகவே இருக்கும். பெரும்பாலும் கேன்சர் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும், நம்மளால் கண்டுபிடிச்சா தான் உண்டு. அப்புறம் பெயினாக இருக்கும், எந்த இடத்துல உறுப்பு பாதிக்கிறோம் அந்த மாதிரி பெயின் தான் இருக்கும். நீங்கள் சாட் ஜிபிடி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இது நமக்கு வந்து அணுகுமுறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தெளிவு பெறதுக்கு கெடுக்கலாமே தவிர அது ஒரு தீர்வாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சாட் ஜிபிடி உங்களுக்கு ஒரு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது உலகம் முழுக்க உள்ளதை எடுத்து கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து அதுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கிறது கண்டிப்பாக அதை நான் கம்ப்ளீட்டாக அதை டிபெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. சில பேர் இப்போ இதை பற்றி யூடியூப்பை பார்த்தே டெலிவரி கண்டக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதெல்லாம் ஒரு என்ன ஒரு பயங்கரமான முயற்சிகள்லாம் எடுக்காமல் நமக்கு வந்து ஆலோசனை பெறுறதுக்கு பல இடங்கள் இருக்குது, அரசு மருத்துவமனைகள் இருக்குது. எதுக்கு நமக்கு வசதிக்கு எடுத்தாப்புல உடனே அணுகுமுறை வந்து நம்ம டாக்டரை அப்ரோச் பண்ணி தான் பண்ணணுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இதாக கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ரிப்பேர் பண்ணுறதில்ல, ஒரு எக்ஸ்பர்ட்டால் ஒரு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சென்டருக்கு தான் போகணுமே தவிர, ஒரு கத்துக்குட்டிகளாக இந்த மாதிரி யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் நமக்கு அது எவ்வளோ

0: டேஞ்சரானது நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது ரொம்ப சில பேர் இப்போ இதுலாம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு தாழையத்துலேயே ஒரு பேஷண்ட் என்ன பண்ணார்னா அவரே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் மட்டும் இல்லாமல் இந்த மிளகு அது இதெல்லாம் அரைச்சி இன்னொருத்தர் கொடுத்துட்டார் நிறைய என்ன ஆகுதுன்னு பார்க்கமேன்ட்டு. அப்புறம் அது உயிர்க்கே ஆபத்தாக முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு விஷ பரீட்சைகள்லாம் மேற்கொள்ளாமல் சிறந்த ஆலோசனை பெற்றுக்கிறது தான் நம்ம ஆரோக்கியமான அணுகுமுறை.
1: அப்புறம் சார், மேலும் அந்த காரையாரில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல,
0: ஆமாம்,
1: பட் ஆனால் நிறைய பேர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஆகி நல்லாயிருதுன்னு வராங்க, அது எப்படி? அப்போ
0: அதான் கரெக்ட். அதாவது ஹெப்படைட்டிஸ்ங்கிறது வந்து இயற்கையாகவே அது வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக், அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ இந்த ரெண்டு வைரஸ்களும் நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து ஆரோக்கியமான உணவு சுத்தமான உணவு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிடும். அது பெரும்பாலும் அதுக்கு வந்து சரியான இன்னும் வரைக்கும் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இக்கு வந்து கம்ப்ளீட் அந்த வைரஸ் அழிக்கலுக்கு கூடிய மருந்துகள் கிடையாது, கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நம்ம கீழாநெல்லி அரைச்சி கொடுக்குறதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி குடிக்க அது வந்து கூட இப்போ வந்து நமக்கு அது எவ்வளவு தூரம் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கீழாநெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதானே தவிர அது குடிக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து சிம்பிளாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல ஆரோக்கியமாக நல்ல தண்ணீர் குடித்து அப்புறம் உணவுகள் நல்லா எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ இப்போ ரொம்ப சாப்பிட முடியாமலன்னா குளுக்கோஸ் ஏற்றிக்கலாம். இப்படி பண்ணாலே 1 or 2 weeks சரியாயிடும். அப்படிங்கும்போது எதுக்கு நீங்கள் காரையார் போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கும்போது அது வந்து அதனால் இது நிறைய பேர் நாங்கள் போயிட்டு என்ன பிரச்சனைனா ஹெப்படைட்டிஸே இல்லாத அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்னு ஒன்று இருக்குது, ஹெமோலைட்டிக் ஜாண்டிஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் அங்கே போனாலாம் அப்படிலாம் சரியாகாது. அதுக்கு வந்து வேறு ட்ரீட்மெண்ட் முறைகளே வேறு. நான் சொல்கிற மாதிரி 3 stages ஆஃப் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 3 stages ஆஃப் ஜாண்டிஸ் இருக்குது. ஒன்று ப்ரீ ஹெப்படிக் ஜாண்டிஸ், இன்னொன்று ஹெப்படிக் ஜாண்டிஸ், இன்னும் போஸ்ட் ஹெப்படிக் ஜாண்டிஸ். நீங்கள் இந்த ஹெப்படைட்டிஸுங்கிறது ஹெப்படிக் ஜாண்டிஸ் தான், அதுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் போய் கண்ண மணிக்கு நிறைய பேர் பச்சளை மருந்து குடித்து அதுவே அதிகமாக பிரச்சனையாகி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது.
1: அந்த ப்ராப்ளம் வர்றது வந்து பொதுமக்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா ஒரு விஷ பரீட்சையாக நம்ம எதையாவது ஒன்று குடித்து சரி பண்ணிடுவோம். அதாவது மெயின் காரணம் வந்து ஒரு கம்மியான ஒரு எளிதான ட்ரீட்மெண்ட்டு குடிச்சானா சரியாக. இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாலே சரியாக போயிடும், அங்கே போகணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஹெப்படைட்டிஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்க, இதுக்கு வந்து அதுக்கு இப்படியான மருந்துகள் கொஞ்சம் மருந்துகள் எடுத்தால் போதும், லிவர் டானிக் அந்த மாதிரி சில சிம்பிளான நீங்கள் சொல்லக்கூடிய கீழானலையே இப்போ வந்து நமக்கு சிறப்பாக சிலிமாரின் அப்படி போடுற சிறப்பாகவே அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டு ஆரோக்கியமான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டாலே உங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸை சரி பண்ணிடலாம். நீங்கள் வந்து இப்போ பெரிய கன்சல்டண்ட்டை போகணும் கூட அவசியம் கிடையாது, ஒரு நல்ல ஒரு டாக்டர் ஒரு குடும்ப டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணாலே அவங்களே சொல்லிடுவாங்க இது ஹெப்படைட்டிஸ் தான் அப்படின்னு எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கேன் பண்ணியும் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோன் இருக்குது கூட தெரிஞ்சு போயிடும், அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸாக இருக்கும், அதையே அவங்க ரெஃபர் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்குண்டான சிகிச்சை முறை எடுத்துக்கோ.
2: நன்றிங்கய்யா,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
0: நன்றி நன்றி நன்றி.
2: டாக்டர் பேசிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு வந்துட்டோம். 1 hour எப்படி போச்சு அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு நல்ல தெளிவான விளக்கங்களையும் கொடுத்தீங்க. இப்போ ஃபைனலாக என்ன அப்படின்னா, கல்லீரல் கணையம் பித்தப்ப இது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பின்பற்ற வேண்டிய எளிமையான நடைமுறைகள் இதில் தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம், இதில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் குறைவு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: கண்டிப்பாக இது வந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து குடிநீர் ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து நீர், அப்புறம் உணவு, அப்புறம் உடற்பயிற்சி, இது அப்புறம் தூக்கம், இதுதான் மெயின். அந்த ஒவ்வொன்றையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா நல்ல குடிநீர், நிறைய குடிநீர், அதாவது 1 to 3 liters 2-3 liters குடிக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் உடற்பயிற்சி, குறைஞ்சது 1 hour 1 hour அல்லது 2 hours உடற்பயிற்சி, ஜஸ்ட் சிம்பிள் வாக்கிங் மட்டுமே போதும். உணவு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பார்க்கும்போதே அந்த உணவு வந்து நமக்கு ஏற்புடையதா அப்படிங்கிறது தெரியும். அளவான உணவு, சத்தான உணவு. சத்தான உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக, புரதச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும். நம்மளுடைய இயற்கையான உணவு முறையே பார்த்திங்கன்னா ரைஸ் அதிகமாக சாப்பிட்றோம், அதுவே வந்து நல்லது கிடையாது. அதாவது நிறைய ப்ரோட்டீன், அதாவது பருப்பு வகைகள், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி அந்த பயறு வகைகளை ப்ரோட்டீன் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு கோழி சிக்கன் மட்டன் இருக்கிற அளவுக்கு நமக்கு இது ப்ரோட்டீன் அளவு இருக்குது, அது நல்லா எடுத்துக்கணும். ரைஸ் ஒரு மீடியமாக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும். அடுத்தது ஃபேட்டும் அதே அளவுக்கு ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கணும், அதாவது 40-30-30 அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அது கொஞ்சம் வேறுபடும். நிறைய ப்ரோட்டீன் எடுக்கணும், ஒரு மிதமான கார்போஹைட்ரேட், குறைவான கொழுப்பு இது எடுத்துகிட்டு விட்டமின்

0: நிறைய விட்டமின்ஸ் நமக்கு கீரை வகைகள், பழங்கள், நட்ஸ் இதிலெல்லாம் வந்து இது இருக்குது. மீன் இல்லை முட்டை இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உணவுகள். தூக்கம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு 6 to 8 hours தூக்கம் இதெல்லாம் செஞ்சிருந்தோம்னா கண்டிப்பாக அப்புறம் ரெகுலர் செக்கப், ரெகுலர் நமக்கு ஒருத்தருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு செக் பண்ணுறது, அப்புறம் இயற்கையாகவே 40 மேலே ஒரு ரெகுலராக ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம சும்மா உடம்பு சரியில்லைன்னு தான் டாக்டர் செக்அப் பண்ணக்கூடாது. நமக்கு சம்டைம்ஸ் சைலண்ட்டாகவே நிறைய நோய்கள், ஃபேட்டி லிவர் அப்படின்னு பார்த்தோன்னா செக்அப் பண்ணால் தான் தெரியும், இல்லாட்டி ஒன்றுமே தெரியாது. ஸோ எப்போயாவது ஒரு தடவை ஒரு இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் பலவிதமான நோய்களை தடுக்கலாம்.
1: நேர்களே, இவ்வளவு நேரம் ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கல்லீரல் கணையம் பித்தப்பை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நோயின் அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகிறதும், சுயமாக மருந்ததும் எடுத்துக்காம இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து முறையான பரிசோதனை மேற்கொள்றதும் அவசியம். அதோட ஆரோக்கியமான உணவு பழக்கம், தினசரி உடற்பயிற்சி, போதுமான தண்ணீர் அருந்துதல், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது, காலமுறை மருத்துவ பரிசோதனை, இதெல்லாமே இந்த உறுப்புகளை நீண்ட காலம் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கங்களோட நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு தெளிவான விளக்கங்களை தந்தாங்க. கல்லீரல் கணையம் பித்தப்பையில் ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கான தீர்வுகளும் நேர்முகத்தில் பங்கேற்றாங்க டாக்டர் கந்தசாமி என்கிற குமார் அவர்கள். நன்றி டாக்டர்.
0: நன்றிமா.
1: நேர்களை நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, பாடலை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள்:

நெல்லை பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை நேர்களை இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள். 7:32 உழவர் உலகம், நெல்லில் ஏற்படும் நோய்களும் மேலாண்மை முறைகளும். நேர்முகம் பங்கேற்பவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவரின் ரஜினி மாலா அவர்கள். 8:25 குக்குநேர்ப்பு பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல். கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும் இன்று இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களுடைய விருப்ப பாடல்களாக உலாவர காத்திருக்கிறது. 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி கேட்கலாம் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தாண்டு நிலவு கேட்க உரை. வழங்குவோர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 விளக்க புகழ் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி. வழங்குவோர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம். நேரில் நிகழ்ச்சி வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை. வழங்குவோர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 போட்டியின் தினசரி நிலவரம். தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவும். வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை 8:30 வேதமும் நாதமும் உரை. வழங்குவோர் சுந்தரபாண்டியவரும் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை, 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா. 12:00 மனம் இருமுதே நெருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு கொடைக்கானல் மனவனூர் குறித்த தகவல்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலில் நீங்களே தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் எது? 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம். 1:10 நலம் தானா அதிவிடயம் மருத்துவ பயன்கள். 1:55 நலம் தானா சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள். வழங்குவோர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4 மணிக்கு பொதுகை தும்பு, 5:02 படமும் பாடலும். 2012 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரையிசை. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜவராஜ். 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு. 9:15 திரையிசை. 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. புறநானூற்றில் புகழ் எனும் தலைப்பில். 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நேருடைய விருப்ப பாடல்கள் உலாவரும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கெட்டது நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ட்ஸில். இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நொடிகளில் நேர்கள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது. பக்தி மாலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்திமாலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நேர்களே. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையுடன் இருப்பதுதான்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியினை. இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வரும், சோதனை எவ்வளவு பெரிதானாலும் தீர்வு வரும்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில். நம்பிக்கை கொண்ட மனம் தோல்வியை பார்க்காது, அது அடுத்த வாய்ப்பை மட்டுமே பார்க்கும். பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்து பாடல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையே

இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய்

0: விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை

ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேக்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இறைவன் தாமதிக்கலாம், ஆனால் தேவையானதை தர மறுப்பதில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பக்திமாலை நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. காத்திருக்கும் நேரம் வீணானதல்ல, அது நம்மை பக்குவப்படுத்தும் காலம்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிலைப்பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில். பொறுமை உள்ள இடத்தில் பதற்றம் தங்காது, நம்பிக்கை உள்ள இடத்தில் பயம் நிலைக்காது.

புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போலிருக்குதே புரள.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம், ஒவ்வொரு பாடமும் ஒரு புதிய வலிமை.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் திரையிசை. நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதல் பாடல் ஒலிக்கிறது ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், மின்னலை திரைப்படத்திலிருந்து.

திரைசை கேட்டுட்ருக்கிறீர்களே. திரைசையில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஹரிஷ் ராகவேந்திர குரலில் தான் திருவிளையாடல் ஆரம்பம். திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன் அவர்கள்.
1: மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை லேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்கலா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்கலா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மை துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள்

0: உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66,656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1,00,000 கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் OTP எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சி மாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும்

0: பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். இரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித்தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு ட்ரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார்.

0: உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான் கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேகர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு 3 பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் நேர்களை நீ கேட்கவிருக்கிறீர்கள். நம்மை சுற்றி முதல் தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது. களக்காடு மற்றும் தெற்கு புலிமான்குளம் அரசு ஆதி திராவிட நல தொடக்கப் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு மற்றும் தெற்கு புலிமான்குளம் அரசு ஆதி திராவிட நல தொடக்க பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்பிட இந்த உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விண்ணப்பதாரர்கள் 2/7/2026 முதல் 10/7/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளோட திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரிடம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசு விதிகளில் உள்ளவாறு அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பட்டியலினத்தவருக்கு முன்னுரிமை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் இருப்பவங்க, பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் இருக்கிறவங்க, மாவட்ட எல்லைக்குள் இருக்கிறவங்க, அருகாமை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த காலி இடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சந்தேகங்களுக்கு தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க. 7333

0: 7 8 0 1 2 7 5 7 3 3 8 8 0 1 3 3 7 அதே போல் 9 9 5 2 8 6 8 7 9 3 மீண்டும் எங்களை ஒரு முறை சொல்லிடுறேன், 7 3 3 8 8 0 1 2 7 5 இது ஒரு எண், 7 3 3 8 8 0 1 3 3 7 இது மற்றும் ஒரு எண். இதற்காக மேலும் ஒரு எண் கொடுத்துருக்காங்க, 9 9 5 2 8 6 8 7 9 3 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியோட செயல்படுத்தி வரக்கூடிய தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழே விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருது. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் மையங்கள் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் ஃபிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சனைகள், சிறப்பு கல்வியல் மற்றும் தகவல் தொடர்பு பிரச்சனைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் இந்த மையத்தில் வழங்கப்படுது. 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களுடைய தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். இது பற்றி மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவச உதவி எண்ணும் கொடுத்துருக்காங்க, 1 8 0 0 4 2 5 0 0 1 1 1 இலவச உதவி எண்ணை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், 1 8 0 0 4 2 5 0 1 1 1 அடுத்த தகவல் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் 10/7/2026 அன்னைக்கு நடைபெற இருக்கு. இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அரசினுடைய திட்டங்கள் பயன்பெற வேண்டி இந்த சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இருக்குது. அதனால் சேரன் வருவாய் கூட்டத்தை சார்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் 10/7/2026 அன்று காலை 11 மணிக்கு சேரன் மகாதேவி பல்நோக்கு சமுதாய நலக்கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. இதில் சேரமநாதி வருவாய் கூட்டத்தை சார்ந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை நீ கேட்கலாம் பிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியினுடைய தினசரி நிலவரத்தை.
1: Hello, I'm Mike McCarthy at the BBC Sports Centre with the latest World Cup news. Egypt boss Hossam Hassan says his side had been treated unfairly and suffered injustice in their 3-2 defeat to Argentina in the last 16. Egypt led 2-0 but had another goal controversially disallowed following a VAR review. They also felt Mohamed Salah was fouled in Argentina's penalty area seconds before the reigning champions broke for their added time winner. Hassan said perhaps they wanted to keep the world champion in the competition. Perhaps they wanted Messi to stay in the running. BBC Sport has approached FIFA for comment. Well, despite Argentina's dramatic fight back, South American football expert Tim Vickery doesn't think they have what it takes to retain the World Cup.
2: Firstly, and it's just difficult, these knockout games, the margin is so tight. That defence nearly buckled so many times under pressure in Qatar. No new defenders have emerged. The other one is the absence of Di Maria. Messi, who had been trying to play his way through the middle all through the game and it hadn't been working for him, became Di Maria.
1: Argentina will play Switzerland in the quarterfinals after they beat Colombia on penalties to reach the last eight for the first time since 1954. Goalkeeper Gregor Kobel was the Swiss hero. He saved from Chucho Hernandez as they won 4-3 in the shootout following a goalless draw. Swiss broadcaster David Lemos says Kobel's had to wait to be the main man.
3: We've known for many, many years that Gregor Kobel is one of the best goalkeepers in Europe.

0: எல்லாம் வந்துடும், அப்படியே குட்ட குட்டியா கருகி கருகி நிற்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு ரெண்டு செடிகள்லாம் ஃபுல்லா கருகின மாதிரி ஒரு ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருச்சு நோய் அப்படின்னா அப்ப ட்ரை சைக்ளோசோல் நம்ம அடிக்க முடியாது. அப்ப வந்து அசாக்சிஸ்ட்ரோபின் அப்படின்ற ஒரு மருந்து, அந்த மருந்து ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி என்ற அளவுல நம்ம கலந்து தெளிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த நோயை வந்து நோய் தீவிரம் அடையும் போது நம்மளால கட்டுப்படுத்த முடியும். நெல்லுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மருந்து அடிச்சாலும் சரி, சோ நெல்லுல பூச்சி மருந்தாலும் சரி நோய்க்கான மருந்தா இருந்தாலும் சரி அடிக்கும் போது அதோட நமக்கு வந்து ஒட்டும் திரவம் கலந்துதான் நம்ம அடிக்கணும். அப்பதான் நம்ம அடிக்கிற மருந்து எல்லாமே வந்து இலைகள்லயோ இல்ல எந்த பகுதியிலுமே போய் ஒட்டும். ஏன்னா நெல் இலையில நீங்க தண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அப்படியே உருண்டு ஓடும். ஏன்னா இலையில வந்து மெழுகு தன்மை இருக்கும், நம்ம போடுற மருந்து வந்து மேல போய் ஒட்டாது. அதனால நெல் வாழை இந்த மாதிரி பயிர்களுக்கு எல்லாம் நம்ம வந்து மருந்து அடிக்கும் போது அதோட கண்டிப்பா ஒட்டுந்திரவம் சேர்க்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லிங்கிற அளவுல வந்து ஒட்டுந்திரவம் சேர்க்கணும், நம்ம கண்டிப்பா சேர்த்துதான் அடிக்கணும். சோ இந்த நோய்க்கான மருந்து இதுதான். நோயின் தீவிரம் கம்மியா இருக்கும் போது ட்ரை சைக்ளோசோல், அதிகமா இருக்கும் போது அசாக்சிஸ்ட்ரோபி.
1: ஓ சரி மேடம், நல்ல விவரமா எடுத்து சொன்னீங்க மேடம். இப்போ அடிக்கடி நியூஸ் பேப்பர்லயும் பார்க்கோம், நியூஸ்லயும் நாங்க அடிக்கடி கேட்கோம், நோய் தாக்காம இருக்கன்னா நீங்க விதை நேர்த்தி செய்யுங்கன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு மேடம்?
0: கண்டிப்பா, அதாவது என்னன்னா இது வந்து வருமுன் காக்குறது. நம்ம எப்படி நம்மளுக்கு எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கிறோம் இல்லையா, வர்றதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு 3வது நாள் 45வது நாள் தோல் ஊசி இந்த மாதிரி போடுறாங்க, தடுப்பூசிக்கு சமம் தான் இந்த விதை நேர்த்தி. அதாவது நோய் வந்தாலும் சரி வராட்டியும் சரி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காத்துக்கிறது தான் இந்த விதை நேர்த்தி. இந்த விதை நேர்த்தியை வந்து பூஞ்சான கொல்லிகளை வச்சும் செய்யலாம், இல்ல உயிர் எதிர்கொல்லி உயிரியல் முறையில கிடைக்கக்கூடிய சூடோமோனாஸ் பேசிலஸ் அந்த மாதிரி உயிர்கொல்லிகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். விதை நேர்த்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதத்துல சூடோமோனாஸையோ பேசிலஸ் ஏதோ ஒரு உயிர் எதிர்கொல்லியை எடுத்து கலந்து நம்ம வந்து விதைக்கலாம். இப்போ விவசாயிகளுக்கு இது எப்படி எடுத்து நம்ம கலந்து விதைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நெல்லை வந்து எப்பவுமே வந்து ஊற வச்சுதான் அடுத்து வந்து நம்ம வந்து நாத்து பாவுவாங்க. அப்ப வந்து முதல்ல வந்து 3வது பக்கம்னு சொல்லுவாங்க, முதல் நாள் ஊற வைப்பாங்க, ஊற வச்சுட்டு திருப்பி எடுத்து வைப்பாங்க, மறுபடியும் இது பண்ணுவாங்க. 3வது நாள் முளைப்பு வந்த பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லை விதைய எடுத்து வந்து நாத்து பாவுவாங்க. அப்ப அந்த ஊற வைக்கிறாங்கல்ல, அந்த ஊற வைக்கிற தண்ணியிலயே நம்ம வந்து இந்த உயிர் எதிர்கொல்லிகளையோ இல்ல பூஞ்சான கொல்லி மருந்தான பெவிஸ்டின் இந்த மருந்து எல்லாமே நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் பெவிஸ்டினா இருந்தா, இதே வந்து சூடோமோனாஸ் பேசிலஸா இருந்தா நம்ம வந்து 1 கிலோ விதையின் கணக்கு வச்சோம் அப்படின்னா 10 கிராம். அப்ப அதை வந்து தண்ணீர நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணுதான் பண்ணணும், ரெண்டே ஒட்டுக்க பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து பூஞ்சான கொல்லி, இது வந்து உயிர் எதிர்கொல்லி. நிறைய விவசாயிகள் வந்து இப்ப இயற்கை விவசாயம் பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, பூச்சி மருந்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க, பூஞ்சான கொல்லி எல்லாம் போக மாட்டாங்க.
1: மருந்து கொல்லிகள்
0: அது வந்து உயிர் எதிர்கொல்லின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு எல்லா இடங்களையும் கடைகள்லயும் கிடைக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பியூரா அதுல உள்ள உயிர் காரணிகள் நமக்கு கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல பயிர் நோயியல் துறை இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த உயிர் எதிர்கொல்லிகள் எல்லாமே நாங்க உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யறோம் விவசாயிகளுக்கு. சோ எல்லாரும் நேரடியா வந்து அவங்களே வாங்கிட்டு போவாங்க. சிலர் வந்து வெளியில இருக்கிற இன்ஸ்டிடியூட் நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள்ல வந்து அது இல்லாத இடங்கள்ல எங்கள்கிட்ட இருந்து அவங்க கேட்டா நாங்க இங்க உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். முக்கியமா விவசாயிகளுக்காக நாங்க இதை உற்பத்தி பண்றோம், அவங்க வந்து தாராளமா எங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாம்.
1: சரி மேடம், இப்போ இயற்கை மருந்து கொல்லி அதாவது உயிரியல் கொல்லின்னு சொன்னீங்க, அதெல்லாம் எதெல்லாம் மேடம்?
0: இயற்கை உயிர் எதிர்கொல்லி அப்படின்னு பாக்கும்போது நெல்லுக்கு இதுன்னு சொல்லிடுறேன், சூடோமோனாஸ் ஃபிளோரசன்ஸ் அப்படின்ற ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இன்னொன்னு வந்து பேசில்லஸ் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து எந்தெந்த வழியில எல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு விதை மூலமா விதை நேர்த்தி பண்ணலாம். நெல்லுங்கிறப்ப நமக்கு நிச்சயமா நடவு வயலுக்கு நாத்தங்கால்ல இருந்து எடுத்துட்டு நடவு வயலுக்கு கொண்டு போகலையா, அந்த நாத்தை இந்த மருந்துல முக்கி நம்ம வந்து போய் நடலாம் சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டிட்டு அந்த பாத்தியில தண்ணியை நிறைச்சிட்டு அதுல வந்து 1.5 கிலோ அளவுக்கு வந்து இந்த சூடோமோனாசையோ பேசிலஸ் ஏதோ ஒண்ணு அதை கலந்துடணும். அப்ப அந்த கலவையில நம்ம நாத்தங்கால்ல இருந்து நாத்த பறிச்சு கட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த கட்டை அப்படியே வந்து இதுல வந்து கொஞ்ச நேரம் அப்படி வச்சிடணும், 1-30 நிமிஷம் வச்சிடணும். அப்புறம் அதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து நடுவையில நட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் நல்ல நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடியதாக்கும். இன்னொன்னு, இந்த உயிர் எதிர்கொல்லிகள் எல்லாம் நோயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம பயிரோட வளர்ச்சியையும் அதிகப்படுத்தும். இது வந்து ஒரு டானிக் மாதிரி ஆரோக்கியமா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். ரெண்டு விதமான ஆக்டிவிட்டியும் இதுல இருக்குது. ஒன்னு விதை மூலமா கொடுக்கலாம், நாத்தை நினைச்சு நடலாம், இன்னொன்னு மண்ணுல போடலாம், நேரடியா மண்ணுல போடலாம். நடவு வயல்ல மண்ணுல வந்து 1 ஹெக்டேருக்கு வந்து 2.5 கிலோ என்ற அளவுல நம்ம மண்ணு இல்லைன்னா தொழுவுரத்தோட கலந்து போடலாம். இதே நல்ல தூர் பிடிக்கிற சமயம் வச்சுக்கோங்களேன் பயிர், அந்த சமயத்துல இதே மருந்த

0: 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விதத்துல கலந்து நம்ம வந்து தெளிக்கவும் செய்யலாம். இலைகள்ல தெளிக்கும் போது வேர்ல வந்து தெளிக்க தேவையில்ல, நம்ம அதனாலதான் மண்ணுல போடுறோம். மண்ணுல போடும் போது மண்ணுல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் இது கொன்னுறோம். இலையில தெளிக்கும் போது என்ன ஆகும்னா, இலையில இருக்கிற அது என்ன பண்ணும், இலையில மட்டும் இருக்காது, ஊடுருவி எல்லா பக்கமும் போகும். போறது மட்டும் இல்லாம எல்லா நோய்க்காரங்களையும் கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம பயிரோட வளர்ச்சி, அதோட சத்துக்கள் எல்லாம் அதிகமா அதை எடுத்துக்கிறதுக்கு உதவி செய்யும் முக்கியமா. சரிங்களா, இதெல்லாம் தான் உயிர் எதிர்கொள்ளிகள்.
1: ஓகே மேடம்.

0: இப்ப வந்து இந்த பூஞ்சான நோய்கள், பாக்டீரியா நோய்கள், அதே மாதிரி நச்சுயிரி நோய்கள் எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் என்ன மேடம், அது நெல்லை எந்த அளவுக்கு பாதிக்கு?
1: நான் இப்ப உங்களுக்கு சொன்ன அந்த குலை நோய்ங்கிறது பூஞ்சான நோய், அப்புறம் வந்து பழ நோய்ங்கிறது பூஞ்சான நோய். ஏன்னா பொதுவாவே நோய்களை மூன்று நோய் காரணிகள் தான் தாக்குது அதிகமா, ஒன்னு பூஞ்சானம், இன்னொன்னு பாக்டீரியா, இன்னொன்னு நச்சுயிரி. இந்த மூணு நோய் கிருமிகளுமே நெல்லை தாக்குது, அதனாலதான் நம்மளுக்கு வந்து நிறைய மகசூல் இழப்பு வந்து ஏற்படுது. சோ பூஞ்சான நோய்கள்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன குலை நோய், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல நோய். பல நோய்க்கான அறிகுறி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர் வந்து நல்லா பொதிக்கட்டி பூத்துரும், பூத்த பிறகு வந்து பால் பிடிக்கிற பருவத்துல அதாவது மணிகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இதுல ஒவ்வொரு மணிலையும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல பந்து போல உருண்டை உருண்டையா இருக்கும். அதை நீங்க கையில தொட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர்ல பவுடர் மாதிரி கையில ஒட்டும், அது ஒண்ணுமே இல்ல, பூஞ்சான வித்து. அது மூலமா தான் அது காத்துல பரவும் போது ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு பரவி பரவி பரவி எல்லா மணிகளுமே பந்து போல உருண்டையா, நெல் இல்லாம வெறும் பவுடர் மாதிரி வந்து மஞ்சள் கலர்ல ஆகி போயிரும் உங்களுக்கு.
0: அப்பாத்து மூலம் பரவதுனால அது கொஞ்சம் ஸ்பீடா தானே
1: மேடம்? கண்டிப்பா பரவும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப அந்த ஒரு செடியில ஒரு மணி கூட அந்த பழமா மாறி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க உள்ள நடக்கும் போது கூட நீங்க ஏற்படுத்துற அசைவுல கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த வித்து வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிடும். அதனால ரொம்ப கவனமா உள்ள போய் நோய் பாதிக்கப்பட்ட அந்த கதிர் இருக்குல்லையா, அதை ஒரு பிளாஸ்டிக் கவரால கட்டி அந்த செடியவே எடுத்துடணும், தூர எடுத்து வெளியில போய் எரிச்சிடணும். நீங்க லேசா அசைச்சீங்க அப்படின்னா கூட ஒரு சின்ன அசையோட பல மில்லியன்ஸ் வித்துக்கள் வந்து எல்லா பக்கமும் நமக்கு பரவ ஆரம்பிக்கும். இன்னொன்னு நம்ம மூக்குல நம்மளும் சுவாசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கும் உள்ள லங்ஸ் நம்மளோட நுரையீரல் அதை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்குது. அதனால இது மிகப்பெரிய இழப்ப கொடுக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த பல நோய். இதுவும் ஒரு பூஞ்சான நோய் சரிங்களா. இது கண்டிப்பா எப்ப வருது அப்படின்னா அந்த பூக்குற பருவத்துலதான் இது வந்து முக்கியமா வருது. இந்த நோய் வந்து நம்ம மாவட்டத்துல நிறைய இருக்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த தென் மாவட்டங்கள்ல மிக அதிக அளவுல வந்து எல்லா ரகங்களே வருது. முதல்ல வந்து ஒரு சில ரகங்கள்ல தான் இருக்கும், இப்ப எல்லா ரகங்கள்லயும் வரக்கூடியதா இருக்கு. இதை வந்து கவனத்துல கொள்ளணும் விவசாயிகள் கண்டிப்பா. நச்சுயிரி அப்படிங்கிறது வைரஸ், நமக்கு வந்து வைரஸ் காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நெல்ல தாக்கக்கூடிய நச்சுயிரி வந்து பாத்தீங்கன்னா டுங்க்ரோ நச்சுயிரி அப்படிங்கிற

0: நச்சு, இதுதான் நெல்லை தாக்கும். நெல்லோட இலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வைரஸ் தாக்கிருச்சு அப்படின்னா இலை ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல மாறிடும். இப்ப ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சுனாவே என்ன ஆகும்னா, தாவரத்துல ஒளிச்சேர்க்கை நடக்காது, அதனால நமக்கு சரியா உணவு தயாரிக்க முடியாது, நெல் மணிகள் வந்து சரியா நமக்கு வந்து வராது. இந்த நச்சுயிரி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு காத்து மூலமாவோ அப்படிலாம் பரவாது. எப்படி பரவுனா, ஒரு பூச்சி தான் இதை பரப்புது. எந்த பூச்சி அப்படின்னா, பச்சை தத்து பூச்சி அப்படிங்கிற ஒரு பூச்சி தான் நோய் தாக்கப்பட்ட ஒரு செடியில இருந்து நல்லா இருக்க செடிக்கு வந்து அது பரப்புது. இந்த பச்சை தத்து பூச்சி வந்து ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நோய் தாக்கி இருக்குமே அந்த செடியில போய் உட்கார்ந்துக்கும். உட்கார்ந்து சாரை உறிஞ்சு அது வாயில வைக்கும் போது சாரோட சேர்ந்து அந்த நச்சுயிரையும் எடுத்துருக்கும். அப்புறம் நல்லா இருக்கும்ல, ஹெல்த்தியா இருக்கும்ல, ஆரோக்கியமா இருக்க செடியில போய் அது உட்காரும். உட்காரும் போது அதுல இருக்க சாரை உறிஞ்சும் போது இது வாய்க்குள்ள இருக்கிற அந்த நச்சுயிரி அதுல விட்டுரும். இப்படிதான் என்ன பண்ணும் அப்படின்னா, வயல் முழுசுமே வந்து இந்த பூச்சி வந்து இந்த நச்சுயிரிய வந்து பரப்புது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரடியா இந்த நச்சுயிரிய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப இது வரைக்குமே நச்சுயிரிய நேரடியா கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு எந்த விதமான மருந்துமே இல்லை. என்ன பண்ணலாம், நச்சுயிரி நோய் வந்துச்சுன்னா அதோட தாக்கம் கம்மியா இருந்தா நோய் தாக்கப்பட்ட செடியை எடுத்து வெளியில போட்டுறணும். இப்ப ஒரு வயல்ல 50% நோய் தாக்கி இருக்குன்னா நம்ம செடியை அகற்ற முடியாது. அப்ப அதை பரப்பக்கூடிய அந்த பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த பச்சை தத்து பூச்சியை நம்ம வந்து கண்ட்ரோல் படுத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா, ப்ரெஃபனோஃபாஸ் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லி. அந்த பூச்சிக்கொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 400 மில்லி அளவுல நம்ம தெளிச்சோம் அப்படின்னா அந்த ப்ரெஃபனோஃபாஸை பயன்படுத்தி அந்த பச்சை தத்து பூச்சி வந்து கட்டுப்படுத்திட முடியும். அதனால என்ன ஆகும், இந்த ஒரு செடியில இருக்கிற அந்த நச்சுயிரி இன்னொரு செடிக்கு பரவாது. அந்த மாதிரி நம்ம வந்து அதோட பரவலை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இது என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம மாவட்டத்துல வந்து இது அதிகமா இல்லை. எங்க எல்லாம் இது வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னா, வேலூர் அந்த சைட்ல தான் நமக்கு நிறைய இருக்கு. நம்ம மாவட்டத்துல இதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவலைப்பட வேண்டியது நான் சொன்ன குலை நோய், பல நோய், அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னும் முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து, நான் பாக்டீரியா நோயை பத்தி அவ்வளவு பெருசா சொல்லல இல்லையா, அது பாக்டீரியா இலை கருகல் நோய். அதை பத்தியும் நம்ம மாவட்டத்துல கண்டிப்பா, அதாவது தென்காசி மாவட்டத்துல, அதாவது தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துல நிச்சயம் அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தென்காசி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட சைட்ல இருக்கா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து அப்படி காத்தடிச்சு வரும்போது இந்த பாக்டீரியா அந்த காத்தோட சேர்ந்துதான் இங்க வரும். இதுங்க எப்ப வரும் அப்படின்னா, நமக்கு இந்த காத்தடி காலம் இந்த ஜூன் ஜூலை இந்த முதல் பருவத்துல நம்ம வந்து நெல் விளைவிச்சோம் அப்படின்னா, அந்த நெல் பயிர் வந்து நல்ல அந்த பொதிக்கட்டுற பருவத்துக்கு முன்னாடி நல்லா வந்து தூர் பிடிக்கும் இல்லையா, அடர்ல தூர் பிடிக்கிற பருவத்துக்கு வரும்போது நிச்சயமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இலை காத்துல இன்னொரு இலையும் இப்படி உரசும். உரசும் போது அந்த இலையில வந்து சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். காத்துல வந்து பாக்டீரியா எடுத்துட்டு வரும், வந்து அங்கிருந்து இங்க கொண்டு வரும். அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த காயத்து மூலமா நம்ம செடிக்குள்ளார உள்ள போய் செடியோட ரெண்டு ஓரமுமே அப்படியே வந்து வைக்கோல் மாதிரி இப்படியே கருகிட்டே வந்துடும். சரிங்களா, கருகிட்டே வரும்போது அதுக்கப்புறம் இதுல எந்த வளர்ச்சியும் இருக்காது, பொதி தள்ளாது, வெளியில வந்து நமக்கு பூக்குறது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து வெளியில தள்ள, அதாவது எப்படி நம்ம ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அனிமிக்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்த சோகை நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இது பொதி தள்ளுற பருவத்துல இந்த பயிருக்கு வந்து ஏற்கனவே ஊட்டம் நிறைய தேவைப்படும். நம்ம சரியான முறையில ஊட்டம் கொடுக்காம இருக்கும்போது இந்த பயிர் என்ன ஆகும், ரொம்ப வந்து நோய்களோட தாக்கத்துக்கு ஆளாகக்கூடிய மாதிரி வீக்கா இருக்கும். அந்த நேரத்துல பார்த்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நுண்ணுயிர் அங்க கிருமி வந்து அங்க இருந்து வந்து இது உள்ள போய் இதுல நோயை உண்டாக்கிடும். எல்லாம் ஃபுல்லா அப்படி சருகா கருகி அப்படியே ஃபுல்லா கீழே வந்து, இது வந்து மிக முக்கியமான நோய், பாக்டீரியா இலைக்கருகல் நோய். இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொல்லிய ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 கிராம் என்ற அளவுல நம்ம தெளிக்கணும். இதுல என்ன நமக்கு ஒரு ரொம்ப நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மருந்து நமக்கு இந்த பல நோய் இருக்குல்லையா, அந்த பல நோயையும் கட்டுப்படுத்தும், இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயும் கட்டுப்படுத்தும். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொதி கட்டுற பருவத்துலதான் வருது. அப்படிங்கிறப்ப அந்த பொதி கட்டுற பருவத்துல நம்ம இந்த ஒரு மருந்த ஒரு ஏக்கருக்கு 500 கிராம்ன்ற விதத்துல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, பாக்டீரியா இலைக்கருகளையும் கட்டுப்படுத்தலாம், நெல்லுல வரக்கூடிய பல நோயையும் நம்மளால கட்டுப்படுத்தலாம். எல்லா விவசாயிகளும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வயலே அப்படியே வந்து எரியற மாதிரி வந்து ஃபுல்லா கருகி போன காலங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்பவும் நிறைய இடங்கள்ல இந்த நோயால பாதிக்கப்படுது.
1: மேடம், இப்போ இந்த பூஞ்சான நோய்கள்ல மிக முக்கியமான நோய் எது மேடம், அது வந்து எந்த மாதிரி காலநிலையில செடிகளை தாக்கும்?
0: நான் சொன்ன அந்த குலை நோய் தான் மிக முக்கியமான நோய். அது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இப்ப ரெண்டு பருவம் இருக்கு இல்லையா, ஒண்ணு வந்து நம்ம கார் பருவம், இன்னொன்னு பிசான பருவம். ரெண்டு பருவத்துலதான் நம்ம மாவட்டங்கள்ல நெல் பயிர் வந்து பயிரிடுவாங்க. அதுல ரெண்டாவது பருவமான பிசான பருவத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சான நோயான குலை நோய் வந்து வரும். ஏன்

0: மூன்றாவது பருவத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மாதம், அந்த மாதத்துல நமக்கு பனி இருக்கும், ரொம்ப பனி இருக்கும். அப்புறம் ராத்திரியில பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரும், இரவு நேர வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அடிக்கடி நமக்கு ஒரு தூறல் அப்பப்ப விழுகும், அந்த மாதிரி தூறல் மாதிரி அடிக்கடி விழுந்துட்டே இருக்கணும். இரவு நேர வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவா இருக்கணும். இந்த காலநிலை வந்து இந்த பூஞ்சான நோய் வர்றதுக்கு மிக ஏதுவான ஒரு காலமா இருக்குது. அப்ப பிசான பருவத்துல பயிர் செஞ்சாங்க, நெல் பயிர் செஞ்சாங்க அப்படின்னா இந்த குலை நோய் வராம தடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விதை நேர்த்தி செஞ்சிடணும். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா நான் ரெண்டு பூஞ்சான கொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி இந்த மருந்தை நம்ம கட்டுப்படுத்தலாங்க.
1: இப்ப வயல்ல வந்து நடவு செஞ்சிட்டோம், அதுல இருந்து ஒரு 30 நாள்ல எந்தெந்த நோய்கள்லாம் வந்து செடியை தாக்கும், தாக்குறத நம்ம எந்த முறையில கட்டுப்படுத்தலாம்?
0: இந்த 30 நாள்ல தாக்கக்கூடிய நோயில இந்த குலை நோயும் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இலைப்புள்ளி, இது போக இன்னொரு இலைப்புள்ளி இருக்கு, அது வந்து எள் வடிவ இலைப்புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளியே வந்து எப்படி இருக்குன்னா எள்ளு மாதிரி இருக்கும். குலை நோய் வந்து கண்ணு வடிவத்துல இருக்கும், இந்த இலைப்புள்ளி வந்து எப்படின்னா எள்ளு இருக்குல்ல நம்ம எள்ளு, அந்த கலர்ல அப்படியே எள்ளு ஷேப்லயே அதோட வடிவத்திலேயே புள்ளிகள் இருக்கும். அந்த நோய் தான் வந்து அதிகமா எப்ப தாக்கும் அப்படின்னா அந்த நடவு செஞ்ச 30 நாள்ல நமக்கு தாக்கும். அந்த எள் வடிவ இலைப்புள்ளிய கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேங்கோசப் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான கொல்லிய நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் என்ற விகிதத்துல வந்து நம்ம கலந்து தெளிச்சோம் அப்படின்னா வந்து அந்த எல் வடிவ இலைப்புள்ளி நமக்கு வந்து கட்டுப்படுத்த முடியுங்க. மிக முக்கியமானதுதான் அதுவும், நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல அது இருக்குது.
1: இப்ப வந்து தூர் பிடிக்கும் பருவத்திலேயே வந்து நிறைய நோய்கள் வரதான் செய்யுது, அதை நம்ம எப்படி மேடம் கட்டுப்படுத்தணும்?
0: தூர் பிடிக்கும் பருவத்துல வந்து நம்ம வந்து நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நெல் பயிரை அதுக்கான இடைவெளி சரியா விட்டு நடாம பயிர் நிறைய வரணுங்கிறதுக்காக நெருக்கி நெருக்கி நடவு செஞ்சிடறாங்க. நெருக்கி நடவு செய்யும் போது ஒன்னொன்னு அடர்வா இருக்கும். இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் இருக்கும், அந்த உள்ள நம்ம கை வச்சு பார்த்தாவே ரொம்ப ஹீட் இருக்கும். அங்கதான் நிறைய கிருமிகள் வளர்றதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு. அப்ப அப்படி தூர் பிடிக்கும் பருவத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நோயின்னு பாத்தீங்கன்னா இலை உரை கருகல் அப்படின்னு ஒரு நோய். அது எங்க இருக்கும் அப்படின்னா நெல் பயிரோட அந்த தூர்ல, அதாவது வேருக்கும் அந்த தண்டு பகுதியும் சேரும் இல்லையா, அந்த இடத்துல அந்த தண்டுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி தேமல் மாதிரி புள்ளிகள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து நெல் தண்ணி மேலதானே நிக்கும், அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் மேல வந்து அந்த தண்டுல நமக்கு உடம்புல தேமல் எப்படி வரும் அது மாதிரி அந்த தண்டுல ஃபுல்லா தேமல் தேமலா வந்துட்டே இருக்கும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து அதுவும் நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகும். சோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த இலை உரை கருகள் நோய் அதை வந்து தூர் பிடிக்கும் பருவத்துலதான் வரும். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா நம்ம இந்த பெவிஸ்டின் தான், அந்த பெவிஸ்டின் மருந்து எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகளுக்கு. அந்த மருந்தையே 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து அந்த தூர்லதான் நம்ம வந்து பிடிக்கும். ஏன்னா தூர்லதான் அது இருக்குது. நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி கூட மேடம் நிறைய மருந்தை நம்ம மண்ணுல போட சொல்றாங்க அது எப்படின்னு கேட்டீங்களே, அதே மாதிரி இந்த மருந்த நம்ம என்ன பண்ணணும், தூர்லதான் நம்ம வந்து பிடிச்சிட்டு போகக்கூடியதா இருக்கு. முக்கியமா விவசாயிகள் இடைவெளிய சரியா பின்பற்றி நமக்கு வந்து நடவு செய்தாவே இந்த நோய் வந்து அதிகமா நமக்கு வராம நம்ம தடுக்க முடியுங்க.
1: முக்கியமான விவசாய கையிலதான்
0: இருக்கு கண்டிப்பா. அவங்க வந்து என்னன்னா பயிர் நிறைய இருக்கணும், நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெருக்கி நடவு செய்யும் போது நிச்சயமா அந்த நோய் வரும். இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட சேர்ந்தே ஒரு பூச்சியும் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் பூச்சி இருக்கு இல்லையா, புகையான் பூச்சி மிகப்பெரிய விஷயம். புயான வந்துச்சுனாவே பூரா வந்து அப்படியே புகஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. சோ எங்கெல்லாம் வந்து இந்த இலை உரை கருகல் நோய் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கீழே தூர்ல வந்து புகையான் இருக்கும். அதனால எப்பவுமே விவசாயிகள் ரொம்ப நெருக்கி நடவு செய்யவே கூடாது, சரியான இடைவெளியை பயன்படுத்தி தான் நெல்லை வந்து பயிர் செய்யணும்.
1: இப்ப வந்து நம்ம இல நாத்துக்களை பார்த்துட்டோம், தூர்கற்ற பருவத்தையும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி இப்போ பூக்கும் பருவத்துல நெற்பயிரை எந்த மாதிரியான நோய்கள்லாம் தாக்கும், அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் மேடம்?
0: பூக்கும் பருவத்துல ஏற்கனவே ஒரு நோய் சொல்லியிருக்கேன், பழ நோய். பழ நோய் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான நோய் என்ன அப்படின்னா வந்து நெல் மணி நிறமாற்றம். நெல் மணி நிறமாற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான நோய். முன்னாடி ரேஷன் ஷாப்ல எல்லாம் நம்ம அரிசி வாங்கும்போது ஒவ்வொரு அரிசி ஒரு கலர் கலரா இருக்கும், ப்ரௌன் கலர்ல, அப்புறம் வந்து வேற வேற கலர்ல எல்லாம் இருக்கும், அதெல்லாமே இந்த நோய் தாக்கப்பட்ட நெல் மணிகள் தான். இந்த நோய் வந்து நெல்லு மணி வந்த பிறகு நெல்லை தாக்குறது கிடையாது, அது பூக்குறப்பவே அந்த கிருமி வந்து உள்ள போய் அது கருவுறுதல் நடைபெறும் போதே இதுவும் சேர்ந்து கூடவே வளர்ந்து வெளியே வரும்போது அது நிறைய விதமான பூஞ்சானங்கள் இதை தாக்குறதுனால ஒவ்வொரு பூஞ்சானமும் என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல நமக்கு வந்து நெல்மணி கிடைக்கும். அதாவது இது ஒரு பூஞ்சானம் மட்டும் இந்த நெல்மணி நிறமாற்றத்தை ஏற்படுத்துறது கிடையாது, நிறைய விதமான பூஞ்சானங்கள் சேர்ந்துதான் இந்த நெல்மணி நிறமாற்றத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் ஒவ்வொரு நெல்லுமே நமக்கு வேற வேற கலர்ல நமக்கு வந்து அரிசி வந்து கிடைக்கும். அப்ப இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், வந்ததுக்கு அப்புறம் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த பூக்கும் பருவம் இருக்கு இல்லையா, அதாவது 50

0: சதவீதம் நெல் பயிர் வந்து பூத்திருக்கு. அந்த 50% நெல் பயிர் பூத்திருக்கிற சமயத்திலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது கார்பன் டாசிம் மேன்கோசம் ரெண்டும் கலந்த ஒரு பூஞ்சாணக்கொல்லி, இந்த ரெண்டு கலந்த பூஞ்சாணக்கொல்லிய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் என்ற விகிதத்துல வந்து நம்ம தெளிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் மணி நிறமாற்றத்தோட தாக்கத்தை நம்மளால குறைக்க முடியும். ஏன்னா நெல் வந்துருச்சு, வந்த பிறகு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ பூக்குறப்பவே நம்ம அதை வந்து நம்ம அடிச்சிடணும், அடிச்சா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுங்க.
1: சரி மேடம், இதுவரைக்கும் நீங்க வந்து நெற்பயிரா என்ன மாதிரி நோய்கள்லாம் தாக்குது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும், அதை விட விவசாயிகள் எந்த மாதிரி எல்லாம் பயிரை வந்து பாதுகாக்கணும், அதை பத்தி நிறைய சொன்னீங்க. மிக்க நன்றி மேடம்.
0: நன்றிங்க மேடம்.
2: நேயர்கள், இதுவரை நெல்லில் ஏற்படும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என். ரஜினிமாலா அவர்கள்.

0: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.
1: நேர்களை நீ கேட்கலாம் செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள்

0: குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை பார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11ஆவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்களின் அரங்கேற்றமாய் காற்றலைகளில் கவி பாட காத்திருக்கிறது. குக்கு நேயர்ப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை கேட்கலாம், குறுஞ்செய்தி அனுப்பலாம் அல்லது குரல் பதிவு அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9443363794, 9443363794. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படிங்கறத அவங்க குரல் பதிவு மூலமாவே கேட்டலாமா?
2: ஹலோ, வணக்கம் சார். முக்கூடல்ல இருந்து காஞ்சனா தேவி பேசுறேன். நானே ராஜா நானே மந்திரியில இருந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன்ங்கிற பாடல் போடுங்க சார். நன்றி, வணக்கம்.
1: இதோ பாடல் அவர்களுக்காக.

நேரம் 8:10 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறீர்களே. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிஞ்சு காத்திருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து தாமரை செல்வி, அவங்களுக்காக பாடல் வருது செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:16. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 9443363694.

நேர்களே, இன்றிரவு 9:30 இடம்பெற இருக்கிறது இலக்கியச்சாரல். இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும் எனும் தலைப்பில். 8:22 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் விரும்பி பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாளையங்கோட்டையிலிருந்து PM ராமச்சந்திரன் அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜெயம் கொண்டான். பாடல் இதோ காற்றலைகளில், ஹரிஹரன் மதுஸ்ரீ குரலில்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கீங்க நீங்களே. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து பரமேஸ்வரி, அகஸ்டின், மைக்கேல், அகஸ்தியா, மரிராஜ் இவங்களுக்காக பாடல் வருது. தலைநகரம் திரைப்படத்திலிருந்து

நேரம் 8:32 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புல குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு உறுப்பினர் வச்சிருக்காங்க, களக்காட்டில் இருந்து கீர்த்தி. அவங்களுக்காக பாடல் வருது, நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:39. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க குருவன் கோட்டை முருகன் தீபக் இவங்க ரெண்டு பேருக்காக பாடல் வருது கிராமத்து மின்னல் திரைப்படத்துல இருந்து.
1: விடியாத பொழுதாச்சு

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் டி என் குளம் ஆனந்த். இவருக்காக பாடல் வருது மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வீரநல்லூர் ஜெயராணி கருணாநிதி, சோலைசேரி காளியம்மாள் முருகேசன். இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்மத்தின் தலைவன்.

0: குக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க பெருமாள்புரம் மனோஜ் முத்துக்குமார் முத்துக்குமாரி. இவங்களுக்காக பாடல் இதோ, மல்லு வேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து.
1: பாத்

0: Holding on to its crown as the world's fastest growing major economy, with the International Monetary Fund IMF projecting it to grow at 7% during the current calendar year. IMF's flagship biannual report, the World Economic Outlook Update, released today, projected India's gross domestic product to moderate in the next calendar year to 6.4%. In sports, the 8th Khelo India Youth Games 2026 will be hosted by Telangana. Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia made the announcement today. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Melbourne to take part in the third India-Australia annual summit. India and Russia reaffirm commitment to strengthen counter-terrorism cooperation at multilateral fora. DRDO conducts successful flight test of Pinaka long-range guided rocket at Chandipur in Odisha. Monsoon recovery brings relief. Agriculture Minister Shivraj Singh Chauhan expresses confidence rainfall to gain further momentum this month, leading to acceleration in Kharif sowing. Centre assures all possible assistance to flood-affected states. US President Donald Trump says ceasefire with Iran is over. And in Wimbledon tennis, Marta Kostyuk of Ukraine and Czech player Linda Noskova enter women's singles semi-finals. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு தகவல்களையும் அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கிறார் வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
3: இன்னைக்கு நிறைய பேரால பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது எல்நினோ.
4: எல்நினோ தாக்கம் அப்படின்னா என்ன சார்?
5: ஆக்சுவலா எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு தான். இது புயலோ வெள்ளமோ அல்லது சுனாமியோ அல்ல. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேக பகுதியில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை உருவாகுவதை நாங்கள் எல்நினோ என்று சொல்கிறோம். பொதுவாக ஆக்சுவலா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் வந்து 28-31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்ச். ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் இந்த வெப்பப்பகுதி வந்து எல்நினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்நினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய இந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்நினோன்னு சொல்லுவோம். இந்த எல்நினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட் வாடா மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தலை நோக்கி வந்துட்டு இருக்கும். தலை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகலை இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுடு ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. கிளவுட் ஃப்ரீ, மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதை நடந்துட்டுருக்கு. ஸோ இதை எலினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ எலினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்நினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட்டு. அந்த 28-லேருந்து 28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்நினோனுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்டில் வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட் வந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எல்நினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்நினோ கிடையாது. 28-28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28-லேருந்து அது 0.5-லேருந்து மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்நினோ. அந்த 1-லேருந்து 1.5 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வரது வரைக்கும் அதை வந்து மாட்

0: மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம் இன்டென்சிட்டி. அந்த 1.5லேருந்து 2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல்லினோ, 2க்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்லினோன்னு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எல்லினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது, இங்கே எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல்லினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்லினோ இருந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார்.
0: ஆமா,
1: அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்ப
0: பொதுவா எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி எலினோ வந்து 1997 வந்தது, அதுக்கப்புறம் வந்து 2015, 2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எலினோ. இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எல்லினோ வந்து அந்த 1997, 2015, 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எல்லினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026லையும் நாங்கள் அது மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்கு. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்றைக்கி இப்படி இருக்க டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷியன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எலினோன்னு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எலினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக இந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக அந்த அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும், அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன், வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல் இருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல் இருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியடில் வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாகிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997, 2015 அதெல்லாம் வந்து 2015லாம் வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. சின்ன காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெய்ஞ்சது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எல்லினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே மழை கொடுக்கும்.
1: எல்லினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க, இந்த எல்லினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: இதே இதை சொல்லுது. ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லினோ லாலினோன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாக அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்லினோன்னு சொல்லுவோம், குறையும் போது வந்து லாலினோன்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லாலினோ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
1: இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது வந்து நான் எனக்கு தோணின ஒரு சந்தேகம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்க நம்ம இந்தியால இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போ அது கடலோட ஓட்டத்துல ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்திலயும் வந்து வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்திய ரேகை சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார் இந்த வாக்கர் சர்க்குலேஷன். அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து மடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியும் கீழே வரும்போது

0: அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துட்டு இருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக இந்த அலாங் இயக்கி விட்டு நடந்துட்டு இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்லினோ நோ லானினோ, அதாவது எல்லினோ இல்லை லானினோ இல்லை, நார்மல் கண்டிஷன் நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைசிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்திய ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன் அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங்காகும். இப்போ இந்த எல்லினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுறதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங்காகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ அந்த இந்தியாவுக்கு மேலே சிங்காகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே வந்ததுனால அந்தியாவில் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகுறத கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்கு. தமிழகத்தில் வந்து எல்லினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்லினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன் சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்லினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும். நம்ம எல்லினோடைய இம்பேக்ட் வந்து ஆக்சுவலாக எல்லினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ ஒட்டம்பிலும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் அந்த எல்லினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த் 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்தே ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ யாருன்னா சம்மர் முடிஞ்சுது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது, அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
1: இப்போ தமிழ்நாட்டை பற்றி சொன்னீங்க நீங்கள், தமிழகத்தில் வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்நினோனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா இல்லை குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்நினோ பீரியட்லாம் வந்து சவுத் தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை, அதை நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்நினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னு எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவராக பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கும் இது வரைக்கும் எல்நினோ பீரியடில்.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில, ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எல்நினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது, இது இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்நினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு 5-6 இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்நினோ வந்திருக்கு, ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கும், மறுபடியும் அது வந்து அது லானினோ ஆகலாம், லானினா இல்லைன்னா எல்நினோ எல்னோ ஆகலாம். இது இது வந்து ஒரு 2-7 வருஷம் 6-7 வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒரு எல்னோ லானினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷம் இடைவெளியில ஏற்படும் இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள் கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க, அப்ப வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்நினோ காலத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இப்போ எல்லினோ உங்களுக்கு தெரியும், எல்லினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்லினோ என்று சொல்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரெக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்னா ஆக்சுவலாக அதனுடைய இம்பேக்ட், இப்போ அந்த எல்லினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும், அதனால மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம், கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கனால வந்து காட்டு தீகளாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காட்டு தீனால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியர்ல அறியப்படுது.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்நினோவா இருக்க வாய்ப்பு இருக்கு.

0: நீங்கள் கணக்கிடுறீங்க. அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வேல்யூ?
1: ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகனுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்னினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நீனோ 1, 2, 3, 4, 3.4 வச்சுருக்கோம். பசிபெருங்கடல் ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நீனோ 4 வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்னினோடைய எல்னினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. அந்த 3 பாதி, 4 பாதி, ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லானினோவா நியூட்ரல் கண்டிஷனான்னு சொல்லுவோம்.
2: எல்னினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
1: நேரம் 9:30. நெஞ்சில் நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சேனல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சேனல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது கலித்தொகையின் காதலும் காளையின் திமிரும்.

கவியரசர் கண்ணதாசனோட கவி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. தமிழ் இலக்கியத்தோட அகன்ற வானில என்னைக்குமே ஒளிரக்கூடிய விண்மீன்களில் ஒன்று கலித்தொகை. சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த படைப்பு காதலை சொல்கிறதுக்காகவே பிறந்த கவிதை உலகம் அப்படின்னு சொன்னால் கூட அது மிகையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். காதல் அப்படிங்கிறது வெறும் இரு உள்ளங்களோட சந்திப்பு மட்டுமல்ல, அது நாணமும் நம்பிக்கையும் காத்திருப்பும் ஊடலும் கூடலும் கலந்த ஓர் அழகிய வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறத கலித்தொகை புலவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும். இந்த தலைப்பிலேயே ஒரு இனிய முரண் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் மலரை போல மென்மையான காதல், அதே போல மறுபக்கம் காளையைப் போல கம்பீரமான ஒரு ஆண்மை. இந்த இரண்டையும் எதிரெதிராக அல்ல, ஒன்றுக்கொன்று துணையாகவே சங்கத்தமிழர்கள் பார்த்துருக்காங்க. அதனால தான் கலித்தொகையை வாசிக்கும் போது நம்ம வெறும் பாடல்களை மட்டும் படிக்கிறதில்ல, சங்க காலத்து மக்களோட வாழ்க்கையையும் அவங்க உணர்வுகளையும் அவங்களோட பண்பாட்டையும் நம்ம மனக்கண்ணால் பார்க்குறோம். இப்போது பாடல் வர காத்திருக்கிறது பாசம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தேருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸிலும் இலக்கிய சார் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோ ஹெட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸிலும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்புத்தோடு மணிமுத்தாறு கணேஷ். இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்துட்டுருக்குது கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும் என்ற தலைப்பில். இந்த உலகத்தில் காதலை பாடின இலக்கியங்கள் ஏராளம். ஆனால் காதலோட ஒவ்வொரு அசைவையும் உயிரோட்டத்தோடு நம் கண்முன்னே நிறுத்திய இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சில தான். அதில் முதன்மையான இடத்தை பெறுவது கலித்தொகை. கலித்தொகையில் வரக்கூடிய தலைவனானவன் ரொம்ப வீரமிக்கவன். ஆனால் அந்த வீரத்திற்குள்ள மென்மையான இதயமும் இருக்குது. அதே நேரத்தில் தலைவி நாணம் நிறைந்தவள், ஆனால் தனது காதலில் உறுதியானவள். இவங்களுக்கிடையே பாலமாக இருக்கிறவங்க தான் தோழி. சில நேரங்களில் அன்னையும் பேசுகிறாள், சில நேரங்களில் ஊராரும் குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் கலித்தொகை பாடல்களில் வெறும் கவிதைகள் மட்டும் இல்லை, சிறிய நாடக காட்சிகளைப் போல நம் கண்முன்னே விரியக்கூடிய காட்சி அமைப்பும் இருக்குது. ஒரு புன்னகை, ஒரு பார்வை, ஒரு மௌனம், ஒரு சிறு ஊடல், இவற்றில் கூட காதலின் ஆழத்தை பார்த்த தமிழருடைய நுட்பமான மனநிலையே இந்த கலித்தொகையோட பாடல்கள் நமக்கு வெளிப்படுத்துது. அதனால தான் 2000 ஆண்டுகளை கடந்த பின்னாடியும் கலித்தொகை நம்முடைய இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமாகவே இருக்குது.

0: நேரம் 9:45 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி இன்று தந்து கொண்டிருக்கிறது கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும் என்ற தலைப்பில். இந்த நிகழ்ச்சியோட தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காளையின் திமிர் அப்படிங்கிற சொல் நம்முடைய கவனத்தை ஈர்க்குது. ஆனால் இங்கே திமிர் அப்படிங்கிறது அகந்தை அல்ல, அது தன்னம்பிக்கை, இளமையோட துடிப்பு, கம்பீரம் இவற்றோட ஒரு குறியீடு தான் இந்த காளையின் திமிர் அப்படிங்கிறது. சங்கத்தமிழரோட வாழ்க்கையில் காளை அப்படிங்கிறது ஒரு செல்வம் மட்டும் கிடையாது, அது ஒரு வீரத்தோட சின்னம். வலிமை, உறுதி, அஞ்சாமை இவற்றின் உருவகம்தான் இந்த காளை. அந்த காளை அடக்கக்கூடிய வீரன் தான் தலைவனாக கருதப்பட்டான். அதனால் தலைவனினுடைய நடையையும் தோளையும் மன உறுதியையும் புலவர்கள் காளையோடு ஒப்பிட்டு பாடினாங்க. ஆனால் அதே வீரன் காதலின் முன்னாடி, காதலியோட முன்னாடி மென்மையாக மாறுறான். இதுதான் கலித்தொகையின் தனிச்சிறப்பு. வலிமையும் மென்மையும் ஒரே மனிதனுக்குள் இணைந்து வாழ முடியும் என்பதை சங்க இலக்கியம் நமக்கு சொல்லித்தருகிறது. நிகழ்ச்சியை போது பாடல் இதோ காற்றலைகளில் பாடல் கேளுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இலக்கிய சேனல் நிகழ்ச்சியோடு.
1: திருவளர் செல்வியோ, திருவளர்

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. இலக்கியச்சார் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும் என்ற தலைப்பில். கலித்தொகையை நம்ம வாசிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு நம்ம வியக்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அது காதலை மட்டும் பாடலை, காதலை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அது பாடுகிறது. ஒரு தலைவி தன்னோட காதலை நினைத்து இயங்குகிறாள். அவளது மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுகிறாள். இதை பார்த்து தாய் கவலை அடைகிறாள். ஊராருடைய பார்வை எப்படி இருக்கும், இயற்கையினுடைய சாட்சியம் என்ன சொல்கிறது, இது எல்லாத்தையுமே அந்த காதலோட பின்னணியாக வச்சு பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு. அதனால தான் சங்க இலக்கியத்தில் காதல் அப்படிங்கிறது ஒரு தனி மனித உணர்வு சார்ந்ததாக இருந்ததில்லை, அது ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டு வெளிப்பாடாகவும் இருந்துச்சு. கலித்தொகையோட புலவர்கள் மலையையும் மழையையும் காற்றையும் மலர்களையும் வெறும் இயற்கை காட்சியாக மட்டும் பார்க்கல, மனித மனத்தினுடைய மொழியாகத்தான் அதை பார்த்தாங்க. தலைவனுடைய கண்ணீரை மலைத்துளியோடையும் தலைவனோட உறுதியை மலைப்பாறையோடையும் ஒப்பிட்டு பாடியிருக்காங்க புலவர்கள். இயற்கையும் மனிதனும் ஒன்றாக வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அந்த இலக்கியத்திலிருந்து உணர்வுகள் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவை காலத்தை கடந்து நிற்கக்கூடியது, காலத்தை வென்று நிற்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அந்த பாடம். கலிப்பாடிய காதலும் காளையின் திமிரும் இந்த தலைப்பை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது சங்க தமிழருடைய வாழ்க்கையில் ஒரு அழகான சமநிலை நமக்கு தெரிய வருது. அவர்களுடைய காதல் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானது, ஆனால் பலவீனமானதல்ல. அவர்களுடைய வீர உணர்வு அப்படிங்கிறது வலிமையானது, ஆனால் முரட்டுத்தனமானதல்ல. அன்புக்கும் ஆண்மைக்கும் மென்மைக்கும் கம்பீரத்திற்கும் இடையே அவர்கள் ஒரு அழகான சமரசத்தை உருவாக்கியிருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் கலித்தொகையின் காதலர்கள் நம்ம மனசில் இன்றைக்கும் வாழ்கிறாங்க. அவர்கள் பேசிய வார்த்தைகள் அப்படிங்கிறது காலத்தை கடந்தும் இன்றைக்கும் ஒலிக்குது. அவர்கள் உணர்ந்த அந்த மகிழ்ச்சியும் ஏக்கமும் இன்னைக்கும் நம்ம இதயத்தை தொடுது. கலித்தொகையில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, காதலில் கனிவு அப்படிங்கிறது வேணும், வாழ்க்கையில் துணிவு அப்படிங்கிறது வேணும், இதயத்தில் அன்பு அப்படிங்கிறது வேணும், செய்யக்கூடிய செயல்களில் உறுதி வேணும். இந்த எளிய வாழ்க்கை தத்துவத்தை கலித்தொகை தன்னோட இனிய பாடல்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தருது.

இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நம்ம கலித்தொகை பாடிய காதலும் காளையின் திமிரும் அப்படிங்கிற தலைப்பில் தான் கலித்தொகை எடுத்துரைக்கக்கூடிய அந்த காதலோட மென்மையை பற்றியும் சங்கத்தமிழர்கள் வாழ்க்கையில் இருந்த கம்பீரத்தை பற்றியும் சுருக்கமாக நம்ம பார்த்தோம்.

காலம் மாறலாம், வாழ்க்கை மாறலாம், ஆனால் உண்மையான அன்பும் உயர்ந்த பண்புகளும் என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறது தான் சங்க இலக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் மற்றொரு இலக்கிய சாளரத்தின் வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு இணைந்து இருக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழர். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வர காத்திருக்கிறது. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து காதலின் இயக்கத்தோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. ஏ.பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நேரம் 10 மணி. இனிய இரவின் இன்ப வணக்கங்கள் அன்பு உள்ளங்களே. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இனிய வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலிக்க காத்திருக்கிறது சுகமான ராகங்கள். நேர்களுடைய விருப்ப பாடல்களாக, தொலைபேசி வழி விருப்ப பாடல்களாக ஒலிக்க காத்திருக்கிறது சுகமான ராகங்கள். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. நிகழ்ச்சியில் முதலாவதாக இணையும் அன்பு புள்ளம், வருக. வணக்கம்.
1: அன்பு தம்பி மணிமுத்தார் கணேசுக்கு இரவு வணக்கம் சொல்வது மஞ்சள் நீர் தூத்துக்குடி மாவட்டத்தில்.
0: ரொம்ப நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. ஐயா, இன்னைக்கு ரேவதியின் பிறந்த நாள். தெய்வ வாக்குங்கிற படத்துல வள்ளி வள்ளி என்ன வந்தால் வடிவேல நோடு என்ன பாடலை ஒளிபரப்புங்க ஐயா.
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம் ஐயா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றி.

0: சுகங்கள் உங்கள் இல்லம் தேடும் இந்த நேரம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் இசையனும் இனிய கீதத்தை மீட்ட வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்க இருக்கீங்க?
1: சரிங்கம்மா,
0: கொடுத்துருவோம். ஆடி வந்துச்சோ இல்லையோ, காத்து நல்லா வந்து.
1: நன்றி சார். நன்றி சார்.
0: நன்றிமா. நன்றி நன்றி.

0: இரவை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சுதா பேசுறேன், உடையாம்பிலிருந்து.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோமா. சொல்லுங்க, எனக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு வந்து சிறையில் பூத்த சின்னமலர் படத்துல வந்து அதிசய நடமன அபிநய சரஸ்வதியும்
0: உங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம்.
0: நன்றி.
1: நன்றி, நன்றி.

0: சுமைகள் சுகமாகும் நேரம் இது, சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. சுகமான ராகங்களை மீட்ட வரும் அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் ஆவரைக்கீரன் ஒரு கணவன்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நிலையத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கிறாங்க சார். சொல்லுங்க சார்.
1: சார் நல்லது சார்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன
1: பணி சிறக்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. உங்களது பணியும் சிறக்க வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க
1: சார்? முதல் மரியாதையில இருந்து ராஜாவே உன்னை நம்பி.
0: அருமையான பாடல்.
1: பாடல போடுங்க சார்.
0: அருமையான பாடல்.
1: எல்லாம் நெருக்கம் போடுங்க.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்காக பாடல் ஏதோ காற்றலைகள்ல.

0: இனிய கீதம் ஒலிக்கும் நேரம். இது சுகமான ராகங்கள். மனதிற்கினிய பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க இணையும் அன்பான உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி.
1: பாயர்புரம் முத்துமகேஸ்வரி.
0: நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கணும்ண்ணா.
0: மகிழ்ச்சியமா உங்ககிட்ட பேசினதுல. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?

0: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க வரக்கூடிய அன்பான உள்ளம் வருக, வணக்கம்.
1: முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடும் நெல்லை பண்பலை 102.6 அன்பான சகோதரர் கணேசர் அவர்களுக்கும் இனி இரு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: மதுரை ஜவகர்பத்திலிருந்து உங்கள் சொன்னேன்
0: சார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம் உங்க அன்பால. சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கறீங்க?
1: ஒரு பாடல் சார், திருவயதுல இருந்து முணுமுணுக்க பாடல் பாடலும் கூட சார், சிவப்பொழி திரைப்படம் சார், அந்த சுசிலாம பாடிய அந்த ரெண்டு கண்ணம் சொந்த பாடல் சார். நன்றி சார். தேங்க்யூ.
0: பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி. நிகழ்ச்சியில

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நேரம் 10:35. இந்த நிமிடத்தில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: இசை மலையில் எங்களை மூழ்கடித்து திணற வைத்துக் கொண்டிருக்கும் நமது பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் முனைமுத்தாறு கணேஷ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு நமஸ்காரம்.
0: ரொம்ப மென்மையான நமஸ்காரமா இருக்கே.
1: நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். செந்தபூந்தரை முருகன் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்,
0: மகிழ்ச்சிங்க.
1: நீங்களும் சத்தியம் தானா?
0: ஆமா, நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க சார், நீ நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: ஒரு குயில் சேவல் பார்த்து படிக்கிறது பாட்டு, அந்த பாடலை பாங்க.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: பாடல் ஒலிக்கிறது சோலையம்மா திரைப்படத்துல இருந்து.
2: கூபுர குயில் சேவல பார்த்து படிக்கிறது பாட்டு,
3: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
2: சரிதான்,
3: மேல பாடு
2: நீ.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பிலும் நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டுட்ருக்கிறாங்க. இந்த இரவில் அழகான பாடலை கேட்க வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா? சார்
0: நலமா இருக்கிறோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். குப்பக்குறிச்சி மேட்டூர்ல இருந்து சுந்தர் சார்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
1: ஆமா சார், பேசி பல வருடங்கள் ஆயிடுச்சு.
0: பல வருடங்கள் ஆயிடுச்சு.
1: ஆமா,
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: ஆமா சார், ஆமா சார், ஆமா.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் சார் இன்னைக்கு
1: நிகழ்ச்சி? கரகட்டக்காரன்ல இருந்து குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்டுதான் அந்த பாடல் தாங்க.
0: உங்களுக்காக பால் கொடுத்துடலாம் சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.

0: இசையின் இனிய ரீங்காரம் இது. சுகமான ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: முருகேசன்.
0: முருகேசன் சார், சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சார், அச்சமில்லை படத்துல இருந்து ஆவாரம்பு 6-7 நாள்.
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாமா சார்?
1: கொடுங்க சார்.
0: நன்றி. நிகழ்ச்சி கலந்துகிட்டு இருக்கேன்.

0: நேரம் 10:51. சுகமான ராகங்கள் கேட்டிருக்கீங்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 பண்பலை 102.6 ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் இணையும் அன்பான நேயர் வருக வணக்கம்.
1: தம்பிக்கு இது இரவு வணக்கம்யா.
0: வணக்கம்மா, மம்சாபுரத்திலிருந்து மீனா பேசுறேன்.
1: நான் மம்சாபுரம் மீனா பேசுறேன்.
0: மகிழ்ச்சிமா,
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
1: சந்தோஷம்யா.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: ஆராரோ ஆரிரோ படத்துல இருந்து ஓம் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சேன் அந்த பாட்டு.
0: சரிங்கம்மா, உங்களுக்காக இந்த பாடல் ஏதோ காற்றிலே. நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றி, நன்றியா.
0: நன்றி.

0: சுகமான ராகங்களை நிறைவு செய்ய வரும் அன்பான உள்ளம் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அம்புஜாம்பரான பேசுறேன். எனக்கு அரண்மனை கிளி படத்துல சாத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையா
0: இந்த பாடலை கொடுத்துடலாமா? நன்றி. நிகழ்ச்சியில
1: நன்றி சார்.

நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களினை கேட்கலாம் நாளை இடம்பெறிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சிக்கும் நேரமும் 6:10 இணைத்தான்மை நலவை கேட்க உரை வழங்குவோர் முனிவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 வணக்கபரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம் பரணி. 7:25 வணக்கபரணி நிகழ்ச்சியில் தமிழை அமுதே உரை வழங்குவோர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 போட்டியின் தினசரி நிலவரம். தொடர்ந்து 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிரல் நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐமுருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய இளம் தலைமுறைக்கு அவசியம் அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா. 12:00 மரமருமுதை நேர்வு பாடல்கள். 11:02 மணித்திருநாடு கொடைக்கானல் மனவுணர் குறித்த தகவல்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழலில் நீங்களே தனியாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்த தருணம் இது. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம். 1:10 நலம் தானா அதிவிடயம் மருத்துவ பயன்கள். 1:55 நலம் தானா சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:00 பொதியை தும்பி 5:02 படமும் பாடலும். 2012 ஆண்டு வெளிவந்த திரைப்பட பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரையிசை. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜவராஜ் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம். 7:32 ஆசை அஞ்சல். 28

5 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல், நாளை இலக்கிய சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. புறநானூற்றில் புகழ், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கிடந்த ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நாளை இடம்பெறிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

0: and Keralam Chief Minister V.D. Sathisan. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic's Linda Noskova have advanced to the women's singles semifinals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semifinal with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court today. 9th seed Linda Noskova booked her place in her maiden Wimbledon semifinal with a 6-3, 7-5 win over Belgium's Elise Martins. And that's the end of this news bulletin.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைக்காணம். துவக்கமாக நாளை நமது என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

திரைக்கானத்தின் நிறைவாக இதயக்கனி என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்

0: கேட்ட அந்த பாடலுடன் திரைகாணம் நிறைவு பெறுகின்றது. இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே வைஷ்ணவி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இன்றைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் என்னாசை மச்சான், நாட்டாமை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் என்னாசை மச்சான் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடல் ஒலிக்கிறது சித்ராவின் குரலில்.

0: அடி போடடி துடுப்பு ஓம் போட வரும் பயடுப்பு
1: அடி போடடி போடுப்பு ஓம் போட வரும் பயடுப்பு வலவிருக்கிறோம் வலவிருக்கிறோம் வள்ளியம்மா
0: வள்ளியம்மா
1: அண்ணா பிடிச்ச வலையில் சிக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
0: சிக்கிக்கம்மா.
2: தொடரும் பாடல் ஒலிக்கிறது சித்ராவின் குரலில்.

ஒழித்து கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் என் ஆசை மச்சான் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

நேரம் 12:40 20 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடையில் நிகழ்ச்சியில் அடுத்து நாட்டாமை என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்போம். தொடரும் பாடல் ஒலிக்கிறது மனோ எஸ் ஜானகியின் குரல்களில்.

0: அடுத்த பாடலை மனோவுடன் இணைந்து பாடியிருக்கிறார் சித்ரா.
1: சமிது டாய் சாமி, அச்சத் தண்ணியில விளக்கறியும் டாய் சாமி, தாராள வம்சமிது டாய் சாமி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியில் பார்த்தால் பசி தீரும், தாயை காத்த தனையன், வீர திருமகன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: பாடலை பாடினார் பி. சுசீலா.
1: ஆனா
2: ஆனா
1: ஆவண்ணா
2: ஆவண்ணா
1: ஈனா
2: ஈனா
1: ஈயண்ணா
2: ஈயண்ணா
1: ஊனா
2: ஊனா
1: ஊவண்ணா
2: ஊவண்ணா
1: ஏனா
2: ஏனா
1: ஏயண்ணா
2: ஏயண்ணா
1: ஐயண்ணா
2: ஐயண்ணா
1: ஓனா
2: ஊனா
1: ஓவண்ணா
2: ஓவண்ணா
1: அவ்வண்ணா
2: அவ்வண்ணா
1: அக்கண்ணா
2: அக்கண்ணா.
1: வல்லினமாம்
2: வல்லினமாம்
1: எங்கன நமன
2: எங்கன நமன
1: மெல்லினமாம்.

0: மென்னினமாம்
1: யரல வாழல
0: யரல வாழலா
1: இடையினமாம்
0: இடையினமாம்
2: ஒழித்துக் கொண்டிருக்கும் குரல்கள் ஏ.எல். ராகவன், பி. சுசீலா.

0: அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.

நேரம் 1:45 40 நொடி. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கும் முதல் பாடல்.

நேரம் 2:35. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: உடனே செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் சோழா. நினைத்து செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா.
1: குடிச்சு உடம்பு.

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா.

0: of this month. Students are advised to download their slip from the official website www.csirnet.nta.nic.in to a new allotted exam city. Andhra Pradesh government yesterday provided ex gratia of 10 lakh rupees each to the families of the six fishermen who went missing after their fishing boat sank off the Vishakhapatnam coast. State Excise and Mines Minister Kullu Ravindra, along with District Collector Abhishek Kishore and Fisheries Commissioner Ram Shankar Naik, handed over cheques to the families of the Harbour Mechanized Boat Association building in Vishakhapatnam. In tennis, Ukraine's Marta Kostyuk and Czech Republic Linda Noskova have advanced to the women's singles semi-finals in Wimbledon. 12th seed Marta Kostyuk reached her first Wimbledon semi-final with a commanding 6-3, 6-2 win over Italy's Jasmine Paolini on centre court yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
3: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

அடுத்து தேவாதி தேவ, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், சுநாத வினோதினி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதித்தாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை டி. ஸ்ரீனிவாசன் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். தூசி எம். குமார் அவர்கள் தவில்.

0: The Asian Under 19 and Under 23 Boxing Championships, with 9 boxers advancing to the semi-finals to assure medals after a strong showing in the last 8 stage bouts held in Jakarta. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மலேசிய வாசுதேவன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

வருவான் வடிவேல் என் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பெங்களூரு ரமணி அம்மாள், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.